நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி சகவருடம் 1948 அஸ்வின மாதம் 19 நாள் 2026 ஆண்டு அக்டோபர் திங்கள் 11 நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை மதியிலே 1215 கிலோ ஹெச் முதன்மையில வரிசையில் இன்றைய ஒலிபரப்பு தொடங்குகிறது. நிலையத்தில் நேரம் 5 மணி 49 நிமிடம் 45 நொடி.

நாளொரு குரல். இரத்திலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தம்மேர் உணல். விளக்கம்: பொருளின் குறைபாட்டை நிரப்புவதற்காக உள்ளத்தை பிறருக்கு ஈயாமல் தாமே தம்மிராய் உண்பது வறுமையால் இறப்பதை விட துன்பமானது. அதிகாரம் ஈகை, குறள் எண் 229.

குரல் எண் 229. முதன்மை அலைவரிசையில் இன்னி கேட்கலாம் இன்று எமது நிலையம் ஒலிபரப்புள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். தொடக்கமாக 1215 கிலோஹெட்ஸில் இன்று நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒலிபரப்பினை மதியம் 1:15 முதல் மாலை 4 மணி வரை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி இதர நிகழ்ச்சிகள். இன்று காலை 6:10 என்னைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். படைப்பு ஆகாஷவாணி சென்னை. 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். எள் சாகுபடி முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் இரண்டாம் பகுதி கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தசந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு 2026 வழங்குகிறார் டி அரவிந்த் ராஜா அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர், 7:02 செய்தி மலர். இன்றைய மலரில் இந்தியாவின் செமிகண்டக்டர் வளர்ச்சி குறித்து புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் அனந்த் லட்சுமி அவர்கள் தரும் தகவல்கள் மற்றும் பிஎம் கிசான் வாணி திட்டங்கள் குறித்த புதுச்சேரி வேளாண் துறையின் துணை இயக்குநர் செழியன் அவர்கள் பாபு அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறுகின்றன. அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி வி இளம் செழியன். 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டி முகுந்தன் அவர்கள், டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்றொரு தகவல், வழங்கியிருப்பார் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02 8:45 தகவல் தளம். 8:30 சக்தி உலா, ஆனந்தம் அருளும் அனந்தவல்லி அம்மன் திருக்கோவில் உரைச்சித்திரம் கேட்கலாம். அமைப்பு எஸ் நவரத்னா, படைப்பு ஆகாஷவாணி நாகர்கோவில். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜி நட்ராஜன் குழுவினர் அவர்கள் வழங்கும் நாகஸ்வரிசை கேட்கலாம். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சுதா ரகுநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் கேட்கலாம். வாசிப்பவர் ஏ பி எல்சபத் அவர்கள். 1:00 முதல் 1:15 வரை திரை இசை. மாலை 4:00 பெண் ஒன்று கண்டேன் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பாம்பே கண்ணன் அவர்கள், அமைப்பில் உதவி கே பரமேஸ்வரி, அமைப்பு கே பவானி எம் ரமேஷ் ஆகியோர், படைப்பு ஆகாஷவாணி சென்னை. 5:00 கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் வி இந்திரா குழுவினர் அவர்கள் வழங்கும் கும்மை பாடல்கள் கேட்கலாம். 5:30 சிறுவர் பூங்கா. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுபி நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி கேட்கலாம். 6:00 முதல் 6:10 வரையிலும், 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரைசை. 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் அர்ச்சப்பிச்சம்பாளையம் கிராம உழவர் என் திலக்கவதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:30 சங்கீத வானிலை. 10:00 ரவிவாசிரி அகில பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் ஜெகதீஷ் ஹுக்கார் அவர்களின் தபலா இசை கேட்கலாம். நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் அஞ்சலாகும். 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 சிந்தனை மலர். அதனைத் தொடர்ந்து முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி வானொலி மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 10:58 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 எஃப்எம் ரெயின்போவின் இன்றைய நிகழ்ச்சிகள். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்
சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒளிபரப்பினை மதியம் 1:15 முதல் மாலை 4 மணி வரை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8

பதினைந்து வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் இனிய நேரம் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 8:55 சைபாலின் நின்றுவ தகவல் வழங்கியிருப்பார் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:02 பேசுங்க தோழா நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் கேட்கலாம். வாசிப்பவர் ஏ பி எல் சபத் அவர்கள். 1:02 திரை இசை. 1:10 ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லீனா தமிழ்வாணன் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 நம்மை சுற்றி நேரலில் இணைகிறார் ஆர்ஜே ஆஷா மற்றும் ஆர்ஜே விமல்ராஜ். 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:02 முதல் 7:15 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். இதில் நகரப்புற இளைஞர்களுக்கு மீன் வளர்ப்பு வாய்ப்புகள் குறித்து புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மீன்வளத்துறை தொழில்நுட்ப வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வி திருமூலன் அவர்களின் உரை, இயற்கை உரங்கள் தயாரிக்கும் முறைகள் குறித்த தகவல்கள் ஆகியன இடம்பெறும். 8:05 மியூசிக் பதவி வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையில் வந்து அஞ்சல் ஆகும். 9:15 முதல் 11:00 வரை தேன் தேவானம். 11:00 நிகழ்ச்சிகள். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மகிழிக்கூறு முறையும், காலை 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் ஆகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 8:15, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: Gurdwara Management Committee President Harmeet Singh Kalka has condemned the act of some Aam Aadmi Party leaders for playing politics over the issue of allowing the police to enter the premises of Gurdwara Bangla Sahib after the protesters entered its premises. Mr. Kalka said that the protesters forcibly entered the hall of Gurdwara with placards and shouted slogans. Mr. Kalka said that any kind of protest cannot be allowed or permitted inside the premises of Gurdwara. He said, in view of the situation, the Gurdwara committee called the police to evict them from the premises. India has said that the Office of the United Nations High Commissioner for Human Rights, OHCHR's concerns regarding yesterday's events in Delhi are misplaced and constitute an unwarranted interference in the internal affairs of the country. In a statement, the permanent mission of India in Geneva said that OHCHR should also devote attention to large-scale protests elsewhere, consistent with its mandate of impartiality and non-selectivity. In men's cricket, India will face West Indies in the third T20 International at Holkar Stadium in Indore today. The match will begin at 7 p.m. IST. The five-match series is level at 1-1 after West Indies defeated India by 6 wickets in the second T20 International in Ranchi on Friday evening. The match witnessed a run fest with 501 runs scored as West Indies chased down India's target of 250 with more than an over to spare. West Indies captain Shai Hope led the chase with a magnificent 102 of 45 balls, while Shaufein Rutherford contributed 84 of 37 deliveries. Hope was a judge player of the match. And that is the end of this news bulletin.
1: Neeram 6:10
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
3: புறப்பொருள் வெண்பா மாலை. இந்நூல் கிபி 8ஆம் நூற்றாண்டில் ஐயனார் இதனார் என்பவரால் இயற்றப்பட்டது. விழ்ச்சித்திணை முதல் பாடாண்திணை வரை உள்ளது. புறத்துறைகளாக அரசவகை, உண்டாட்டு, இயன்மொழி வாழ்த்து, ஏரான் முல்லை, எருமை மரம், கையறு நிலை, குதிரை மரம், குடைமங்கலம், செவியறிவுறு, கடவுள் வாழ்த்து, தாபத நிலை, தபுதார நிலை, தானை நிலை, தானை மரம், தொகை நிலை, நல்லிசை வஞ்சி, நூழிலாட்டு, நெடுமொழி, பரிசில் துறை, புலவராற்றுப்படை, காஞ்சி, மரக்கலவழி, நூதின் முல்லை, பேய்காஞ்சி, வஞ்சினக்காஞ்சி, வல்லான் முல்லை, வான்மங்கலம், விரலையாற்றுப்படை முதலியன. அடுத்து புற இலக்கியமாக கல்வி, கொடை, ஒழுக்கம், வீரம் முதலியனவாகும். இந்த நூல் 340 நேரிசை வெண்பாக்களை கொண்டது. இதில் மருட்பாக்கள் 21 உள்ளன. தொல்காப்பியம் குறிப்பிடும் புறத்திணியல் 12 படலம் சேர்த்து 13வது படலமாக ஒழிபியல் சேர்க்கப்பட்டுள்ளது. சாமுண்டி தேவ நாயனார் என்பவர் முதல் உரையை எழுதியுள்ளார். எளிய உரையாக புலியூர் கேசிகன் என்பவர் எழுதியுள்ளார். இதன் மூலநூல் 12 படலம். அகத்திய மாமுனிவரின் 12 மாணவர்களை கொண்டு உருவானதே 12 படலமாகும். இதில் இடம்பெற்றுள்ள மருட்பாக்கள் முழுதும் கைக்கிளை படலம். இந்நூலை முதன் முதலில் அச்சில் பதிப்பித்தவர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் டாக்டர் உவே சாமிநாத ஐயர் ஆவார். இதில் வரும் முதல் படலம் வெற்றி, பகையவருடைய பசுக்களை கவர்ந்து வருதல். அடுத்து இரண்டாவது கரந்தை படலம். கரந்தை படலம் என்றால் கவரப்பட்ட ஆணிரைகளை உரியவர்களிடம் இருந்து மீட்டு எடுத்து வருவது. மூன்றாவது வஞ்சி. வஞ்சி என்றால் பகையவரது நாட்டை கவர்தலாகும். நான்கு காஞ்சி. காஞ்சி என்பது அங்கனம் வந்த பகைவருக்கு எதிர்நின்று அவரது முயற்சியை தடுத்தலாகும். ஐந்தாவது நொச்சி. நொச்சி என்பது பகைவருக்கு எதிராக மதிலை காத்தலாகும். ஆறாவது ஒழுங்கை. ஒழுங்கை என்பது காத்து நிற்கும் நொச்சியாரை வெற்றி கொள்ளல். ஏழாவது தும்பை. தும்பை என்பது தம் பேராண்மை மிகுதிப்பாடு தோன்ற பகைவரோடு போரிடுதல். எட்டாவது வாகை. வாகை என்பது போரின்கண் வெற்றி பெற்று சிறத்தல். ஒன்பதாவது படலம் பாடான். பாடான் என்பது ஒருவனின் கீர்த்தி, கொடை.

0: வலிமை, தன் அலி ஆகியவற்றை ஆராய்ந்து சொல்லப்படுவது. பத்தாவது புதுவியல். புதுவியல் என்பது முற்கூறியவற்றுக்கெல்லாம் பொதுவாக உள்ளவையாக அவற்றுள் கூறப்படாத ஒழிந்தவற்றை கூறி செல்வது. பதினொன்றாவது பெருந்தினை என்பது ஆண்வாள் கூற்று இருவாள் பெருந்தினை என்னும் பொருந்தா காமம் ஒழுக்கம் பாடான் பகுதியில் கூறப்படாத புறத்துறை செய்திகள். பன்னிரண்டு கைக்கிளை படலம். கைக்கிளை என்பது ஒருதலை காதல் என்பது இது ஆண்வாளை விட்டு குறித்து நின்றதாகும். முதற்கண் கூறிய வெற்றித்தனியில் வெற்றி அரவம் என்பது துறை வகையை சார்ந்தது. வெற்றியில் மண்ணூறு தொழில், தன்னூறு தொழில் என இரண்டு வகைத்து, மண்ணூறு தொழில் என்பது மன்னன் ஆணையிட்டு செய்வது, தன்னூறு தொழில் என்பது ஆணையிடாமல் செய்வது. இதில் உள்ள துறைகள் மொத்தம் 19. பதிமூன்றாவது ஒழிவியலாகும். அடுத்து விருச்சி. விருச்சி என்பது நற்சொல் கேட்டல். ஆணிரை கவர்களின் நன்மைகளை அறியும் பொருட்டு இருள் வேளையில் நற்சொல் கேட்டல். அடுத்தது பிள்ளை வழக்கு. பிள்ளை வழக்கு என்பது நன்னிமித்தம் கண்டு உரைத்தாரை சிறப்பித்தல். புறப்பொருள் வெண்பாமாலையின் மூல நூலாக தொல்காப்பியம் பொருளதிகாரம் புறத்தினியல் திகழ்கிறது. சங்ககால மக்களின் வாழ்வியல் நெறிகள் போர் வீரம் கொடை நிலையாமை பற்றி தெளிவாக அறிய முடிகிறது. இதில் இடம்பெறும் 21 வகை மருட்பாக்கள் என்பது வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா மற்றும் வஞ்சிப்பா 4 வகை பாவைகள் விரைவி வருகின்றன. வீரம் விளைந்த தமிழ் மண்ணுக்கு இணையாக கிரேக்கத்தையும் கிரேக்க நூல்களான இலியம் ஒடிசிக்கு இணையாக புறநானூற்றையும் ஒப்பிட்டு கருதுவர் அறிஞர்கள்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இனி வருவது தெய்வீக ராகம். நேரம் 6:15. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக கேட்கலாம் பி. சுசீலா பாடியது.

நேரம் 6:25, 45 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மையில் பிரசில் தெய்வீக ராகம். தொடர்ந்து கேட்கலாம் ஹாஜி எஸ் சையத் அலி அவர்கள் பாடியது.

0: இதுவரை ஒலி உலா வந்தது தெய்வீக ராகம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள், 24 நாள், ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் எல் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமைத்துவின் உரையாடலின் இரண்டாம் பகுதி கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர்.
1: கருத்தமுத்து என்ன பண்றாப்ல? ஒத்த பனைமரத்தாண்ட வர சொன்னாப்ல, நம்மளும் வந்தாச்சு. பனைமரத்தில் கட்டி பிடிச்சிட்டு யாரோ நிற்கிறாப்புல, கருத்தமுத்து மாதிரி தான் இருக்கு. எப்பா கருத்தமுத்து, எப்பா என்னப்பா பண்ற?
2: ஓ கருத்தமுத்து, வாப்பா வாப்பா.
1: எப்பா என்னப்பா பண்ணிட்டு இருந்த?
2: கருத்தமுத்து, இந்த பனைமரத்தை தான் பிடிச்சின்னு ரெண்டு பேரும் சின்ன வயசுல ஓடி ஆடி விளையாண்டுருப்பேன்.
1: பனைமரத்து மேலேயே ஏறிவேணி.
2: ஆமாம், ஏறி நுங்கலம் வெட்டினா.
1: ஆமாம்,
2: இப்போ வளர்ந்து போச்சுப்பா அந்த மரம்.
1: அதுக்காக என்ன பண்ணிட்டு இருந்தப்ப?
2: பார்க்கறது சந்தோஷமா இருந்தது. அதான் கட்டி பிடிச்சிருந்தப்பா நான் மரத்தை.
1: ஓஹோ, பனை மரத்தை கட்டி பிடிச்சிட்டு கிடக்குற.
2: ஆமா ஆமா.
1: சரி சரி, வா உட்காருப்பா.
2: இது ஒரு நீங்காத நினைவுகள் பாத.
1: சரி, நேத்து நீ என்ன கேட்ட?
2: எள் சாகுபடி எப்படி பண்றதுன்னு கேட்டேன். மானாவாரியில என்ன பட்டம், இரவையில என்ன பட்டம், அப்புறம் மண் வகை, நிலம் தயாரிக்கிறது, விதை அளவு, விதை நேர்த்தி, இதெல்லாம் சொன்னேன்.
1: கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கப்பா. சரி, அதுக்கு பிறகு நான் கிளம்பும் போது உன்ட்ட என்னென்ன சொன்னேன்?
2: பயிர் இடைவெளி, விதைக்கு முறை, ஒருங்கிணைந்த உர நிர்வாகம், கள நிர்வாகம், நீர் நிர்வாகம், பயிர் ஊக்கி தெளித்தல், இதெல்லாம் பற்றி சொல்லியிருந்தப்பா.
1: கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கப்பா. இப்போ நான் எதுலேருந்து ஆரம்பிக்க போகிறேன்னா, இந்த பயிர் இடைவெளியை எள்ளில் எப்படி பராமரிக்கிறது.
2: ஓஹோ.
1: ஏன்னா எள்ளு செடி அப்படி ஒரு பம்பையாக கிளம்பும்.
2: ஆமாம்.
1: அது கிளம்பும் போது சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரே நேராக போயிடக்கூடாதுன்னு அந்த நுனியை கிள்ளி விடுவாங்க. அப்போ பக்கத்தில் கிளை விடைச்சி அது ஒரு பம்பையாக கிளம்பும். நாம 30 சென்டிமீட்டருக்கு 30 சென்டிமீட்டர் இந்த இடைவெளியை நம்ம பராமரிக்கணும். அப்போ தான் செடி நல்லா பம்பையாக இருக்கும். அதுக்கு நல்ல சூரிய வெளிச்சம் தேவை. சூரிய வெளிச்சம் நல்லா கிடைச்சாதான் செடி நிறைய காய்ப்பெடுக்கும்.

0: சரியா?
1: சரி சரி.
0: இப்போ சின்ன சின்ன செடியெல்லாம் இடுக்கில் இடுக்கில் வந்து சரியாக முளைக்காம வீச்சு வீச்சாக இருக்குன்னா அந்த செடியெல்லாம் நம்ம களைச்சி விட்டுணும். நல்லா வாலிபமாக நல்லா திடகாத்திரமாக இருக்கிற செடியை தான் நம்ம பராமரிக்கணும். இதை முக்கியமாக நீ கவனிக்கணும்ப்பா.
1: சரி சரி.
0: இன்னொன்று என்னன்னா, நேத்திக்கே நீ சொன்ன எள்ளு விதை ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னா
1: பொடிசா இருக்கும்.
0: அந்த விதையை வந்து எப்படி நம்ம தெளிக்கிறது அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு இருந்த. 8 கிலோ மணல் எடுத்துக்கணும்பா.
1: ஓஹோ.
0: இந்த மணலோட அந்த 2 கிலோ விதைகளை சேர்த்து கலந்து அப்புறம் நம்ம கையில இருந்து அப்படியே நம்மளுடைய விசிறி விசிறி அடிச்சோம்னு வச்சுங்க, அது ஈஸியா பரவலா சீரா எல்லா இடத்துலயும் போய்
1: விழும்பா.
0: 3 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு கீழே விதை போயிடக்கூடாது. அந்த அளவுல வந்து நம்ம பராமரிக்கணும்.
1: பரவாயில்ல,
0: கொஞ்சம் மேலாப்புல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். விதை விதைச்ச பிறகுப்பா, இப்ப நம்ம ஊர் காட்டுலலாம் இந்த கருவு செடியெல்லாம் இருக்குல்ல, அந்த கிளையை வெட்டி அது மேலாப்புல அந்த மண்ணை அப்படியே சீச்சுக்கிட்டே வந்தோம்னா மேல அப்படியே லைட்டா மூடிடும்பா.
1: ஓ,
0: மூடாக்கு மாதிரி லைட்டா மண்ணை போட்டு லேசா மூடிட்டோம்னா இந்த விதை முளைச்சி வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதை மனசுல வச்சுக்கணும்.
1: சரி சரி.
0: அப்புறம் ஒருங்கிணைந்த உர நிர்வாகம், நீனே கேட்ட.
1: ஆமா.
0: மண் பரிசோதனை நம்ம எப்படி செய்யறோமோ அதை பொறுத்து, அதுல ஒரு அட்டை கொடுக்குறாங்க இல்லையா,
1: ஆமா, மண் வளட்டை,
0: அந்த அட்டைக்கு தகுந்த மாதிரி நாம வந்து உரம் போடணும்.
1: சரி.
0: பொதுவா இரவையில 1 ஏக்கருக்கு 14 x 9 x 9 இந்த அளவுல வந்து தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்தை போடணும்.
1: ஓஹோ.
0: கணக்குன்னு பார்த்தோம்னா யூரியா 1 30 கிலோ, அது தழைச்சத்துக்கு.
1: சரி.
0: அப்புறம் மணிச்சத்துக்கு சூப்பர் பாஸ்பேட் 1 60 கிலோ, அப்புறம் சாம்பல் சத்துக்கு பொட்டாஷ்டு 1 8 கிலோ.
1: சரி.
0: இந்த அளவுல உரம் போடணும்பா. எறவை அப்புறம் மானாவரி இந்த பயிருக்கு தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இத அடியுரமாகவும் நம்ம போடணும்.
1: ஓஹோ.
0: இது போக 1 ஏக்கருக்கு 4 பொட்டலம் அசோஸ் பயிரிலும் 4 பொட்டலம் பாஸ்போ பாக்டீரியா. இந்த உயிர் உரங்களை 20 கிலோ மணலோட கலந்து அடி உரமா போட்டோம்னா நம்ம தழைச்சத்தை குறைச்சிக்கலாம். அப்புறம் கருத்தமுத்து, இந்த மாங்கனீஸ் பற்றாக்குறை வந்துச்சுன்னா நமக்கு காய்ப்பு வந்து குறைஞ்சிப்படும். அதனால 1 ஏக்கருக்கு 2 கிலோ மாங்கனீஸ் சல்பேட் 1 20 கிலோ மணலோட கலந்து நம்ம நிலத்துல தூணம்னா இந்த மாங்கனீஸ் பற்றாக்குறை இருக்காதுப்பா.
1: அப்படியா?
0: ஆமா. இது போக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நுண்ணூட்ட கலவை இருக்குது, அதை 1 5 கிலோ.
1: சரி.
0: நம்ம அந்த செறிவூட்டப்பட்ட தொடு உரமா அதை மாத்தி அப்புறம் போடும் போது நல்லா சத்து கிடைக்குதுப்பா இந்த எள்ளு போயிருக்கு.
1: ஓஹோ. காத்தமுத்த, எள்ளுல சரியா முளைக்காத செடிய அகற்றணும்னு சொன்ன, ஆனா களை செடி வருமா, அதை என்ன பண்ணுவா?
0: எள்ளு விதைச்ச 3ஆம் நாள் மண்ணுல ஈரம் இருக்கும் போது, ஈரம் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இதுல 500 மில்லி அலாக்ளோர் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குப்பா, இது ஒரு களைக்கொல்லி, அல்லது 800 மில்லி பெண்டிமெத்தலின், இந்த மாதிரி மருந்துகளை வந்து நம்ம பயன்படுத்தி 200 லிட்டர் தண்ணீர்ல கரைச்சி கை தெளிப்பான் வச்சு அடிக்கணும். அடிச்சோம்னா களையே கிளம்பாதுப்பா, களையை கட்டுப்படுத்திடலாம்.
1: சரி சரி.
0: ஆனா நீ தான் வந்து களைக்கொல்லி ரசாயனம் அது வேண்டாம், நான் இயற்கையா தான் பண்ணுவோம்னா நிக்கிறாளாச்சு.
1: ஆமா.
0: அப்ப நீ என்ன செய்யணும், கை களை எடுக்கிறது தான் முக்கியம். 30 to 35 நாள்ல கை களை எடுத்துரு. அப்புறம் 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தடவை களை கிளம்புற மாதிரி இருந்ததுன்னா உடனே கை களை எடுத்துரு.
1: சரி சரி.
0: அப்ப நீ களைய கண்ட்ரோல் பண்ணிடலாம்.
1: காதமுத்த, அப்புறம் அந்த எள் பயிர்களுக்கெல்லாம் தண்ணீர் பாசறதெல்லாம் எப்படி பாது? நெல் பயிர் மாதிரி 4 நாளைக்கு ஒரு தடவை நீர் கட்டணுமா, இல்ல இதுக்கெல்லாம் எப்படி பாது?
0: கருத்தமுத்து, எள்ளு பயிர் அதிக நீர் தேவை கிடையாது. மொத்த நீர் தேவையே வந்து 300 மில்லி தான் ஒரு பயிருக்கு.
1: சரி.
0: அப்ப 5 to 6 முறை மொத்தமா நம்ம தண்ணி பாய்ச்சணும்னா போதும்.
1: ஓஹோ.
0: விதைச்சப்ப நம்ம தண்ணி பாய்ச்சறோம் இல்லையா, அதுக்கு பிறகு 3 நாள் கழிச்சு 1 உயிர் தண்ணி, அப்புறம் 15வது நாள் 1 முறை.
1: ஓஹோ.
0: அப்புறம் பூக்கிற தருவாயில 1 முறை, காய் பிடிச்சு அது காய் கொஞ்சம் பெருக்கிற தருவாயில 1 முறை, அப்புறம் முதிர்ச்சி அடையும் போது 1 முறை. இப்படி நல்லா கேப் விட்டு மொத்தத்துல 6 முறை தண்ணி பாய்ச்சினாவே போதும்பா, அதிகமா தண்ணி தேவையில்லை.
1: அறுவடைக்குள்ள 6 முறை பாசனம்.
0: ஆமாப்பா, ஈரம் மட்டும் இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டோம்னா போதும்பா.
1: சரி சரி.
0: வேற ஒன்றும் இல்லப்பா, பூக்கிற தருணத்துல மழை வந்துடாம இருக்கணும், அது ரொம்ப முக்கியம்.
1: ஏன்னா
0: மழை பெஞ்சதுன்னா பூலாம் கொட்டிடும், பூ கொட்டி போச்சுன்னா நம்ம இம்மோ நாள் பயிர் பண்ணதே வேஸ்டா போயிடும். அதனாலதான் குறிப்பிட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி கோடையில சித்திரை

0: பண்ணோம்னா மழை காலம் கிடையாது இல்லையா, அதனால எள்ளு பயிர் நல்லா வரும். இப்ப இது போக பயிர் வளர்ச்சி ஊக்கி இருக்குதுப்பா, அத உடனே தெளிக்கலாம்.
1: சரி சரி காத்தமுத்து, அது என்ன பயிர் ஊக்கி, அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லலாம்.
0: இப்போ எள்ளு பயிரில் இந்த பூ நிறைய பிடிக்கணும் அப்படின்னா இந்த பயிர் ஊக்கிய தெளிக்கிறது ரொம்ப முக்கியம்.
1: ஏன்னா
0: செடி நல்லா பம்பையாக கிளம்பிடும், நிறைய தழையாக இருக்கும்,
1: ஆனால்
0: சரியாக பூக்களை காய் சரியாக வைக்கலன்னா நமக்கு ஒரு பலனும் இல்லையா.
1: ஆமாம், வேஸ்ட்டு பாது.
0: அதனால் சரியாக பூ பிடிக்காம இருக்குது அப்படின்னா விதைச்ச 40வது நாள் ஒரு ஏக்கருக்கு 150 மில்லி பிளானோஃபிக்ஸ் 40 PPM அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. 1% DAP கரைசலை நம்ம அதோட கலந்து மாலை வேலையில் நம்ம தெளிக்கணும்ப்பா. எள்ளு விதைச்ச 30வது நாள் 50வது நாள் ஏக்கருக்கு 200 கிராம் சாலிசிலிக் அமிலம் அதை ஒரு 200 லிட்டர் தண்ணீர்ல கலந்து தெளிப்பதன் மூலம் ஒரு 20% நம்ம மகசூலை அதிகரிக்கலாம்.
1: ஓ சரி கதமுத்து.
0: கர்த்தமுத்து, ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்புங்கிறது எள்ளுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ப்பா.
1: சரி கதமுத்து, இந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு இதை வந்து நாளைக்கு சொல்லு விவரமா. எனக்கு உன்னை பார்க்கணுங்கிற அவசரத்தில் மாட்டுக்கு தண்ணி காட்டாமல் வந்துட்டேன்ப்பா, பொஞ்சாதி வர திட்டுவா, நான் கிளம்புறேன்ப்பா.
0: சரிப்பா சரிப்பா, கிளம்புவோம்.
1: ஆ சரி, பார்க்காத போது போகலாம்.
2: ஒலித்தது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் எள் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் 2வது பகுதி கேட்டீர்கள். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டுள்ள அமைப்புகளின் மீதான நம்பகத்தன்மையை குறைத்து மதிப்பிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இந்தூரில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார். போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து அதில் பயணம் மேற்கொள்கிறார். இரண்டாவது கட்டமாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் 3.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு இரண்டடுக்கு வழித்தடமாக அமைக்கப்பட்டுள்ளது. 750 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு ரயில் உள்கட்டமைப்பு திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் திறனை மேம்படுத்தும் வகையில் 1,620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 3,700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி வைப்பதுடன் முடிவடைந்த திட்டங்களை தொடங்கியும் வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் இடையே திருவாரூர் புறவழிச்சாலை அமைப்பதற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். சென்னை ஐஐடியில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் கடல்சார் உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கும் துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையையொட்டி சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் ரயில் நிலையம் 20 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: அமிர்த பாரத் திட்டத்தின் கீழ் பழனி ரயில் நிலையம் சுமார் 20 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் மறுவடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதிக்காக புதிய நுழைவாயில், அகலமான பாதைகள், அகலமான நடை மேம்பாலங்கள் மற்றும் மின்தூக்கிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பான வசதிகள், புதிய காத்திருப்பு அறை மற்றும் பாதுகாப்பான வாகன நிறுத்த பகுதிகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்தர காலங்களில் உலக

0: பெற்ற பழனி முருகன் கோயிலுக்கு வருகை தரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கும் உள்ளூர் வர்த்தகத்திற்கும் இந்த மேம்பாடு பெரும் உறுதுணையாக இருக்கும். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டுள்ள அமைப்புகளின் பொறுப்புகள் ஜனநாயக நடைமுறையின் முக்கிய அங்கமாக உள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இத்தகைய அமைப்புகளின் நம்பகத்தன்மையை குறைத்து மதிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார். மாறிவரும் சூழல்களை கருத்தில் கொண்டு இளைஞர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மாற்று கருத்தை வெளிப்படுத்துவது ஜனநாயக உரிமை என்ற போதிலும் குழப்பத்தை விளைவிப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்று திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். அரிய வகை கனிமங்களை கையிருப்பு வைத்துக் கொள்வதற்கான கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுரங்கத்துறை செயலாளர் திரு கேசவ் சந்திரா, பாதுகாப்பு, விண்வெளி, எரிசக்தி போன்ற துறைகளுக்கு தேவையான அரிய வகை கனிமங்களின் சீரான விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் இந்த கொள்கை வகுக்கப்படும் என்று கூறினார். மேலும் குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரப்பிரதேசம், ஒடிசா ஆகிய நான்கு மாநிலங்களில் அரிய வகை கனிமங்களை சுத்திகரிக்கும் ஆலைகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு கேசவ் சந்திரா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை கே கே நகரில் இஎஸ்ஐசி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், போதிய மருத்துவ வசதி கிடைக்காத தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நவீன மருத்துவத்துடன் பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக இஎஸ்ஐசி மருத்துவமனையில் தீக்காயங்களுக்கான சிகிச்சை பிரிவு, அறுவை சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட மேம்படுத்தப்பட்ட வசதிகளையும் ஆளுநர் திரு அர்லேக்கர் தொடங்கி வைத்தார். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கிடையேயான கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி பேசினார். எவ்வித தீய பழக்கத்திற்கும் ஆளாகாமல் உடல் நலனில் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று அமைச்சர் கூறினார். ஏழ்மை நிலையில் உள்ள மூத்த குடிமக்களுக்கு மருத்துவ உபகரணங்களை வழங்கும் வகையில் தேசிய மூத்த குடிமக்கள் மேம்பாட்டு திட்டத்தை மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டம் பயனுள்ளதாக இருக்கிறது என்று அரியலூரைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
3: நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எங்க அப்பாவும் ஒரு மாற்றுத்திறனாளி. மத்திய அரசால் கொடுக்கப்பட்ட அலிம்கோ நிறுவனத்துல இருந்து எனக்கு வீல் சேர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வீல் சேர் இல்லாம ரொம்ப சிரமப்பட்டேன். இப்ப அந்த நிறுவனத்திலிருந்து கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இன்னொருத்த தயவோட போயிருந்தேன், இப்ப தானா போயிட்டு தானா நான் வந்துகிட்டு இருக்கேன் எங்கெல்லாம் எடுத்துக்கோ. அதனால எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு.
1: நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீதான ராணுவ நடவடிக்கையில் அந்த அமைப்பின் 136 நிலைகள் தகர்க்கப்பட்டுள்ளதாக யமன் அரசு கூறியுள்ளது. பலோச்சிஸ்தானில் பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்டு வரும் தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பு 734.6 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளது என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் சட்டவிரோதமாக வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவதையும் அதன் உடல் உறுப்புகள் விற்பனை செய்யப்படுவதையும் தடுப்பது குறித்த ஒருநாள் பயிலரங்கு நடைபெற்றது. மிசோரமில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை உரிய காலத்திற்குள் முடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் தலைமையில் நேற்று நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சட்டவிரோதமாக கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிவதில் ஈடுபட்டுள்ள 2 பேரை சுகாதாரத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள விளக்குடி கஸ்தூரி ரங்க பெருமாள்

கோவிலில் புரட்டாசி மாத பவித்ர உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை போரூரில் செவித்திறன் குறைபாடு மற்றும் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்த சர்வதேச மாநாடு நடைபெற்றது. போதைப் பொருள் இல்லாத சமூகம் என்பதை வலியுறுத்தும் வகையில் சென்னையில் இன்று மாரத்தான் ஓட்டம் நடைபெற்று வருகிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தூரில் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அன்ஷ் நேகி தைவானின் லியோ ஜோ ஃபுவை எதிர்கொள்கிறார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை கோவா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. மார்கோவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் கேரளா இன்டர்காசி அணியையும் சர்ச்சில் பிரதர்ஸ் அணி மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன. தென்னிந்திய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி நாமக்கல்லை அடுத்த கீரம்பூரில் நேற்று தொடங்கியது. 2 நாள் நடைபெறும் இப்போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 160 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். கிகாலி சர்வதேச

0: இன்று நடைபெறும் ஆட்டங்களில் கேரளா இன்டர்காசி அணியையும் சர்ச்சில் பிரதர்ஸ் அணி மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன. தென்னிந்திய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி நாமக்கல்லை அடுத்த கீரம்பூரில் நேற்று தொடங்கியது. இரண்டு நாள் நடைபெறும் இப்போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 160 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். கீகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சஹாஜா எம்மலப்பள்ளி நெதர்லாந்தின் மேக்ஸ் ஹூக்கை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். அரசியல் அமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டுள்ள அமைப்புகளின் மீதான நம்பகத்தன்மையை குறைத்து மதிப்பிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இந்தோரில் இன்று நடைபெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:55.
2: நேர்கள் கேட்கிருப்பது சூழல் அறிவோம். சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு 2026. வழங்குபவர் தி அரவிந்த ராஜா அவர்கள்.
3: வணக்கம். நம் வீட்டில் உணவு தட்டில் இருக்கும் ஒரு பருக்கை சோற்றுக்கு பின்னால் ஒரு பெண்ணின் வியர்வை இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த 2026 ஐக்கிய நாடுகள் சபை 3 தலைப்புகளாக அறிவித்துள்ளது. 1, சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு. 2, சர்வதேச மேய்ச்சல் நிலங்கள் ஆண்டு. 3, சர்வதேச தன்னார்வலர் ஆண்டு. இந்த 3 தலைப்புகளையும் நம்முடைய சுற்றுச்சூழலானது எப்படி தொடர்பு கொண்டுள்ளது? இந்த சர்வதேச விவசாயிகள் ஆண்டு இது வெறும் கொண்டாட்டம் அல்ல, இது ஒரு அங்கீகாரம். பெண் விவசாயிகளை அவர்களின் ஆடு மாடுகளுடன் அழைத்து நாம் கௌரவிக்கலாம். ஏன் இந்த சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு? ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன், அதாவது FAO உடைய தரவுகளின்படி உலக உணவு உற்பத்தி அமைப்பில் வேலை செய்பவர்களில் 41% பேர் பெண்கள். 2021 வேலை செய்யும் பெண்களில் 40% பேர் உணவு உற்பத்தியில் தான் அதிகமாக ஈடுபட்டுள்ளனர். பெண் விவசாயிகளை நாம் கவனத்தில் கொள்ளும் பொழுது ஊதிய இடைவெளியையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது நில இடைவெளி. பெண்கள் சிறிய நிலத்தில் தான் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் உற்பத்தி திறனில் 24% இடைவெளி உள்ளது. இந்த இடைவெளியை நாம் சரி செய்தால் உலக GDP $1 trillion அதிகரிக்கும், 4.5 கோடி மக்களின் பசியை போக்கலாம் என்று இந்த FAO தலைமை பொருளாதார நிபுணர் கூறுகிறார். ஆக பெண் விவசாயி முன்னேறினால்தான் உலகம் பசியிலிருந்து விடுபடும். இந்தியாவை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக செயல்படும் பெண்களில் 80% பேர் விவசாயத்தை நம்பியுள்ளனர். 2030 விவசாய தொழிலாளர்களின் 64.4% பேர் பெண்களாக இருப்பார்கள் என கணிக்கப்படுகிறது. விதை முதல் சந்தை வரை பெண் விவசாயிகளின் பங்கு என்ன என்பதை நாம் பார்க்கலாம். விதை தேர்வு, நடவு, களை எடுப்பு, அறுவடை, தானியம் பிரித்தல், இதில் 60-80% வேலையை பெண்கள் தான் செய்கிறார்கள். அடுத்ததாக கால்நடை. இந்தியாவில் 7.5 கோடி பெண்கள் பால் உற்பத்தி மற்றும் கால்நடை வளர்ப்பில் உள்ளனர். 70% கால்நடை பணிகளை பெண்கள் தான் பார்க்கிறார்கள். புதுச்சேரி அரசு பொருளாதார புள்ளியியல் துறையின்படி நம் பிரதேசத்தில் 50,607 கிராமப்புற பெண்கள் விவசாய கூலிகளாக உள்ளனர். 129 வருவாய் கிராமங்களில் இந்த கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. அதேபோல் புதுச்சேரியை பொறுத்தவரை பால் உற்பத்தி செய்பவர்களில் 62% பேர் பெண்கள்தான். சராசரியாக 4 மாடுகள் வைத்து மாதம் 10,500 ரூபாய் வருமானம் எடுக்கிறார்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவர் அதிகாரி டாக்டர் முருகன் முகுந்தன் அவர்கள்.

இன்று காலை 8:30 சக்தி உலா ஆனந்தம் அருளும் ஆனந்தவல்லி அம்மன் திருக்கோவில் உரை சித்திரம் கேட்கலாம். அமைப்பு எஸ் நவரத்னா, படைப்பு ஆகாஷவாணி நாகர்கோவில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7 மணி. சிந்தனை மலர். சமதர்ம சமுதாய கோட்பாட்டின் மூலம்தான் ஏற்றத்தாழ்வற்ற பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். வினோபா பாவே அவர்களின் பொன்மொழி இது. மீண்டும் சிந்தனை. சமதர்ம சமுதாய கோட்பாட்டின் மூலம்தான் ஏற்றத்தாழ்வற்ற பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். ஒலித்தது சிந்தனை மலர்.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: பயனுள்ளதா,
3: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
2: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
3: தினமும் காலை 8:02 8:30
2: நமது முதன்மை அலைவரிசையில்
3: தகவல் தளம்.

0: நேரம் 7:02.
1: புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர்.

0: இந்தியாவில் செமிகண்டக்டர் துறையின் வளர்ச்சி குறித்து புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் அனந்தலட்சுமி தரும் தகவல்கள் மற்றும் PM கிசான் திட்டங்கள் குறித்து புதுச்சேரி வேளாண் துறையின் துணை இயக்குநர் திரு செழியன் பாபு தரும் தகவல்கள் ஆகியவை இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. நவீன தொழில்நுட்பங்கள் தொடர்பான துறைகளில் இந்தியா மிக வேகமாக முன்னேறி வருகிறது. குறிப்பாக செமிகண்டக்டர் துறையில் அதிவிரைவான வளர்ச்சியை முன்னெடுத்து வருகிறது. கடந்த 2021 செமிகான் இந்தியா திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. அதனைத் தொடர்ந்து இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் உருவாக்கப்பட்டு பல்வேறு வளர்ச்சி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் செமிகண்டக்டர் துறையின் முக்கியத்துவம் குறித்து பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் அனந்தலட்சுமி.
1: கோவிட் டைம் அப்ப உலக அளவில் சிப் தட்டுப்பாடு ஏற்பட்ட போது நமது நாட்டின் வாகன மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி துறைகள் மிகவும் பாதிக்கப்பட்டது. இதனால் இறக்குமதியை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க இத்திட்டமானது தொடங்கப்பட்டது.

0: ஆரம்பத்துல 76,000 கோடி நிதி உதவியுடன் தொடங்கப்பட்ட நிலை தற்போது செமிகான் 2 என்று ஆரம்பித்திருக்கிறார்கள். இதன் மூலம் 127,500 கோடியாக விரிவுபடுத்தப்பட்டு இந்தியாவின் சிப் டிசைன், உற்பத்தி, இங்கேயே ஃபேப்ரிகேஷன் செய்வது மற்றும் பேக்கேஜ், அசம்பிளிங், டெஸ்டிங் இவை அனைத்தும் உருவாக்குவதே இதன் நோக்கம். இந்தியாவை உலகளவில் செமிகண்டக்டர் தயாரிப்பு மையமாக, அதாவது குளோபல் செமிகண்டக்டர் ஹப் ஆக மாற்றுவது. அது மட்டுமல்லாமல் நமது உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்து ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரிப்பது இதன் முக்கிய சாராம்சம். மிக முக்கியமாக நமது நாட்டின் பாதுகாப்பிற்கு செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், ராணுவ தளவாடங்களின் பாதுகாப்புக்கு சொந்தமாக சிப்களை தயாரிப்பது அவசியமாகிறது. நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் ஸ்மார்ட் போன்கள், லேப்டாப், எல்இடிஸ், டிவிஸ், குளிர்சாதன பெட்டிகள், மின்சார வாகனங்கள், மருத்துவ கருவிகள் மற்றும் செயற்கைக்கோள்கள் வரை அனைத்து நவீன மின்னணு சாதனங்களின் மூளையாக மைக்ரோ சிப்பாக செமிகண்டக்டர் செயல்படுகிறது. தொழில்நுட்ப வளர்ச்சியில எலக்ட்ரானிக் டிவைஸ்ல டிஸ்பிளேன்றது ஒரு முக்கியமான காம்போனன்ட். சாலைகளில் போகும்போதெல்லாம் கூட பார்க்குறோம் நிறைய டிஸ்பிளேஸ் எல்லாம். ஸோ டிஸ்பிளேன்றது ஒரு முக்கியமான பிரதானமான ஒரு இதுவாக இருக்கு. அது நம்ம ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், இல்லை லேப்டாப்பில் இருக்கிற மானிட்டரிங்காக இருக்கட்டும், ஆட்டோமொபைலில் நம்ம யூஸ் பண்ணும்போது டேஷ்போர்ட்ஸ், இன்றைக்கி நிறைய வளர்ச்சிகளை நம்ம காண முடியுது ஆட்டோமொபைல்ஸ் யூஸ் பண்ணும்போது. மெடிக்கல் டிவைசஸ், அதில் இந்த டிஸ்பிளே மிகவும் முக்கிய காரணியாக இருக்குது. ஸோ இதுக்கு நிறைய இப்போ ஸ்டார்ட் அப்ஸும் வந்திருக்காங்க. இந்த டிஸ்பிளே மேனுஃபேக்சரிங் ஒரு எக்கோ சிஸ்டமாக உருவாக்குறதுல இந்த செமிகண்டக்டர் மிஷன் 2021 தொடங்கப்பட்ட நிலையில் டிஸ்பிளே மேனுஃபேக்சரிங் டிசைனுக்கும் ஒரு பிரதான பங்கு நம்ம மத்திய அரசால் உருவாக்கப்பட்டது. சிப் டிசைன் துறையில் 20% பொறியாளர்கள் இந்தியர்களாக உள்ள நிலையில் வடிவமைப்பு இணைப்பு ஊக்கத்தொகை திட்டம்னு சமீபத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது டிசைன் லிங்க்டு இனிஷியேட்டிவ். இதன் மூலம் உள்நாட்டு ஸ்டார்ட் அப் சொந்தமாக சிப்களை உருவாக்க தொடங்கியுள்ளன. இரண்டு வகையான வேலை வாய்ப்புகளை இத்துறையின் வளர்ச்சி நமது இளைஞர்களுக்கு உருவாக்குகிறது. ஒன்று வந்து டைரக்ட் ஜாப்ஸ்னு சொல்லுவோம், இன்னொன்று இன்டைரக்ட் ஜாப்ஸ். இந்த டைரக்ட் ஜாப்ஸ்ல டைரக்டா நம்ம விஎல்எஸ்ஐ வந்து விஎல்எஸ்ஐ பொறியாளர்களை உருவாக்குவது, விஎல்எஸ்ஐ டிசைன் இன்ஜினியர்ஸ். சுத்திகரிப்பு அறை தொழில்நுட்ப வல்லுநர்கள், அதாவது கிளீன் ரூம்ல வேலை செய்யக்கூடிய டெக்னீஷியன்ஸ். சிப்பை டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அதை டெஸ்ட் பண்ணணும், பேக்கேஜ் பண்ணணும், ஸோ அதற்கான பொறியாளர்கள். ப்ராசஸ் என்ஜினியர்ஸ், கெமிக்கல் ரிலேட்டட் மற்றும் ஆய்வு செய்யக்கூடிய நபர்கள், R&D ஆய்வாளர்கள், இவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இரண்டாவது மறைமுக வேலை வாய்ப்புகளையும் இத்துறை அதிகரிக்கிறது. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் துறையிலும் நமது இளைஞர்களுக்கு மிகவும் பிரகாசமான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஒரு சிப் உற்பத்தி மையத்தில் வடிவமைப்பு, அதாவது சிப் டிசைன் பொறியாளர்கள் 20% என்றால் மீதமுள்ள 80% பணிகள் இயக்கம் மற்றும் பராமரிப்பு சார்ந்தவை. இதில் என்ஜினியரிங் படித்தவங்களுக்கு மட்டும் வேலைன்னு சொல்ல முடியாது. டிப்ளமா, ஐடிஐ படித்த, இசிஇ, மெக்கானிக்கல், IEEE போன்ற மாணவர்களுக்கு கிளீன் ரூம் ஆப்ரேட்டர்கள், அதில் போகலாம். அப்படி இல்லைன்னா உபகரண பராமரிப்பு, இந்த எக்யூப்மெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணும் அந்த மாதிரி பிரிவு, தரம் கட்டுப்பாடு, குவாலிட்டி கண்ட்ரோல், அதை மெயின்டைன் பண்ணுறது, மற்றும் சிப் பேக்கேஜிங் பிரிவுகளில் டிப்ளமா மற்றும் ஐடிஐ மாணவர்களுக்கு அதிக தேவைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி, எம்எஸ்சி பயின்ற வேதியியல் மற்றும் இயற்பியல் மாணாக்கர்களுக்கு மெட்டீரியல் அனாலிசிஸ், வேதிப்பொருட்கள் பயன்பாடு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு பிரிவுகள் இவர்களுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகளில் உலகளவில் சிப் விநியோக சங்கிலியில் நமது நாடு முன்னணி 5 நாடுகளில் ஒன்றாக உருவெடுக்கும். இத்துறையில் சாதிக்க விரும்பும் இளைஞர்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள், வெறும் தியரி படிப்போடு நிறுத்திவிடாமல் செமிகண்டக்டர் வடிவமைப்பு மென்பொருள்கள், அதாவது இடிஏ டூல்ஸ், எலக்ட்ரானிக் செய்முறை பயிற்சிகள், அதாவது பிராக்டிக்கல் ஸ்கில்ஸ்களையும் தங்களை இப்பொழுதே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக விவசாயிகளின் வருமானம் உயர்ந்து அவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளது. மேலும் நவீன வேளாண் முறைகளை விவசாயிகள் கடைபிடிப்பது ஒரு பக்கம் என்றாலும் இயற்கை விவசாயத்தை நோக்கி செல்லும் விவசாயிகளும் மறுபுறம் வளர்ந்து வருகிறார்கள். இந்நிலையில் அனைத்து விவசாயிகளுக்கும் ஏற்ற பல்வேறு திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகின்றன. இந்த சூழலில் குறிப்பாக புதுச்சேரியில் செயல்படுத்தப்படும் வேளாண் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து கூறுகிறார் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் துணை இயக்குனர் திரு எஸ் செழியன் பாபு.
2: பிஎம் கிசான் திட்டம், விவசாயிகள் கௌரவ நிதி திட்டம்னு நம்ம அழைக்கின்றோம். இந்த திட்டம் வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் 2019 பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது.

0: ஏற்பட்டது. இந்த திட்டத்தின் கீழே விவசாயிகளின் குடும்பத்திற்கு 4 மாதத்துக்கு ஒரு முறை ₹2,000 வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து நிதி உதவியாக வந்து கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னாக்கா, விவசாயிகளுக்கு இந்த லீன் சீசன் சொல்லுவாங்க, சமயத்தில் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற காலத்தில் இவங்களுக்கு வந்து அடுத்த சீசனுக்கும் இவங்க வந்து அந்த அதுக்குண்டான இடுபொருட்கள்லாம் வாங்கிறதுக்கு இந்த திட்டத்தை வந்து ஆரம்பித்தாங்க. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மட்டும் அவங்களோட கம்பைன்டு லேண்ட் ஹோல்டிங் சொல்லு, அதாவது மொத்தத்தில் அவங்களோட குடும்பத்துக்கு 2 ஹெக்டேர் வரைக்கும் நில பரப்பளவு இருந்தாக்கா இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல விதிகள் வந்து வகுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதே 2019 ஜூன் மாதத்துலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, அனைத்து விவசாயிகளுக்கும் எந்த பிரிவும் இல்லாமல், சிறு குறு அப்படின்னு பிரிவு இல்லாமல் எந்த விவசாயியாக இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ நிலப்பரப்பு இருந்தாலும் இதில் வந்து தகுதியுடையவங்களாம் இவங்க வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த விதிகளை வந்து தளர்த்திட்டு இப்போ வந்து இந்த விதி தான் வந்து நடைமுறையில் இருக்குது. எல்லாமே வந்து ஆன்லைன் தான், எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே வந்து எதுவுமே மேனுவல் டிரான்சாக்ஷன்ஸே இதில் வந்து இல்லை. ஒரு தவறு நடந்தது அப்படின்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் அதில் எதுவுமே இல்லை. பயனாளிகளோட பேங்க்குக்கு அக்கௌண்ட்டுக்கு போயிடும். நான் பேங்க் அக்கௌண்ட் வங்கி கணக்குன்னு சொல்லும் போது அது என்னன்னா ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு, நேரடி பண பரிவர்த்தனை மூலமா அவங்களுக்கு அந்த பயன் வந்து போய் சேர்ந்துடும். பயிர் காப்பீட்டு திட்டம், பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா இந்த திட்டத்தோட பேர் வந்து அழைக்கிறோம். இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்றது என்னன்னா, நம்ம பொதுவாக வந்து நம்மளோட உடல்நல காப்பீடு இல்லை வந்து இருசக்கர வாகன காப்பீடு அது மாதிரி இதே மாதிரி அது ஒரு காப்பீடு. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னாக்கா, ஏதாச்சும் சாதாரணமான வந்து ஒரு பருவகால சூழ்நிலை, ஒரு மழை, இந்த மாதிரியான காலகட்டங்களில் பயிருக்கு ஒரு சேதம், ஒரு இழப்பு இருக்கும் பட்சத்தில் ஒரு இழப்பீட்டு தொகையை வந்து கொடுப்பாங்க. இது வந்து எல்லா பயிர்களுக்கும் வந்து இருக்குது. இதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் எல்லாமே இருக்குது. இதுக்குன்னு தனியாக ஒரு இணையதளம் இருக்குது. இப்போது இயற்கை விவசாயம் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா வந்து கடந்த 2-3 வருடங்களாக வேகம் எடுத்துக்கொண்டே வருகிறது. ஆனால் அதுலேயும் வந்து ஒரு சில சேலஞ்சஸ்லாம் வந்து இருக்குது. ஏன்னா வந்து ஒரு விவசாய விவசாயத்துக்கு நான் முழுசாக போகிறோம் அப்படின்னாக்கா எடுத்தவுடனே ஒரு சில அந்த உற்பத்தி திறன் கொஞ்சம் இருக்காது, அந்த அளவுக்கு இருக்காது. அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சில நஷ்டங்கள் வந்து இருக்கும். என்னால் ஒன்று மட்டும் உறுதியாக நம்ம என்ன சொல்ல முடியும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை நோக்கி நகர வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இப்போ நம்மளுக்கு வந்திருக்குது. இப்போ நம்மளுக்கு மத்திய அரசு வந்து நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு வந்து ஒரு கைட்லைன், ஒரு வழிகாட்டு என்ன சொல்லி இருக்கிறாங்கனாக்கா, போக போக நீங்க வந்து ரசாயன உரங்களோட பயன்பாட்டை வந்து எது தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்க உபயோகப்படுத்தணும், அதிகமாக வந்து நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க பார்க்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. கேத் பச்சோ அபியான், நம்மளோட நிலங்களை வந்து பாதுகாப்போம் அப்படின்ற அந்த ஒரு கேம்பெயின் வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு. புதுச்சேரி அரசும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான இயற்கை விவசாயம் இதெல்லாம் வந்து ஊக்குவிக்கிறதுக்கு நிறைய திட்டங்கள் வந்து வைத்திருக்குது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாய நலத்துறையை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, நம்ம விவசாயிகள் நலன் கருதி நிறைய நலத்திட்டங்கள், அது வந்து மாநில திட்டங்கள், மத்திய அரசு உதவி பெற்று திட்டங்கள், இப்படியாக நாங்கள் நிறைய திட்டங்கள் வந்து நம்ம பண்ணிட்டோம். எல்லாமே விவசாயிகள் நலன் கருதி தான் அது வந்து பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மாநில அளவான நீங்கள் திட்டம்னு எடுத்திங்கனாக்கா பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகை அப்படின்றத கொடுக்குறோம். மத்திய அரசு திட்டங்கள் எடுத்திங்கனாக்கா தேசிய எண்ணெய் வித்து பயிர் இயக்கம் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்குது. அதில் வந்து நாங்கள் போன வருடம் கார்த்திகை பட்டத்துக்கு மணிலா விதைகள் கொடுத்தோம், இப்போ இந்த வருஷமும் கொடுக்க போகிறோம். அடுத்தது வந்து தேசிய பயிர் வகைகள் திட்டம் இருக்குது, நேஷனல் மிஷன் ஆன் பல்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படியாக நிறைய திட்டங்கள் வந்து விவசாயிகள் நலன் கருதி நாங்க செயல்படுத்திட்டு தான் வரோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு.

0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினந்தோறும் காலை 6:15
2: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.

0: சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். வர்த்தக கப்பல் போக்குவரத்து மற்றும் மாலுமிகள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் கவலைக்குரியதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அடிஸ் அபபாவில் உள்ள அதுவா நினைவு அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், வளரும் நாடுகள் சுயசார்பு நிலையை அடைவதற்கான திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஐநா பாதுகாப்பு சபையில் ஆப்பிரிக்காவிற்கு பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். உலக அளவில் வளரும் நாடுகளுடனான ஒற்றுமை, ஒத்திசார் சுயாட்சி, பன்முனைத்தன்மை மற்றும் பொதுவான வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் பரஸ்பரம் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே பனாமாவில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் குறித்து திரு ஜெய்சங்கர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இக்கட்டான தருணத்தில் அந்நாட்டு அரசு மற்றும் மக்களுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் விரைவில் மீண்டு வருவதற்கு பிரார்த்தனை செய்வதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அமெரிக்காவின் இறக்குமதி விகிதத்தின் மாற்றங்களுக்கு ஏற்ப இந்த வர்த்தக ஒப்பந்தம் மறுமதிப்பீடு செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். அமெரிக்க சந்தையில் இந்திய பொருட்களின் விற்பனையை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரிட்டன், கனடா, இஸ்ரேல், சிலி, வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில், யுரேஷியா பொருளாதார யூனியன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களுக்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வளைகுடா மற்றும் கருங்கடல் பகுதிகளில் வர்த்தக கப்பல் போக்குவரத்து மற்றும் மாலுமிகள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் கவலைக்குரியதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பனாமா நாட்டு கொடியுடன் கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கப்பலில் உள்ள 22 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். மாலுமிகளின் பாதுகாப்பு குறித்து கப்பல் நிறுவன அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்து வருவதாகவும், வளைகுடா பகுதி நிலவி வரும் சூழல் குறித்து உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்து ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ள கருத்துகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று இந்தியா தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் உள்ள ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதித்துவ அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உள்நாட்டு விவகாரங்களில் தேவையின்றி தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. நடுநிலை மற்றும் பாகுபாடற்ற செயல்பாட்டு நெறிமுறைகளுக்கு ஏற்ப உலகின் பிற பகுதிகளில் நடைபெறும் பெரிய அளவிலான போராட்டங்கள் மீதும் அந்த ஆணையம்

0: கவனம் செலுத்த வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பதையும், அங்கு அமைதியான முறையில் கருத்துக்களை தெரிவிப்பதற்கான உரிமை அரசியல் அமைப்பு சட்டத்தால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு, வலுவான அமைப்புகள், நீதித்துறை மற்றும் பத்திரிகை சுதந்திரம் போன்றவற்றால் பாதுகாக்கப்படுகிறது என்பதையும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. ஒவ்வொரு ஜனநாயக நாட்டையும் போலவே இந்தியாவிலும் பொது ஒழுங்கை பராமரிப்பதற்கான நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு மக்கள் அதற்கான உரிமையை பயன்படுத்துகின்றனர் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார். போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து அதில் பயணம் மேற்கொள்கிறார். இரண்டாவது கட்டமாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் 3.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 அடுக்கு வழித்தடமாக அமைக்கப்பட்டுள்ளது. 750 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு ரயில் உட்கட்டமைப்பு திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் திறனை மேம்படுத்தும் வகையில் 1,620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 3,700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி வைப்பதுடன் முடிவடைந்த திட்டங்களை தொடங்கியும் வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் இடையே திருவாரூர் புறவழிச்சாலை அமைப்பதற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். சென்னை IIT உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் கடல்சார் உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கும் துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையொட்டி சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சிறார் நீதிச்சட்டம் அமலுக்கு வந்து 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சட்டங்கள் சீர்திருத்தம் மறுவாழ்வை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்று திரு சூரியகாந்த் கேட்டுக் கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள எல்லைப்பகுதியில் 5 கண்ணிவெடிகள் கண்டறியப்பட்டு பாதுகாப்பான முறையில் அகற்றப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு அமைப்பின் ஒரு பகுதியாக எல்லையையொட்டிய பகுதிகளில் கண்ணிவெடிகள் பதிக்கப்பட்டுள்ளன. எனினும் பலத்த மழை காரணமாக சில சமயங்களில் இந்த கண்ணிவெடிகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அவற்றை கண்டறிந்து அகற்றப்பட்டு வருவதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். எத்தியோப்பியா எல்லையையொட்டியுள்ள பகுதிகளில் அந்நாட்டு துணை ராணுவத்தினர் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சூடான் ராணுவத்திற்கும் துணை ராணுவத்திற்கும் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக மோதல் காரணமாக ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு ஐநா மனித உரிமைகள் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள விமான நிலையத்தின் மீதான தாக்குதலில் விமானி ஒருவர் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். கிங் காலித் சர்வதேச விமான நிலையம், பிற சவுதி விமான நிலையங்கள், ராணுவ தளங்கள், எண்ணெய் உட்கட்டமைப்பு வசதிகள் மீதான தாக்குதல்களுக்கு யமனில் இருந்து செயல்படும் ஹவுதி அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது. இதனிடையே ஹவுதிகளுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்து அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தூரில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அன்ஸ்நேகி தைவானின் லியோ ஜூ ஃபுவை இன்று எதிர்கொள்கிறார். ISL கால்பந்து போட்டியில் சென்னை கோவா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. மார்கோவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் கேரளா இன்டர்காசி அணியையும், சர்ச்சில் பிரதர்ஸ் அணி மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன.

0: தென்னிந்திய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி நாமக்கல்லை அடுத்த கீரம்பூரில் நேற்று தொடங்கியது. இரண்டு நாள் நடைபெறும் இப்போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 160 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். கீகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சஹாஜா எமலப்பள்ளி நெதர்லாந்தின் மேக்ஸ் ஹோக்ஸை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். வர்த்தக கப்பல் போக்குவரத்து மற்றும் மாலுமிகள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் கவலைக்குரியதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: கசிவு ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனை.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டெங்கு காய்ச்சல், அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், குழந்தைங்களுக்கு காமனா வர ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபீவர், காய்ச்சல் தான். அப்படி காய்ச்சல் அடிக்கும் போது சில காய்ச்சல்கள் தானாகவே சரியாகுது, சில காய்ச்சல்கள் ரொம்ப சீரியஸான பிரச்சனைகளோட விளைவில் முடியுது. ஸோ இந்த மாதிரி காய்ச்சல்களுக்கு மத்தியில் இந்த மழைக்காலம் ஆரம்பிக்கிற இந்த தருணத்தில் டெங்கு காய்ச்சலை பற்றி சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். டெங்கு காய்ச்சல்ன்றது உங்களுக்கு தெரியும், அது ஒரு வைரஸ் மூலயமா ஏற்படுற ஒரு காய்ச்சல். அது பரவுறதுக்கு முக்கியமான காரணம் ஐடிஸ் மொஸ்கிட்டோ அப்படின்ற ஒரு வகையான கொசுக்கள் மூலயமா தான் இந்த டெங்கு வைரஸ் பரவுது. டெங்கு வைரஸ் நாலு விதமான சீரோ டைப்பில் இருக்குது, அது எல்லாமே இந்த கொசுக்கள் மூலயமா மனிதர்களுக்கு டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்துது. என்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெங்கு காய்ச்சல் வந்த ஒரு நபருக்கு அதிகப்படியான காய்ச்சல், கடுமையான தலைவலி, கண்களுக்கு பின்னால ஒரு வலி, உடல் மற்றும் மூட்டு வலி, வாந்தி, குமட்டல், சில சமயம் தோலில் சில ஸ்கின் ரேஷஸும் ஏற்படலாம். இதெல்லாம் வந்து டெங்கு காய்ச்சலோட அறிகுறிகளாக பார்க்கலாம். என்ன முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு வார்னிங் சைன்ஸ் குழந்தைங்களுக்கு உள்ள பெரியவங்களுக்கு அப்படின்னா, காய்ச்சல் குறைந்த பிறகு கடுமையான வயிற்று வலியோ, தொடர்ந்து வாந்தி, மூச்சு வேகமாக விடுதல், இல்லை ஈறுகளில் ரத்தம் வர்றது, வாந்தி அல்ல மலத்தில் ரத்தம் கசிவு ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டால் காய்ச்சல் குறைந்த பிறகு கூட நம்ம இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா டெங்கு காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் ஜுரம் எப்போ விடுதோ, காய்ச்சல் விடுற அந்த டைம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படும். ஸோ அதனால் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஜுரம் இல்லைனாலும் அப்படியே விடாமல் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வருன்றத நம்ம எதிர்பார்க்க வேண்டியது இருக்குது. எப்படி பரிசோதனை பண்ணலான்னா, இந்த நோய்க்கான அறிகுறிகள் இருக்கும்போது நம்மளோட அருகில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையமில்ல அரசு மருத்துவமனையில் அதற்கு ஏற்ற பிளட் டெஸ்ட் பண்ணிக்கலாம். என்னைக்கான நாள் காய்ச்சல்ன்றதை பொறுத்து NS1 ஆன்டிஜென் இல்லை டெங்கு IgM அப்படின்ற சில டெஸ்ட்டுகள் பாசிட்டிவாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த டெங்கு வைரஸை நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறது காய்ச்சல் அப்படின்னா, சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் முக்கியமாக. டெங்கு வைரஸ்க்கு காய்ச்சலை கம்மி பண்ணுறதுக்கு பாராசிட்டமால், அதே மாதிரி உடம்புல நீர் சத்து குறையாமல் இருக்கிறதுக்கான, உடம்புல நீர் அதிகமாக பருகி கொண்டே இருக்கணும், நிறைய நீர் ஆகாரம் எடுத்துக்கணும், நிறைய ஜூசஸ் எடுத்துக்கணும், அடிக்குவேட் ரெஸ்ட், அது முக்கியம். இந்த டெங்கு காய்ச்சலில் ஏற்படுற முக்கியமான காம்ப்ளிகேஷன் ரெண்டு தான். ஒன்று பிளேட்லெட் அப்படின்னு சொல்கிற தட்டணுக்கள் கம்மியாகும், அதை த்ராம்போசைட்டோபீனியான்னு சொல்லுவோம். ரெண்டாவது உடலில் இருக்கிற நீர் சத்து குறைந்து ஷாக் இல்லைனா நம்முடைய உடம்புல வந்து பிபி குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவே வந்து ரத்தத்தில் இருக்கிற உறைய தன்மை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தலாம், அதனாலும் ப்ளீடிங் வரலாம். ஸோ இந்த தான் காமன் காம்ப்ளிகேஷன்ஸ். இதெல்லாம்

0: இதெல்லாம் வராமல் தடுக்கணும்னா சிம்டமேட்டிக்காக நம்ம வந்து தேவைக்கேற்ப பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ரொம்ப சிவியராக இருக்கிறவங்களுக்கு அட்மிட் பண்ணி பார்க்கலாம். வாய் வழியாக ஆகாரமோ நீர் ஆகாரமோ எடுக்க முடியாத குழந்தைகள் பெரியவங்களுக்கு நம்ம குளுக்கோஸ் போட்டு உடம்புல இருக்கிற நீர் சத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வருதா இல்லையான்றத கவனித்து கொண்டே இருக்கலாம். முக்கியமாக காய்ச்சல் குறைந்ததுக்கு அப்புறம் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வருதான்றதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது சீக்கிரமாக குணமடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை வராமல் தடுக்கலாமா அப்படின்னு கேட்டால், டெங்கு காய்ச்சலுக்கு வேக்சின்ஸ் இப்போதான் ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கியூ டெங்கா அப்படின்ற வேக்சின்ஸ் வந்து ஜஸ்ட் இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுமேல் இதை யூஸ்க்கு வரும்போது அதோடைய பயன்பாடுகளை பற்றி நம்ம அதிகமாக தெரியலாம். இது வரைக்கும் அதுக்கான வேக்சின்ஸ் கிடையாது. ஸோ இனிமேல் தான் அதுக்கான வேக்சின்ஸ் வர்றதை தடுக்கிறதுக்கான வேக்சின்ஸை பற்றி நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இந்த டெங்கு காய்ச்சல் வராமல் தடுக்கிறதுக்கு நம்மளால் எதாவது பண்ண முடியும்னா, நம்ம கொசு கடிக்காமல் பார்த்துக்கணும். சுற்றுப்புற சூழலில் கொசு தேங்குற தண்ணி அதோடைய பிரீடிங் சைட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கிளியர் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் முக்கியமான ப்ரிவென்ஷன் மெத்தட். நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
3: நேரம் 7:30. முதன்மை அலைவரிசையில் இன்னைக்கு கேட்கலாம்.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு பெரியவர் வெளிநாட்டுல கேள்விப்பட்ட கதை இது. ஜான்சன் ஒரு ஆளு, அவன் ஒரு நாள் தன்னுடைய நண்பர்களோட சீட்டாடிட்டு இருந்தான். அவன் தன்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் சீட்டாட்டத்துல தோத்துட்டான். கையில மிச்சம் எதுவும் இல்ல. அடுத்த நாள் வரைக்கும் சாப்பிடறதுக்கு என்ன பண்றது, அதுக்கும் வழி இல்ல. இவன் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அங்க இருந்த இவனுடைய நண்பன் பிரவுன் அப்படிங்கிறவன் இவங்கிட்ட வந்தான். கவலைப்படாத, நாளைக்கு வரைக்கும் உனக்கு செலவுக்கு நான் பணம் தர்றேன், இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு $20 நோட்டை அவங்ககிட்ட கொடுத்தான். ஜான்சன் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போறான். அப்படி போய்கிட்டு இருக்கிறப்போ வழியில வறுமையால கஷ்டப்படுற ஒரு பொண்ணை பார்த்தான். அழுக்கு ட்ரெஸ், சரியா நடக்க விட முடியல அந்த பொண்ணால. ஐயா, நான் இன்னைக்கு நாள் பூரா சாப்பிடல, பட்னி, நீங்க எனக்கு உதவி செய்யலன்னா ஆத்துல வந்து செத்து போடுவேன் அப்படின்னா. ஜான்சன் இறக்கம் உள்ளவன். அவன் மனசு ரொம்ப வருத்தப்பட்டது அவளோட நிலைமைய பார்த்து. கவலைப்படாதம்மா, என்கிட்ட $20 இருக்கு, இதை நீ வச்சுக்கோ இந்தா அப்படின்னு சொல்லி தன்கிட்ட இருந்த $20 நோட்டை அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டான். அவன் இந்த பணத்தை வாங்கிட்டு இவனை ரொம்ப நன்றியோட பார்த்தா. ஐயா, மனித குலத்தின் மீது எனக்கு இருந்த நம்பிக்கை செத்து போச்சு. அந்த நம்பிக்கைக்கு இப்ப நீங்க உயிர் கொடுத்துட்டீங்க. உங்க கருணையை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ போயிட்டான். இவன் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்தது. நமக்கு இன்னைக்கு சாப்பிடறதுக்கு ஒண்ணு இல்லைன்னா கூட ஆத்துல விழுந்து சாக இருந்த ஒரு பொண்ணை காப்பாத்தி இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ பசி கூட தெரியல. அவன் திருப்தியா போனான். அன்னைக்கு எதுவும் சாப்பிடல, பேசாம படுத்துக்கிட்டான். மறுநாள் காலையில நிம்மதியா எழுந்திரிச்சான். வாசல்ல தினசரி பேப்பர் வந்து கிடந்தது. எடுத்து பார்த்தான். முதல் பக்கத்துல ஒரு செய்தி, ஆத்துல அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு கீழே போட்டிருந்த விவரங்களை எல்லாம் படிச்சு பார்த்தான். நேத்துக்கு அவன் சந்திச்ச அதே பொண்ணுதான்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். அவனுக்கு குழப்பமா இருந்தது. என்னாச்சு, நேத்துக்கு பணம் இல்லாததுனால தானே ஆத்துல விழுந்து செத்து போறதா சொன்னா? நாம தான் உடனே $20 கொடுத்தோமே. பணம் இருந்தா அவன் என்னத்துக்காக செத்து போனா? மனித குலத்து மேல நம்பிக்கை என்ன இருக்குன்னு வேற சொன்னாலே அப்படின்னு யோசனை பண்ணா ஒன்னும் புரியல அவனுக்கு. மறுநாள் மறுபடியும் அந்த சூதாட்ட விடுதியில சீட்டாடிட்டு இருக்கிறான். சாப்பாட்டு நேரத்துல முத நாள் பணம் கொடுத்து உதவி செஞ்சானே பிரவுன், அவன் கேட்டான். அவனை பார்த்து, ஏன்பா நேத்துக்கு எங்களை விட்டு போனதுன்னு என்ன பண்ணேன்னு கேட்டான். என்ன செஞ்சான் வீட்டுக்கு போனேன்னா, நான் கொடுத்த பணத்தை ஏதாவது செலவு பண்ணேன்னு கேட்டான். இல்லையே. ஏன்னா, நல்ல வேலை நான் கொடுத்த $20 நோட்டை நீ செலவு பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்னு நாங்கள்லாம் ஆச்சரியப்பட்டோம். ஏன்னா நான் உங்ககிட்ட கொடுத்தது கள்ள நோட்டு அப்படின்னா அந்த நண்பன். இதுதான் அந்த பெரியவர் கேள்விப்பட்ட கதை. எதுக்கு இதை சொல்றாருன்னா, இந்த உலகம் ஊழல் மயமானது. இந்த உலகத்துல நாமளும் ஊழலுக்கு உட்பட்டு தான் ஆக வேண்டியிருக்கு அப்படிங்கிறத விளக்கறதுக்காக தான். உயர்வான எண்ணங்கள் தான் நம்மளை காப்பாற்றும். நாம மட்டும் நல்லவனா இருந்துட்டா போதும், நாம செய்யறதெல்லாம் நன்மையா முடியும் அப்படிங்கிறது இன்றைய உலகத்துல சாத்தியம் இல்லை. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தன் சொன்னான், என்னைக்கும் சொந்த காலில் நிற்கிறது தான் சார் நமக்கு கௌரவம். சுய தொழில் செய்யணும், அரசாங்கத்தை எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட லட்சியம். அதனால தான் சுயமாக ஒரு தொழில் ஆரம்பித்தேன். பாருங்க, அப்படி இருந்தும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னா. என்னடா செஞ்சேன்னு, அவன் மெதுவாக வந்து கள்ள நோட்டு அடித்தேன் அப்படிங்கிறான்.
4: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே. நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒளிபரப்பினை இன்று மதியம் 1:15 முதல் மாலை 4 மணி வரை சென்னையிலிருந்து நேரடியாக அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

இன்று காலை 8:30 மணிக்கு சக்தி உலா ஆனந்தம் தரும் ஆனந்தவல்லி அம்மன் திருக்கோவில் உரை சித்திரம் கேட்கலாம். அமைப்பு எஸ் நவரத்னா, படைப்பு ஆகாஷவாணி நாகர்கோவில். காலை 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் 7:35. ஆகாஷவாணி புதுச்சேரி. முதன்மையில் இரு செல்லினி கேட்கலாம். நகருலா நேர்களே, இன்று நாம உலா வரப்போறது ஒரு அழகான மலைப்பகுதியாகும். ஹிமாச்சல பிரதேசத்தின் மண்டி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு அமைதியான இயற்கை எழில் நிறைந்த சுற்றுலா பயணிகளால் அதிகம் அறியப்படாத நகரங்களின் பரபரப்பிலிருந்து விலகியிருக்கும் பாரூட் பள்ளத்தாக்கு. நேர்களே, இந்த பாரூட் அப்படின்ற இடத்தின் முக்கியமான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய அமைதியான சூழல், உயரமான மலைக்காடுகளின் பசுமை, குளிர்ந்த காற்று, நதியின் ஓசை ஆகியவை ஒன்றாக இணைந்து மனதிற்கு இதமான அனுபவத்தை தருதுதான். காலை நேரத்தில் மலைகளில் மீது படரும் சூரிய ஒளியும், மாலை நேரத்தில் பள்ளத்தாக்கில் படரும் மெல்லிய இருளும் பாரூட்டின் அழகை மேலும் அதிகரிக்கிறது. இப்படி ஒரு அழகான பள்ளத்தாக்கில் நாம் பார்க்க வேண்டிய என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. தொடர்ந்து கேட்கலாம் பாடல். அமரன் திரைப்படத்திற்காக கபில் கபிலன் ரக்ஷிதா சுரேஷ் பாடியது.

வார்வோட்டின் இயற்கை அழகில் உஹில் நதிக்கு மிக முக்கியமான இடம் உண்டு. பனிமலை பகுதிகளிலிருந்து வரும் இந்த நதி பள்ளத்தாக்கின் வழியாக ஓடுகிறது. நதிக்கரையில் அமர்ந்து அதன் ஓசையை கேட்பது வார்வோட்டில் கிடைக்கும் மிக அழகான அனுபவங்களில் ஒன்றாக இருக்கு. பசுமையான மலைச்சரிவுகள், அடர்ந்த பைன்காடுகள் அருகே ஓடும் உஹில் நதி, இந்த நதியின் கரையோரங்களில் வாழும் கிராம மக்கள், இது ஒரு தனித்துவமான அழகை உருவாக்கின்றது. இதயத்தில் இதை அசை போட்டுக்கொண்டே இந்த பாடலை கேளுங்கள். மேலும் விவரங்கள் பாடலுக்கு பின். டிராகன் படத்திற்காக சித் ஸ்ரீராம் சஞ்சனா கலாம்ஜி பாடிய பாடல்.

0: கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: நேர்களே, இன்றைய நகருலா நிகழ்ச்சியில நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இயற்கை அழகு கொஞ்சம் பாரூட் பள்ளத்தாக்கு பற்றிய தகவல்களை தான். பாரூட்டின் இயற்கை அழகை ரசிப்பவர்கள் இங்குள்ள காடுகளின் அமைதியை தவறவிடக்கூடாது. நர்கு வனவிலங்கு சரணாலயம் இமயமலத்தின் இயற்கை சூழலுக்கே உரித்தான பல்வேறு தாவரங்கள், விலங்குகள், பறவைகள் இந்த பகுதியில் காணப்படுகின்றன. இமயமலை கருங்குரடி, சிறுத்தை, இமயமலை கோரல், கஸ்தூரிமான், இமயமலை புனுகுப்பூனை, மஞ்சள் தொண்டை மார்டன், பறக்கும் அணில் என்ற பெயர் கொண்ட ஒரு வகையான அணில், மரங்களுக்கிடையே தோலின் மடிப்பை பயன்படுத்தி சறுக்கி செல்லும் அணில், இவை போன்ற பல விலங்குகள் பறவைகளுக்கும் இந்த வனவிலங்கு சரணாலயத்தில் வாழ்கின்றன. தொடர்ந்து கேட்கலாம் பாடல். காதலிக்க நேரமில்லை இப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் தி பாடியது.

பாரூட்டின் மற்றொரு முக்கியமான அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷனான் நீர்மின் திட்டம். இயற்கை அழகுக்கு நடுவே மறைந்திருக்கும் ஒரு நூற்றாண்டுக்கும் பழமையான பொறியியல் வரலாறு இது. பாரூட் பகுதியில் உயரத்தில் சேகரிக்கப்படும் உகில் நீர், நதியின் நீர், மலைகளுக்குள் அமைக்கப்பட்ட சுரங்கங்கள் வழியாக ஜொகீந்தர் நகரை நோக்கி கொண்டு செல்லப்பட்டு அங்கு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. 1932 மின் உற்பத்தி தொடங்கிய இந்த திட்டம் அக்காலத்திலேயே இமயமலை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய பொறியியல் முயற்சிகளில் ஒன்றாகும். தொடர்ந்து கேட்கலாம் பாடல், நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். படத்திலிருந்து தனுஷ், ஜொனிதா காந்தி பாடியது.

நேர்களை, இன்னைக்கு நகருலா நிகழ்ச்சியில் நம்ம ஹிமாச்சல பிரதேசத்தில் மண்டி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு அமைதியான இயற்கை எழில் நிறைந்த பாரோட் பள்ளத்தாக்கை பற்றி தான் எல்லா தகவல்களும் தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான இன்னொன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீர் பிலங் அப்படின்ற ஒரு சற்று தொலைவில் போனீங்கன்னா இருக்குது. இது உலக புகழ்பெற்ற பாராகிளைடிங் தலங்களில் ஒன்றாகும். உயரமான மலைகளிலிருந்து வானில் பறந்து

அமைந்துள்ள ஒரு அமைதியான எழில், இயற்கை எழில் நிறைந்த பாரோட் பள்ளத்தாக்க பற்றி தான் எல்லா தகவல்களும் தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான இன்னொன்று இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீர் பிலங் அப்படின்ற ஒரு சற்று தொலைவில் போனீங்கன்னா இருக்குது. இது உலக புகழ்பெற்ற பாராகிளைடிங் தலங்களில் ஒன்றாகும். உயரமான மலையிலிருந்து வானில் பறந்து கீழே விருந்து கிடக்கும் பள்ளத்தாக்கை காண்பது நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு மறக்க முடியாத அனுபவமாக தான் இருக்கும். இந்த பாராகிளைடிங் பற்றிய அனுபவத்தை மனதில் அசை போட்டுக்கொண்டே இந்த பாடலை கேளுங்கள். வருகிறது தொடர்ந்து கோட் படத்திற்காக பவதாரிணி விஜய் பாடிய பாடல்.

0: நேர்களே, இந்த நகருளா நிகழ்ச்சியில் உஹுல் நதியின் ஓசை, பைன் ஃபாரஸ்ட், அருமையான ஷனான் நீர் மின்நிலையம், சாகசத்தை செய்ய தூண்டும் பிர்பிலாங், பாராகிளைடிங் எல்லாத்தையும் சுற்றி வந்தோம் இல்லையா? மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த நகருளா நிகழ்ச்சியில் மற்றொரு அருமையான நகரின் தகவல்களோடு.
1: காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சத்குணா. பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வருகிறார். சென்னையில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சுமார் 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட 2ம் கட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்ட சேவையை தொடங்கி வைக்கிறார். மேலும் சாலை மேம்பாடு, துறைமுகங்கள் மற்றும் அறிவியலில் புதுமைகள் சார்ந்த உள்கட்டமைப்பு திட்டங்களையும் பிரதமர் திரு மோடி திறந்து வைக்கவுள்ளார். மாறிவரும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அமெரிக்காவுடன் திட்டமிடப்பட்டிருந்த இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்று இந்தியா தெரிவித்துள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறினார். அவர் நேற்று புதுடெல்லியில் உள்ள தொழில் வர்த்தக சபையின் உறுப்பினர்களிடையே உரையாற்றுகையில் இதனை தெரிவித்தார். மத்திய பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் நாளை சைப்ரஸ் மற்றும் கிரீஸ் நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது இருதரப்பு ஒத்துழைப்பு, கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து இரு நாட்டு இராணுவ தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். 124 முன்னாள் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் இந்திய மக்களுக்கு ஒரு பகிரங்க கடிதம் எழுதியுள்ளனர். அதில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது வாக்காளர்களை நீக்கும் ஆயுதம் அல்ல என்றும், வாக்காளர் பட்டியலை சுத்தப்படுத்தும் செயல் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் ஏனாம் நகராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளின் முன்னேற்றத்தை நேற்று ஆய்வு செய்தார். அப்போது வரும் ஜனவரி 6ம் தேதி முதல் 9ம் தேதி வரை ஏனாமில் நடைபெறவுள்ள 25வது மலர் மற்றும் காய்கனி கண்காட்சியை 23வது ஏனாம் திருவிழாவுடன் இணைத்து நடத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு வேளாண் துறைக்கு பரிந்துரைத்தார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 3வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று 7 மணிக்கு இந்தூரில் உள்ள ஹோல்கர் மைதானத்தில் நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:02. முதன்மை அலைவரிசையில் இணைந்திருப்பது தகவல் தளம். இந்த காலை 8:02 நேரத்தில் புது புது தகவல்களுடன் தினமும் முதன்மை அலைவரிசை கொண்டு வரும் இந்நிகழ்ச்சி, இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான தகவல். கைரேகைகள். உலகத்தில் ஒரே மாதிரியான 2 கைரேகைகள் ஏன் இல்லை? வாங்க தெரிஞ்சுக்கலாம். பாடல்களுக்கே தொடக்கமாக வருவது 10 தல படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான், சித் ஸ்ரீராம் பாடிய பாடல்.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உலக மக்கள் தொகை 800 கோடியை தாண்டிவிட்டது என்று ஒரு ஆய்வு கூறுகிறது. இவ்வளவு கோடி மக்கள் வாழும் உலகில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான முகம், குரல், டிஎன்ஏ போன்ற அடையாளங்கள் இருக்கின்றன. ஆனால் இன்று நம்முடைய கவனம் ஒரு மிகச்சிறிய விஷயமான நம் கைவிரல் நுனியில் இருக்கும் சில கோடுகளை பற்றிய தகவல்களோடு நோக்கியதாக இருக்கும். உங்கள் கைவிரலை ஒரு கண்ணாடி மேல் அழுத்தி பாருங்கள். அங்கே தெரியும் கோடுகளின் அமைப்பு. இது உங்களுக்கு மட்டுமே உரியது. இத்தனை கோடி மனிதர்களுக்கிடையே கைரேகைகள் ஏன் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை? வாருங்கள் பார்க்கலாம். முதலில் கைரேகை என்றால் என்ன? ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், விரலின் நுனியில் உள்ள தோலின் மேற்பரப்பில் காணப்படும் உயர்வுகளும் பள்ளங்களும் கொண்ட ஒரு அமைப்பு. இந்த உயர்வுகளை ஃப்ரிக்ஷன்ஸ் ரிட்ஜஸ் என்று அழைக்கிறோம். இதை லூப் வளைவு, விரல் சுழல், ஆர்ச் வளைந்த மேடு என்று வகைப்படுத்தப்படுகின்றன. இதன் முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மை அடையாளம் காண்பிப்பது மட்டுமல்ல, இந்த ரிட்ஜஸ் நம்ம விரலுக்கு பிடிப்பு அதாவது கிரிப்பை ஏற்படுத்தவும் உதவுகின்றது. உதாரணமாக ஒரு ஈரமான கண்ணாடி கோப்பையை பிடிக்கும் பொழுது விரல்களின் மேற்பரப்பின் அமைப்பு உராய்வை அதிகரிக்க உதவுகிறது. மேலும் தகவல்கள் கேட்கலாம். இணைந்திருங்கள் ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. பாடல் வருகிறது மாமன்னன் படத்திற்காக விஜய் எஸ்தாஸ் சக்தி ஸ்ரீகோபாலன் பாடியது.

0: Eastern Railway says all train services to operate as per the normal schedule today. Navratri, 9-day-long festival to worship goddess Durga begins with religious fervor and gaiety. Saudi authorities say attack on Riyadh airport killed 12 people and wounded over 300. And in men's cricket, India to take on West Indies in third T20 International in Indore this evening. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a great day.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி சக்தி உலா ஆனந்தம் அருளும் ஆனந்தவல்லி அம்மன் திருக்கோவில் உரைச்சித்திரம். நவராத்திரி என்பது சக்தி தாயை வழிபடும் விழா. மூவருக்கும் தேவருக்கும் முனிவருக்கும் மற்றும் உள்ள யாவருக்கும் அவசியமான ஆற்றலின் அதிதேவதையாக விளங்குகின்ற சக்தியை போற்றும் விரதமே நவராத்திரி என்கின்றன புராணங்கள்.
3: புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் தேவியை வழிபடும் நோன்புதான் நவராத்திரி.
2: மகா சங்கார காலத்தின் முடிவில் இறைவன் உலகத்தை உண்டாக்கிய போது இச்சை என்கிற சக்தியும் அது எவ்வாறு தோன்றியது என்று அறிகின்ற ஞான சக்தியும் தோன்ற கிரியாசக்தியால் உலகம் படைக்கப்பட்டதாம். இச்சை விருப்பம், ஞானம் அறிவு, கிரியா ஆக்கல். எனவே இத்தகைய சக்தி அம்சமான அம்பிகையை முதல் 3 நாளில் இச்சாசக்தியாக துர்க்கையாகவும் அடுத்த 3 நாட்களில் சகல நலன்களையும் தருகின்ற மகாலட்சுமியாகவும் கடைசி 3 நாட்களில் சரஸ்வதியாகவும் வழிபடுகின்றோம் என்பது சிவாகமங்கள் தருகின்ற உள்ளுரையாகும்.
3: தேவர்கள் முனிவர்கள் என அனைவருக்கும் தொல்லை தந்த மகிஷாசுரனை வதம் செய்ய பார்வதி தேவி ஊசி முனையில் 9 நாட்கள் தவம் செய்து நவசக்தியாக நவ துர்க்கையாக அவதாரம் எடுக்கிறாள்.
2: ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலக எங்குமாய் நின்றாள் என்று அம்பிகையை பாடுகின்றார் அபிராமி பட்டர். ஒன்றாய் அரும்பி சிவமாக நின்று பலவாய் விரிந்து தேவியாக சக்தியாக அருள்மழை பொழிபவரே இறைவன். ஒரு நாள் சிவராத்திரி, 9 நாள் நவராத்திரி.
3: ஒரு சிவனை பலகோடி சிவன்களாக மாற்றுகின்றவள் சக்தி தாய், அவளே மகாமாயா. அப்படி சிறப்பு மிகுந்த நவராத்திரி விழாவிலே அப்பனாம் சிவபெருமானையும் உலகலாம் சக்தியாக ஆற்றல் தருகின்ற தாயையும் ஒன்றாக வழிபட உங்களை கல்குளம் நயினார் நீலகண்ட சுவாமி கோவிலுக்கு அழைத்துச் செல்கிறோம்.
2: நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் சாலையில் தக்கலை வரை பயணித்து அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூரம் வந்துவிட்டோம். இதோ பத்மநாபபுரம் அரண்மனை நம்மை வரவேற்கிறது. இந்த பத்மநாபபுரமே கல்குளம். கிபி 1790 வரை திருவிதாங்கூரின் தலைநகரமாக இருந்தது.
3: குமரி மாவட்ட காஞ்சிபுரம் என்று சொல்லும் அளவு இந்த பத்மநாபபுரம் கோவில்களால் நிறைந்தது. கவி சக்கரவர்த்தி கம்பர் வழிபட்ட சரஸ்வதி தேவி அருளும் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில், ஸ்ரீ ராமசுவாமி கோவில் என அரண்மனையை ஒட்டி கோவில்கள் அமைந்த தலமே பத்மநாபபுரம். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கே உரித்தான சைவ வைணவ ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் நடைபெறும் சிவாலய ஓட்டத்தின் 7வது திருக்கோவிலை நாம் இன்று தரிசிக்க வந்திருக்கும் கல்குளம் அருள்மிகு நயினார் நீலகண்ட சுவாமி திருக்கோவில்.
2: சிவாலய ஓட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கல்குளம் தாலுகாவை சுற்றியுள்ள 12 திருக்கோவில்களை வெறும் பாதங்களில் மாரத்தான் போல ஓடி கடப்பது அல்லது நடந்து தரிசிப்பதுதான் சிவாலய ஓட்டம். மகா சிவராத்திரி நாளுக்கு முந்தைய நாளில் தொடங்கி காவி அல்லது மஞ்சள் ஆடை அணிந்து கையில் விசிறியோடு தேவையை சுருக்கி சிறிய திருநீர் பையினையும் எடுத்துக்கொண்டு கோவிந்தா கோபாலா என்று நாமம் உச்சரித்தபடி நடக்கின்ற அடியவர்கள் தரிசிக்கின்ற 12 திருக்கோயில்கள் என்னென்ன? முஞ்சிறை திருமலை மகாதேவர் ஆலயம், திக்குறிச்சி மகாதேவர் ஆலயம், திருப்பரப்பு வீரபத்ரர் ஆலயம், திருநந்திக்கரை நந்தீஸ்வரர் ஆலயம், பொன்மனை தீம்பிலேஸ்வரர் ஆலயம், திருப்பன்றிப்பாகம் மகாதேவர் ஆலயம், கல்குளம் நயினார் நீலகண்ட சுவாமி திருக்கோவில், மேலாங்கோடு காலகாலர் ஆலயம், திருவிடைக்கோடு சடையப்பர் ஆலயம், திருவிதாங்கோடு நீலகண்ட சுவாமி திருக்கோவில், திருப்பன்றிக்கோடு பக்தவத்சலர் ஆலயம், திருநட்டாலம் சங்கர நாராயணர் திருக்கோவில். ஹரியும் ஹரனும் ஒன்றென உணர்த்தும் சிவாலய ஓட்ட நிகழ்வில் 7வது திருக்கோவிலே இன்று நாம் தரிசிக்க வந்திருக்கின்ற அருள்மிகு நயினார் நீலகண்ட சுவாமி திருக்கோவில்.
3: பத்மநாபபுரம் அரண்மனையின் பின்புறம் அழகுற ஏற்

0: சூழலில் அமைந்ததே நயினார் நீலகண்ட சுவாமி திருக்கோவில். சைவ வைணவ ஒற்றுமைக்கான மற்றொரு நிகழ்வும் இங்கு உண்டு. நீலகண்ட சுவாமிக்கு ஆராட்டு ஸ்ரீ ராமசுவாமி கோவில் குளத்திலும், ராமசுவாமியாக அருள் புரியும் பெருமாளுக்கு ஆராட்டு நீலகண்ட சுவாமி கோவில் குளத்திலும் நடைபெறுவது வழக்கம். இந்த ஸ்தலத்தின் கல்குளம் அதாவது பத்மநாபபுரத்தின் பெருமையை தெரிந்து கொண்டோம் தானே.
1: திருக்கோவிலுக்குள் செல்லும் முன் கோவிலை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோமா? திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அங்கீகாரம் பெற்ற 10 பழமை வாய்ந்த சிவன் கோவில்களில் முக்கியமான ஒன்று இந்த பத்மநாபபுரம் திருநீலகண்ட சுவாமி கோவில். கிபி 1551 வேணாட்டை ஆண்ட உதய மார்த்தாண்டவர்மா இந்த திருக்கோவிலை கட்டினார் என்கிறது வரலாறு. தென் திருவிதாங்கூரில் மிகவும் பழமை வாய்ந்த இக்கோயில் சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலய சுவாமி கோவில் கோபுரம் போல உயர்ந்த கோபுரத்தையும் உடையது.
0: கோபுர தரிசனம் பெற்றுவிட்டோம். இந்த கோவில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. கோவிலுக்கு எதிரே தெப்ப மண்டபமும் தெப்ப குளமும் உள்ளன. 4 மீட்டர் வரை உயரம் கொண்ட கோட்டை மதில் சுவரும், சுமார் 90 அடி உயரம் கொண்ட கோபுரமும் பிரமிப்பு தர உள்ளே அம்மையும் அப்பனும் தனித்தனி சன்னிதியில் குடிகொண்டுள்ளனர். கோவில் வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், முகமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்று பரந்து விரிந்திருக்கிறது.
1: கிழக்கு பிரகாரம் சித்திர சபை என்றும் அழைக்கப்படுகிறது. பிரம்மாண்டமான இம்மண்டபத்தில் 25 தூண்கள் அத்துணை அழகுற அமைந்துள்ளன. இங்கே தென்புறத்தில் சிவபெருமான் குடிகொண்டுள்ள சன்னிதி வாசலும், வடபுறத்தில் அம்பிகை ஆனந்தவல்லி குடிகொண்ட சன்னிதி வாசலும் நம்மை வரவேற்கின்றன. தனித்தனி கொடிமரங்களுடன் பலிபீடங்களும் கொண்டு நீலகண்ட சுவாமியும் ஆனந்தவல்லி அம்பிகையும் அருள் புரிய காத்திருக்கின்றனர்.
0: இக்கோவிலின் மேற்கே தோட்டத்தில் உள்ள சிவன் ஆதிசிவன் எனப்படுகிறார். இந்த லிங்கத்தின் உயரம் 160 சென்டிமீட்டர். இந்த சிவன் சுயம்புவாக வளர்ந்தவர் என்பது ஐதீகம். வேணாட்டு அரசர்கள் இங்கே இருந்தபோது தரிகட்டு ஓடிய குதிரை ஒன்று இந்த கோவில் இருக்கும் இடத்திற்கு வந்து அடைபட்டு நின்றதாம். அரசன் குதிரை நின்ற இடத்தில் சுயம்புவான லிங்கத்தை கண்டான். அந்த இடத்தில் ஒரு கோவிலை கட்டினான் என்பது இக்கோவிலின் தல புராணம்.
1: ஆதி மூல சுவாமியாகிய நீலகண்ட சுவாமி உயரமான திருமேனி கொண்டு லிங்க ரூபமாக சுயம்புவாக அருள் பாலிக்கின்றார். அம்மன் கோயில் கருவறை சிவபெருமானின் சன்னிதிக்கு வடக்கே உள்ளது. இங்கும் முன்மண்டபம் உள்ளது. அம்மை ஆனந்தவல்லி நின்ற கோலத்தில் வீற்றிருக்கும் இங்கு கருவறையை சுற்றி பிரகாரம், சுற்று மண்டபம் அத்தனையும் அழகுற அமைந்திருக்கின்றன.
0: இங்கு பள்ளியறையும் நந்தி மண்டபமும் உள்ளன. அம்பிகையின் சன்னதி வாசலில் அம்மையை வழிபட்டபடி இத்திருக்கோவிலுக்கு திருப்பணி செய்த மன்னர் மார்த்தாண்டவர்மா, திருமலை நாயக்கர் இருவரும் சிற்பமாக உள்ளனர். ஆம், மதுரையில் வழிபட்ட மீனாட்சி அம்மையை தாம் இங்கும் வழிபட வேண்டி இங்கே கிளிக்கு பதில் தாமரையை கையில் ஏந்திய உருவாக ஸ்தாபித்தார் திருமலை நாயக்கர்.
1: மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகிறது. அன்னாள் அகமகள் ஆனந்தவல்லி அருமறைக்கு முன்னால் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாது ஒழியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்றில்லையே என்று சர்வ லோகத்தையும் படைத்து காத்து ரட்சிக்கும் ஆதி பராசக்தி அவளே ஆனந்த வடிவுடையவள். அண்டி வந்தவர்களுக்கெல்லாம் தம் அகமகிழ்ந்து ஆனந்தமே அருள்பவள் இந்த தாய். இந்த திருக்கோவிலின் போற்றி நம்மிடையே பேசும் போது,
2: என் பேர் அனந்தகிருஷ்ணன், நீலகண்ட சுவாமிகள் போட்டியா இருக்கேன். இது வந்து திருமலை நாயக்கர் பேரில் உள்ள கோவில். திருமலை நாயக்கரும் மார்த்தாண்டவர்மா மகாராஜாவும் பயங்கர ஃப்ரெண்ட். இவர் அங்க போறது, அவர் இங்க வந்து பகவானை பாக்குறது அப்படின்னு இந்த காலத்துல மீனாட்சியே நம்ம இங்கே கல்குளம் பிரதிஷ்டை பண்ணா நல்லா இருக்குமே ஆசைப்பட்டு திருமலை நாயக்கர்கிட்ட கேட்கவும் அவரு சரி சொல்லவும் பிரதிஷ்டை பண்றதுக்கு விக்கிரகங்கள்லாம் அடிக்க கொடுத்த நேரத்துல பாழ் மார்த்தாண்டவர்மா மகாராஜா கனவுல வந்து விக்கிரகங்கள் அடிக்க வேண்டாம், என்னுடைய விக்கிரகம் குளத்துல மிதக்கிறது, அதை எடுத்து பிரதிஷ்டை பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன மாதிரியும், அப்புறம் போய் எப்படி நான் போய் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டோம்னா மேலே பூச்செண்டு மிதக்கும், அந்த இது அடியில் பார்த்தாச்சுன்னா விக்கிரகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விக்கிரகத்தை போய் பார்த்து எடுத்து பிரதிஷ்டை பண்ண விக்கிரகமாகும். ஆஹா, என்ன ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அந்த அம்பாளுக்கு ஆனந்தவல்லி ஆனந்தேஸ்வரிங்கிற பேர். அன்னைக்கு முதல் இன்னைக்கு வரைக்கும் நவராத்திரி பூஜைகள்லாம் பயங்கர கேமமாக நடந்துட்டுருக்கு. அம்பாள் குருவில் இருத்தி 10 நாளும் காலம்பர பூஜை, சாயங்காலம் பூஜை, அப்புறம் வந்து சுமங்கலி பூஜை நடக்கும். 2வது சுமங்கலி பூஜை முடிஞ்சு மாங்கல்ய பிரசாதங்கள் வந்து சுமங்கலிமாருக்கு பிரசாதமாட்டு கொடுப்போம். 10வது நாள் தெப்ப திருவிழா நடக்கும். உள்ள எழுந்தளிப்பு நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அம்பாள்கிட்ட வந்து மனசு ஆனந்தமாக்கிதா அப்படின்னு கேட்டா அவள் எல்லா சௌபாகியமும் தருவா.
0: ஆனந்த வல்லியாக அருள்மழை பொழியும் தேவியை குழந்தை பேருக்காகவும் மாங்கல்ய பாக்கியத்திற்காகவும் திருமணம் வேண்டியும் தரிசிக்க வருபவர்கள் 1000 1000. அம்பிகையை மனதார வேண்டிக் கொள்வோம். ஆனந்தம் எங்கும் நிறையட்டும் என்று.
1: திருக்கோவிலுக்கு வந்துள்ள பக்தர்கள் ஒரு சிலரின் அனுபவத்தை கேட்டு

0: கொள்வோமா?
1: என்னுடைய பெயர் கோமதி. கேரளபுரம் தான் என்னுடைய சொந்த ஊர். ஆனந்தவல்லி அம்மன் கோவில் எங்க பாட்டி தாத்தா வகையில எங்களுக்கு ஒரு குலதெய்வம். வேணாட்டு அரசர்களின் முக்கியமான ஆட்சி தளமாக கல்குளம் விளங்கியது. இங்கு சிவபெருமான் நீலகண்டேஸ்வரராகவும் அம்பிகை ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்மனாகவும் அருள் பாலிக்கின்றனர். இந்த ஆனந்தவல்லி அம்மனை போற்றியே திருவிதாங்கூர் மன்னர் சுவாதி திருநாள் ஆனந்தவல்லி என்ற புகழ்பெற்ற நீலாம்பரி ராக கீர்த்தனையை இயற்றியுள்ளார். சுவாதி திருநாளின் கஷேத்திர கீர்த்தனைகளின் பட்டியலிலும் இது தேவி ஆஃப் பத்மநாபபுரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் இந்த அம்மன் திருவிதாங்கூர் அரச மரபு, பத்மநாபபுரம் நீலகண்டேஸ்வரர் திருக்கோவில் மற்றும் கர்நாடக இசை மரபு ஆகியவற்றோடும் தொடர்புடைய சிறப்புமிக்க அம்பிகை.
2: என் பேரு சுகுணன், தக்கலை தான். புராதன கோவில் அம்மா நிக்கிறது போல உள்ள உருவம், தத்ரூபமாட்டு பாத்துடலாம். மதுரை மீனாட்சி அம்மா தெய்வத்தை பார்க்க போல நமக்கு அந்த மாதிரி இருக்கும். எங்களுக்கு சில சங்கடங்கள் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் நாங்க இங்கதான் வர்றது.
3: பத்னில தான் ரெண்டு பேருக்கு என்கேஜ்மெண்ட் உள்ளது பேசியாச்சு. இப்ப என்ன வீட்டு பக்கத்துல உள்ளவங்க தான் நமக்கு இந்த ஒரு கோயில் போவோம் அப்படின்னு சொல்ற. அப்படியே மேரேஜ் பிக்ஸ் ஆயிருக்கு. அவங்க கேட்காங்க பையன் யாரு அப்படின்னு. அப்ப இந்த தெய்வம் தான் இவங்களுக்கு என்ன பிக்ஸ் பண்ணதும் அதுக்கப்புறம் நாங்க இத்தனை வருஷமாட்டும் வந்துட்டு இருக்கோம்.
4: கைக்காம இருந்தா அப்ப நான் என்ன பண்ணேன், சிவன் சாமி பேரும் பார்வதி சாமி பேரும் நான் எழுதிட்டு இருந்தேன். அப்போ அடுத்த நாள் நான் ஸ்கூலுக்கு போனேன். கைக்கா எனக்கு ஃபர்ஸ்ட் தான் கழிச்சு.
5: அஸ்வஜித், நாங்க சின்ன வயசுல விட்டே நாங்க வருவோம்.
6: சீதை பத்மாபுரம், அம்மைய வேண்டதும் அவங்க கைவிடவே மாட்டாங்க. பத்து நாளும் பூஜை வச்சு நவராத்திரி கொண்டாடி அம்மை நல்லா வழிபட்டு மக்கள் நல்லா போயிட்டுவாங்க. ஓம் சர்வமங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதியே சரணே திரௌபதியே கௌரி நாராயணே நமசுதே சச்சிஸ்தே நாசானாம் சத்திபூதே சனாதனே குணசரே குணமயே நாராயணே நமசுதே.
7: இத்திருக்கோயிலில் பரிவார தெய்வங்களாக அம்மைக்கும் அப்பனுக்கும் நடுவே உக்கத்து பிள்ளையாராக கணபதியும், சாஸ்தா பூதத்தான், மாடன் தம்புரான், ஆதி மூல சிவன் சன்னதிகள் ஆகியன உள்ளன. சிறிய கருவறையில் நடராஜரும் சிவகாமி அம்மையும் செப்பு படிமங்களாக அருள் புரிகின்றனர்.
8: உண்மையில் இத்திருக்கோவில் சிற்பக்கூடமே. இங்கே கலைநுட்பமுடைய சிற்பங்கள் ஏராளம் உள்ளன. கர்ணன், கங்காளநாதர், வேணுகோபாலன், அர்ஜுனன் தபஸ் போன்ற சிற்பங்கள் உள்ளன. இவை ஆள் உயர கருங்கல் சிற்பங்கள். விளக்கேந்திய பாவை பலவகை ஆபரணங்களை அணிந்திருக்கிறாள். இவள் தலைமுடியை பின்னி போட்டிருப்பது நுட்பமாக காட்டப்பட்டுள்ளது.
7: அம்மன் கோவிலின் முன்பகுதி மண்டபத்தில் ஒப்பனை பெண், வில்லுடன் ராமர், பாம்பு படுக்கையில் சிவன் என இன்னும் சிற்பங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம்.
8: இக்கோவிலின் தலவிருட்சம் வில்வம். இங்குள்ள கல்வெட்டுகள் வட்டெழுத்தால் ஆனவை. கிபி 1237 கல்வெட்டு வேணாட்டு மன்னன் இக்கோவிலுக்கு நிலம் அளித்ததை கூறுகிறது. கிபி 1577 ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றதை ஒரு கல்வெட்டு எடுத்துரைக்கிறது. மற்றும் ஒரு கல்வெட்டு 1579 இரண்யவர்மன் என்ற வேணாட்டு அரசன் இங்கு பணி செய்ததை சொல்கிறது.
7: இக்கோவிலில் அனுதினமும் காலை 5:30 நடை திறக்கப்பட்டு நிர்மாலய பூஜையும், காலை 6 உஷ பூஜையும், காலை 10 அளவில் அபிஷேகமும், முற்பகல் 11 உச்சகால பூஜையும் நடைபெறுகின்றன. மாலை 5 நடை திறக்கப்பட்டு 6:30 சாயரட்சை தீபாராதனையும், 7:30 அர்ச்சாம பூஜையும் நடைபெறுவது வழக்கம்.
8: அம்பிகைக்கு நவராத்திரி விழா, சிறப்பு திருக்கல்யாண திருவிழாவும் நடைபெறுகின்றன.
7: துர்கா லட்சுமி சரஸ்வதியாக சக்தியை வழிபட்டு வெற்றியாம் விஜயத்தை அடையும் நவராத்திரியின் முதல் நாளில் மனதிற்கு ஆனந்தம் அருளுகின்ற அம்பிகையை வழிபட்டோம். மன உறுதிக்கு அடையாளம்தான் துர்க்கை. மனம், மொழி, மெய்யாலே தேவியை வழிபட்டு என்றென்றும் நிலைத்த ஆனந்தம் பெறுவோம்.
8: எத்தனை மங்களங்கள் அத்தனை நல்க வல்லாள், எத்தனை மறைகள் உண்டோ மறைபொருள் அவளே ஆவாள். பித்தனை மணந்த அந்த பேச்சியின் பாதம் தன்னில் விழுபவர் எழுகின்றார்கள். எல்லாருக்கும் ஆனந்தவல்லியம்மை கல்வியும் செல்வமும் வீரமும் கடிதே தந்து வெற்றியருள வேண்டி வணங்கி நிலையம் திரும்புகிறோம்.
9: ஆனந்தம் அருளும் ஆனந்தவல்லி அம்மன் திருக்கோவில் உரைச்சித்திரம் கேட்டீர்கள். குரல் வண்ணம் ஒய் கிருபா கணேஷ் மற்றும் ஐ மணிகண்ட பிரபு.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:45. முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் தகவல் தளத்தின் தொடர்ச்சி. நேர்களே, இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம கைரேகையை பற்றிய தகவல்களை தான் தெரிஞ்சிட்ருக்கோம். முந்தைய நிகழ்ச்சியில் கைரேகை தனித்துவமானது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த கைரேகை எப்பொழுது உருவாகிறது அப்படின்னு பார்த்தாக்கா, கருவிலேயே அதன் அடிப்படை அமைப்புகள் உருவாக தொடங்குகிறது. கருவில் விரல்கள் வளரும் பொழுது தோலின் பல அடுக்குகள் வேகமாக வளர்கின்றது. கர்ப்பத்தில் சுமார் 10 முதல் 16 வாரங்களுக்கு இடையில் விரல்களில் ரிட்ஜ் பேட்டர்ன் உருவாக தொடங்குகிறது. அடுத்த சில வாரங்களிலேயே அது மேலும் தெளிவாகவும் சிக்கலாகவும் தெரிகின்றது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்கின்றது. பாடல் கேட்கலாம். புஷ்பா படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடியது.

நேர்களே, இன்றைய தகவல் தள நிகழ்ச்சியில் நம்ம கைரேகை பற்றிய தகவல்களை தானே தெரிஞ்சிட்ருக்கோம். முந்தைய நிகழ்ச்சியில் கைரேகை தனித்துவமானது, குழந்தை கருவிலேயே அதன் அடிப்படை அமைப்பு உருவாகிறது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. அப்படின்னா கைரேகைகள் உருவாகுவது டிஎன்ஏ அதாவது மரபணுக்களா என்று பார்த்தால், அவை முக்கியமாக காரணமாக மட்டுமே இருக்கு. இவை பொதுவான அமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான வழிமுறையில் பங்கு வகிக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு விரலும் உருவாகும் நுணுக்கமான ரிச் பேட்டர்னை டிஎன்ஏ முழுமையாக நிர்ணயிப்பதில்லை அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சிகளின் முடிவு. இப்படி தனித்துவமாக உருவாகும் கைரேகை கருவில் எப்படி உருவாகிறது? காத்திருங்கள், தெரிந்து கொள்வோம் பாடலுக்கு பின்.

0: நான் நெல்சன், எப்படி
1: வர்ற மாதிரி?
0: செஸ்
2: ஒரு பாட்டு வாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறேன் பத்தல. இங்கேருந்து வேற ஏதாவது வேஷம் போட சொல்லுவான், அப்போ இல்லை.
3: ஒலித்தது டாக்டர் படத்திற்காக அனிருத் ஜோனிதா காந்தி பாடிய பாடல். கருவில் விரல்கள் வளரும் பொழுது ரேகைகள் எப்படி வளருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு சொன்னோம் இல்லையா. தோலின் கீழ் உள்ள வளர்ந்து கொண்டிருக்கும் திசுக்களுக்கும் மேல் தோலுக்கும் இடையிலான வளர்ச்சி மிக நுணுக்கமான முறையில் மாறுபடுகிறது. அதோடு விரலின் வளர்ச்சியின் வேகம், தோலின் வளர்ச்சி, நுண்ணிய இரத்த ஓட்டத்தின் வேறுபாடுகள், பனிக்குட நீரின் சூழல் போன்ற பல காரணிகள் இந்த ரிட்ஜ் எனப்படும் ரேகை வடிவத்தை வளர்ச்சியை பாதிக்கக்கூடும். இந்த மாற்றங்களின் சிறிய அளவில் இருப்பதால் ஒரே கருவில் வளர்கின்ற இரண்டு குழந்தைகளுக்கு கூட ரேகைகள் ஒன்றாக இருப்பதில்லை அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்றது. தொடர்ந்து கேட்கலாம் வாரிசு படத்திற்காக அனிருத் ஜோனிதா காந்தி மீண்டும் பாடியது.

0: வருது. ஆனால் கைரேகையை பற்றிய தகவல்கள் இன்னும் நிறைய இருக்குது. அதனால் இந்த நிகழ்ச்சியின் கைரேகையை பற்றிய தகவல்கள் தொடர்ச்சியை வந்து நாளை 8:02 தகவல் தளம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 9:00.
1: இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜி நடராஜன் குழுவினரின் நாதசுரைசை இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியில் தொடக்கமாக ரகுநாயகா தியாகராஜர் கீர்த்தனை, ஹம்சத்வனி ராகம், ஆதி தாளம்,

அரங்கிசை நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜி நடராஜன் குழுவினரின் நாதசுர இசை. தொடர்வது தேவி நீயே துணை, பாபநாசம் சிவன் கீர்த்தனை, கீரவாணி ராகம், ஆதி தாளம்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு பெண் ஒன்று கண்டேன் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பாம்பே கண்ணன் அவர்கள். அமைப்பில் உதவி கே பரமேஸ்வரி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். வளைகுடா மற்றும் கருங்கடல் பகுதிகளில் வர்த்தக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். பனாமா நாட்டு கொடியுடன் கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மத்திய பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் நாளை சைப்ரஸ் மற்றும் கிரீஸ் நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது இருதரப்பு ஒத்துழைப்பு, கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து இரு நாட்டு இராணுவ தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் மூலம் டிஜிட்டல் கரன்சி பெறும் வகையில் சிறப்பு முகாம் அந்தந்த ரேஷன் கடைகளில் வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. விடுபட்ட ரேஷன் அட்டைதாரர்கள் இம்முகாமை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று புதுச்சேரி குடிமைப் பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள எல்லைப்பகுதியில் 5 கண்ணி விழிகள் கண்டறியப்பட்டு பாதுகாப்பான முறையில் அகற்றப்பட்டுள்ளதாக இந்திய இராணுவம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10:58 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10:02. முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேயர்கள் தங்கள் விருப்ப பாடல்களை கேட்க ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூலில் பதிவிடுங்கள். உங்கள் விருப்ப பாடல்களை வானொலியில் கேட்டு மகிழுங்கள். நேர்களே, இன்றைய முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக திருமுட்டம் நாச்சியார்பேட்டை அன்பழகன் இவர் விருப்பமாக கடலோர கவிதைகள். இப்படத்திற்காக கே எஸ் சித்ரா பாடிய பாடல்.
2: போறவர்

0: 20 காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் சத்குணா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சென்னையில் சுமார் 4,900 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மெட்ரோ ரயில் திட்டம் உள்ளிட்ட ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பிரதமர் வேறு பல முடிவுற்ற திட்டங்களை தொடக்கியும் சில உள்கட்டமைப்பு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் வைக்கிறார். பின்னர் கருப்பருவம் முதல் முதுமை வரை உள்ள மனித மூளை செல் வளர்ச்சியை முப்பரிமாண வரைபடங்களாக உருவாக்கும் உலகளாவிய ஒரு முன்னோடி திட்டத்தை செயல்படுத்தி வரும் IIT மெட்ராஸில் உள்ள

கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். கொடிக்கால் பாளையம் சாகுல் அமித் ராஜா, இவர் விருப்பமாக அக்னி நட்சத்திரம் படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடிய பாடல்.

கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நீலாணி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, நல்லினம் நாராயணன் இவர்கள் அனைவரும் விருப்பமாக பௌர்ணமி அலைகள் இப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடியது.

0: நேரம் 10:17 40 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் இன்பா இலக்கியா இவர்கள் விருப்பமாக தென்காசி பட்டணம் படத்திலிருந்து மனு ஸ்வர்ணலதா பாடிய பாடல்.
1: மயிலிறகே மயிலிறகே

கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். ஜடேரி வேல்முருகன் இவர் விருப்பமாக படிச்ச புள்ள படத்திற்காக கே எஸ் சித்ரா மனோ பாடியது.

கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். குப்பநத்தம் டி ராமு, காஞ்சிபுரம் கோகிலா, பிரசன்னா, பெங்களூரு ஹேமப்பிரியா, துருவா, ரவிக்குமார் இவர்கள் விருப்பமாக பாண்டியன் படத்திற்காக மனோ பாடிய பாடல்.

0: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம். ஆனா யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
1: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
0: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா, விவரமா இருங்க,
1: எச்சரிக்கையாக இருங்க.
2: நேரம் 10:44. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் சென்னை சிவராம் நாகராஜன் நிவர் விருப்பமாக நான் நானே தான். இப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியது.

நிகழ்ச்சி நிறைவு செய்க. அண்ணப்பன் பேட்டை ஜோதி இவர் விருப்பமாக பொன்னுமணி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. எஸ் ஜானகி உடன் பாடியுள்ளார்.

0: ஒலித்து அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சி. இன்று நேரின்மின்மை காரணமாக சரஸ்வதி பத்மநாபன், கார்த்திகேயன் சுப்பிரமணியம், ராமகிருஷ்ணன், கொழுமழு கொண்டான், மணலிமாறன், தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், வேட்டவலம் குமார், கடலூர் சுரேஷ், சாமுஹிதீன், மயிலாடுதுறை ஸ்ரீராமலு, சோமசுந்தர பிரபு, சின்ன திருப்பதி பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வின், ஆனந்த், மதுரை குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, வசுமதி, பார்கவி, மணிமாலா, கொடிக்கால்பாளையம், ஜான், ஹாஜா நவ்ஜுமுதீன், இவர்கள் அனைவரது பாடலும் ஒலிபரப்ப இயலவில்லை. பாடல் விருப்பம் தெரிவித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சத்குணா. இந்திய விடுதலை போராட்ட வீரர் லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன் பிறந்தநாளை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். ஜெயபிரகாஷ் நாராயணன் முழு வாழ்க்கையும் தேசத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகவும் அவரது அர்ப்பணிப்பு எதிர்கால சந்ததியினருக்கு தொடர்ந்து வழிகாட்டும் என்றும் திரு அமித்ஷா தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்பு, சிவில் உரிமைகள் மற்றும் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்கான அவரது போராட்டம் இந்திய வரலாற்றில் என்றென்றும் மறக்க முடியாதது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பிரதம மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா இன்று ஓராண்டை நிறைவு செய்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள 100 வேளாண் மாவட்டங்களில் விவசாயத்தை வலுப்படுத்தும் நோக்கில் கடந்த ஆண்டு இதே நாளில் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. மாறி வரும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அமெரிக்காவுடன் திட்டமிடப்பட்டிருந்த இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்று இந்தியா தெரிவித்துள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறினார். பாதுகாப்பு, விண்வெளி, எரிசக்தி போன்ற துறைகளுக்கு தேவையான அரிய வகை கனிமங்களை கையிருப்பு வைத்துக் கொள்வதற்கான கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்று மத்திய சுரங்கத்துறை செயலாளர் திரு கேசவ் சந்திரா புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில் கூறினார். புதுச்சேரி தொண்டமாநத்தம் மேம்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் நாளை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை குரும்பாபேட், தொழிற்பேட்டை பகுதி, வீட்டு வசதி வாரியம், ராகவேந்திரா நகர், சப்தகிரி அவென்யூ, ஐயங்குட்டிப்பாளையம், கோபாலன் கடை ரோடு, அகத்தியர் கோட்டம், முத்தரையர்பாளையம், கல்மேடுபேட், தர்மாபுரி உள்ளிட்ட மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
3: வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மேலை வரிசை நேர்களே, இன்னும் சில நொடிகளில் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் 12:44 ஆகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். இது ரெட்ரோ நேரம். அற்புதமான பாடல்களை எல்லாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் அடுத்த பாடல் காதல் ஓவியம் படத்திலிருந்து ஒரு பாடல், வெள்ளி சலங்கைகள் என்று தொடங்க அந்த பாடலை பாடியிருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

தஜம் தஜம் தஜம் தரகடதாம் தஜமே தரகடதாம் தாம் தாம் தரகடதாயே.

லகர்ஸ் நேர்களே, இது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரத்தில் அற்புதமான பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் மௌனராகும் படப்பாடல்.

0: காவியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30
0: சங்கீத சாரல்.
2: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
2: ஆமா அண்ணே.
3: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
2: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
4: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:23:20 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரத்தில் கிட்டத்தட்ட நிறைவான தருணத்தில் வந்துட்டோம். உல்லாச பறவைகள் படத்திலிருந்து ஒரு பாடல். ஒலிக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி

உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கிய

0: எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: நேரில் இதுவரை கேட்டது ரெட்ரோ நேரம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. அற்புதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இணையவேளையில் உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசியுங்கள். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:30. தொடர்வது பன்னீர்செல்வம் மாலை முதலில் விளம்பரம்.
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: பன்னிசை மலை நிகழ்ச்சியில் சுதா ரகுநாதன் அவர்களுடைய பாட்டு கேட்கலாம். அருணகிரிநாதர் திருப்புகள், முதலில் விரல் மாறன் என்று தொடங்கும் பாடல்.

நேரம் 12:34, 18 நொடி ஆகிறது. அடுத்து அகரமுகமாய் என்று தொடங்கும் திருப்புகழ்.

0: நேர்லே, இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகை செய்யும் பிரதமரின் தன்தானியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகிறது. நவராத்திரி விழா இன்று தொடங்குவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவின் ரியாத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று கேரளா அணி காஷி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். 4,90,00,000 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாவது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தை பிரதமர் திறந்து வைத்தார். பின்னர் இந்த மெட்ரோ ரயிலில் அவர் பயணம் மேற்கொண்டார். முன்னதாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பிரதமருக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் இன்று பிற்பகல் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலை 744 வடுகப்பட்டி

0: தெற்கு வெங்கநல்லூர் சாலை பகுதியையும் மதுரை சுற்றுச்சாலை பகுதியையும் அவர் திறந்து வைக்கவுள்ளார். பின்னர் 750 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களை நாட்டுக்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோவையில் 3 ரயில் மேம்பாலங்களையும் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். சென்னை ஐஐடி வளாகத்தில் ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் வழிபடுகிறார். சென்னை ஐஐடியில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகை செய்யும் பிரதமரின் தந்தானியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவு பெறுகிறது. இத்திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி 100 மாவட்டங்களில் கடந்த ஆண்டு இதே நாளில் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் 11 அமைச்சகங்களின் 36 மத்திய அரசு திட்டங்களை ஒருங்கிணைத்து மாநில அரசின் திட்டங்களுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுத்துறை தனியார் பங்களிப்புடன் விவசாயத்தை மேம்படுத்த இத்திட்டம் வழிவகை செய்கிறது. இத்திட்டத்தின் கீழ் வேளாண் உற்பத்தியை மேம்படுத்தவும் பாசன வசதியை அதிகரிக்கவும் வேளாண் கடன் வசதி வழங்கவும் சேமிப்பு கிடங்குகளை அமைக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நவராத்திரி விழா இன்று தொடங்குவதையொட்டி குடியரசு துணைத்தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் துர்கை அம்மனின் ஆசியுடன் அனைவருக்கும் வலிமை, தைரியம், ஞானம் கிடைக்கட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சைலபுத்ரி அம்மனின் பாதங்களை தலை வணங்குவதாக கூறியுள்ளார். அம்மனின் அருளாசியால் அனைவரின் வாழ்க்கையிலும் அமைதியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்த அவர் வாழ்த்தியுள்ளார். குஜராத்தில் காந்தி நகர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும். காந்தி நகர் நகராட்சிக்கு உட்பட்ட 44 தொகுதிகளில் பிஜேபி, காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி 130 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 2,59,000 வாக்காளர்கள் வாக்களிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தேர்தலை சுமூகமாக நடத்த 1,000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று குஜராத்தின் துறைமுகங்கள் இடம்பெறுகிறது.
2: குஜராத் மாநிலம் நாட்டின் நெடுந்தூர கடலோர பகுதி உள்ள மாநிலமாக திகழ்கிறது. திரு நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக பதவி வகித்திருந்த போது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து குஜராத்தின் கடல்சார் திறனை உருவாக்கினார். பொதுத்துறை மற்றும் தனியார் பங்களிப்புடன் இப்பகுதிகளில் தொழில் கட்டமைப்பை அவர் மேம்படுத்தினார். குஜராத்தின் துறைமுகங்களை மின்சார தொகுப்புகளுடன் இணைத்து, சாலை வசதிகளை மேம்படுத்தி, ரயில் தடங்கள் அமைத்து, தொழில் மையங்களை உருவாக்கி அப்பகுதியின் வளர்ச்சிக்கு வழிவகை செய்தார். குஜராத் மாநிலத்தின் முந்த்ரா, ஹசிரா மற்றும் பிபாவாவ் துறைமுகங்கள் இத்திட்டத்தின் கீழ் வளர்ச்சியடைந்துள்ளன. குஜராத்தில் வெற்றிகரமாக அமல்படுத்திய இந்த திட்டம் நாடு முழுவதும் சாகர்மாலா திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் கடந்த 2014-2015 நிதியாண்டில் 1,561 மில்லியன் டன்னாக இருந்த துறைமுகங்களின் கையாளும் திறன் தற்போது 2,817 மில்லியன் டன்னாக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் நாட்டின் கடல்சார் திட்டங்கள் புதிய சாதனைகளை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத்தில் தொடங்கப்பட்ட துறைமுக விரிவாக்க திட்டங்கள் நாடு முழுவதும் விரிவாக்கப்பட்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகை செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். குஜராத் மாநிலம் தற்போது சரக்கு பெட்டக உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக தேசிய கப்பல் வாரிய உறுப்பினர்

0: திரு ராகுல் மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கடலோர பகுதிகளை பொருளாதார மையங்களாக மாற்றி துறைமுக மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் உலக அளவில் கடல்சார் துறையில் இந்தியாவை முன்னணி நாடாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது.
1: சவுதி அரேபியாவின் ரியாத் கிங் காலித் சர்வதேச விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதோடு காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வாழ்த்துவதாக கூறியுள்ளது. பொதுமக்கள் மற்றும் குடியிருப்புகள் மீதான தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் இறையாண்மைக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இந்தியா முழு ஆதரவளிப்பதாக கூறியுள்ளது. சவுதி அரேபியா ரியாத் சர்வதேச விமான நிலையத்தில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலில் 309 மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சர்வதேச சட்டங்களை மீறிய செயல் என்று தெரிவித்துள்ளார். எகிப்து, கத்தார் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. இதனிடையே சவுதி அரேபியாவுக்கு செல்லும் பல்வேறு விமானங்கள் பாதுகாப்பு காரணங்களால் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நேபாளத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கால் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோர்கா மாவட்டத்தில் புதி கந்தக்தி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஓடுகிறது. இந்த வெள்ளத்தால் ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. இருப்பினும் உயிர் சேதம் குறித்த தகவல் எதுவும் வெளியாகவில்லை. டும்னுப்ரி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக இந்த திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திரிசூலி வரையிலான புதி கந்தகி ஆற்றின் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே சம்லிங், லோக்பா பகுதிகளில் ஆற்றங்கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். புதுதில்லியில் கைது செய்யப்பட்ட சிஜேபி கட்சியின் அபிஜித் திப்கே, அசுதோஷ், சௌரவ் தாஸ் ஆகியோர் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். புதுதில்லி சிறப்பு நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்ட இவர்கள் 50,000 ரூபாய் ஜாமீன் தொகையின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டனர். ISL கால்பந்து போட்டியில் இன்று கேரள அணி காஷி அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி மாலை 5 தொடங்குகிறது. மார்கோவில் 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் சர்ச்சில் பிரதர்ஸ் மும்பை சிட்டி அணியை எதிர்கொள்கிறது. புதுச்சேரியில் நடைபெறும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா ஏ அணி 275 ஆட்டம் இழந்தது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தூரில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. 5 கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றன. ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்திற்கு எதிராக முதலில் பேட் செய்யும் ராஜஸ்தான் அணி முதல் நாள் உணவு இடைவேளையில் 1 இழப்பிற்கு 100 எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான 2வது மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகை செய்யும் பிரதமரின் தன்தானியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகிறது. நவராத்திரி விழா இன்று தொடங்குவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவின் ரியாத் சர்வதேச விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று கேரள அணி காஷி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:58.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
4: நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் என்றாள் சாஷா. நான் ஏதோ சொந்த காரணத்துக்காக இதை செய்யப்போகிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஏன் சாஷா என்று பாசாங்குடன் கேட்டுக்கொண்டே எழுந்து அவளிடம் சென்றாள் சோஃபியா. இப்படி சொன்னது சாஷாவின் மனத்தை துன்புறுத்திவிட்டது என்றே தாய்க்கு தோன்றியது. சோஃபியா இப்படி சொல்லியிருக்க கூடாது என்றே தாய் கருதினாள். தாய் பெருமூச்செறிந்தாள். குற்றம் கூறும் பாவத்தோடு அவளை பார்த்தாள். இந்த பிரச்சனையில் நான் எந்த சம்பந்தமும் கொள்ள தயாராயில்லை என்றாள் சாஷா. நீங்கள் இந்த பிரச்சனையை என் சொந்த விவகாரமாக கருதினால் அதை பற்றி முடிவுக்கு வருவதில் நான் கலந்து கொள்ளவே மாட்டேன். போதும் சாஷா என்று அமைதியாக சொன்னான் நிக்கலாய். தாயும் அவள் அருகே சென்று அவளது தலைமயிரை கோதி தடவி கொடுக்க ஆரம்பித்தாள். அந்த பெண் அவளது கரத்தை எட்டிப் பிடித்தாள்.

கன்றி சிவந்து போன தன் முகத்தை தாயின் முகத்துக்கு நேராக நிமிர்த்தினாள். பேசுவதற்கு வாய் வராததால் தாய் லேசாக புன்னகை செய்தாள், பெருமூச்செறிந்தாள். சாஷாவுக்கு அடுத்தாற்போலிருந்த நாற்காலியில் சோஃபியா உட்கார்ந்திருந்தாள். தன் கரத்தை சாஷாவின் தோள் மீது சுற்றி போட்டாள். நீ ஒரு விசித்திர பிறவி என்று அவளது கண்களையே பார்த்து புன்னகை செய்தவாறே சொன்னாள் சோஃபியா. நான் தான் அசட்டுத்தனமாய் நடந்து கொண்டு விட்டேன், நீங்கள் என்ன இப்படி நினைக்கிறீர்கள் என்று சோஃபியா பேச முனைந்தாள். ஆனால் அவள் பேச்சை முறித்து குறுக்கிட்டு பேசினான் நிக்கலாய். முடியுமென்று தோன்றினால் நாம் நிச்சயம் அவர்கள் தப்பியோடுவதற்கு வழி செய்ய வேண்டியதுதான், சந்தேகமே வேண்டாம் என்றான் அவன். ஆனால் நாம் முதன்முதலாக ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிறையில் உள்ள நமது தோழர்கள் இதை விரும்புவார்களா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாமா? சாஷா தன் தலையை தொங்க விட்டாள். சோஃபியா ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தாள். தனது சகோதரனை லேசாக பார்த்து கொண்டே அவள் தீக்குச்சியை ஒரு மூலையில் விட்டெறிந்தாள். அவர்கள் எப்படி இதை விரும்பாமல் இருப்பார்கள் என்று பெருமூச்செறிந்தாள் தாய். இது எப்படி சாத்தியம் என்பதைத்தான் என்னால் நம்ப முடியவில்லை. அந்த காரியத்தை வெற்றிகரமாக எப்படி நடத்த முடியும் என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாய் துடித்தாள் தாய். ஆனால் அவர்களோ வாய்ப்பேசாது மௌனமாயிருந்தார்கள். நான் நிக்கலாய் வெசோஷிகாவை பார்க்க வேண்டும் என்றாள் சோஃபியா. அவனை எப்போது எங்கு சந்திக்க இயலும் என்பதை நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன் என்றாள் சாஷா. அவன் என்ன செய்யப்போகிறான் என்று அறைக்குள் மேலும் கீழும் நடந்தவாறே கேட்டாள் சோஃபியா. அவனை அவர்கள் புதிய அச்சகத்திலே அச்சுக்கோப்பவனாக வைக்கலாம் என்று யோசிக்கிறார்கள். அதுவரையிலும் அவன் அந்த ஷிகாரியோடு குடியிருப்பான். சாஷா தன் முகத்தை சுழித்தாள். அவள் முகத்தில் மீண்டும் அந்த அழுத்த பாவம் குடியேறியது. அவள் எரிந்து விழுந்து பேசினாள். நாளை மறுநாள் நீங்கள் பாவலை பார்க்க செல்லும்போது அவனிடம் ஒரு சீட்டு கொடுத்து விட்டு வர வேண்டும் என்று தாயை நோக்கி கூறிக்கொண்டே நிக்கலாய் பண்ட பாத்திரங்களை விளக்கும் இடத்திற்கு போனான். சொல்கிறது புரிந்ததா? அவர்கள் விரும்புகிறார்களா என்பதை தெரியும் தெரியும் என்று அவசர அவசரமாக பதில் சொன்னாள் தாய். நான் எப்படியும் அதை கொடுத்துவிட்டு வருகிறேன். சரி, நான் போகிறேன் என்றாள் சாஷா. அவள் ஒவ்வொருவரோடும் விரைவாகவும் மௌனமாகவும் கைகுலுக்கிவிட்டு ஏதோ ஒருவிதமான அழுத்தன் திருத்தமான நடை போட்டு கொண்டு விரைப்பாக அங்கிருந்து வெளியே சென்றாள். அவள் போன பிறகு சோஃபியா தன் கரங்களை தாயின் தோள்களின் மீது போட்டு அவள் உட்கார்ந்திருந்த நாற்காலியை முன்னும் பின்னும் ஊஞ்சலாடினாள். இந்த மாதிரி மருமகளை உங்களுக்கு பிடிக்குமா நிலவ்னா என்று கேட்டாள் அவள். எனக்காக? நன்றாய் சொன்னாய். அவர்கள் இருவரையும் ஒரு நாளைக்காவது ஒன்றாக பார்க்கின்ற காலம் வந்தால் என்று கத்தினாள் தாய். அவளுக்கு அழுகையே வந்துவிடும் போலிருந்தது. ஆமாம், சிறு ஆனந்தம் என்றால் எல்லோருக்குமே நல்லதுதான் என்று மெதுவாக சொன்னான் நிக்கலாய். ஆனால் சிறு ஆனந்தத்தால் யாரும் திருப்தி அடைவதில்லை. ஆனால் ஆனந்தம் பெருத்துவிட்டாலும் அதன் தரமும் மலிவாக்கி விடுகிறது. சோஃபியா பியானோ வாத்தியத்தருகே சென்றாள். ஒரு சோக கீதத்தை இசைக்கத் தொடங்கினாள். மறுநாள் காலையில் ஆஸ்பத்திரியின் வெளிவாசல் அருகே சுமார் 30-40 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். தங்கள் தோழனின் சவப்பெட்டியை பெற்று தூக்கி செல்வதற்காக அவர்கள் காத்து நின்றார்கள். அவர்களை சுற்றிலும் உளவாளிகள் திரிந்து கொண்டிருந்தார்கள். ஜனங்கள் பேசுகின்ற பேச்சையும் முக பாவங்களையும் நடவடிக்கைகளையும் அவர்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள். தெருவுக்கு அப்பால் எதிர் திசையில் ஒரு போலீஸ் படை இடைகளிலே ரிவால்வர்கள் சகிதம் நின்று கொண்டிருந்தது. அந்த உளவாளிகளின் துணிச்சலை கண்டும் போலீஸ்காரர்களின் ஏளனமான புன்னகையை கண்டும் ஜனங்களுக்கு ஆத்திரம் மூண்டு கொண்டு வந்தது. போலீஸ்காரர்கள் எந்த நிமிஷத்திலும் தம் சக்தியை வெளியிட தயாராக துடித்துடித்துக் கொண்டிருந்தார்கள். சிலர் தங்களது ஆத்திரத்தை கேலியும் கிண்டலுமாக பேசி மறைக்க முயன்றார்கள். சிலர் தங்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை ஏறிட்டு பார்த்து கொண்டிருக்க விரும்பாமல் தங்கள் தலைகளை தொங்குவிட்டு தரையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். வேறு சிலர் தங்களது உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் வாய் சொல்லை தவிர எந்தவித ஆயுதமும் அற்ற மக்களை கண்டு பயந்து

நடுங்கும் அதிகாரிகளை நோக்கி குத்தலாக பேசினார்கள். மக்களது காலடியிலே காற்றினால் பறந்து வந்து விழுந்த பழுத்து வதங்கிய இலைகள் பரவி கிடந்த தெருவின் சாம்பல் நிற சரளைகளின் மீது இலையுதர் காலத்தின் வெளிரிய நீலவானம் பளபளத்து ஒளிர்ந்தது. தாய் கூட்டத்தின் இடையே நின்று தன்னை சுற்றியுள்ள பரிச்சயமான முகங்களை கண்டு வருத்தத்தோடு நினைத்து கொண்டாள். நீங்கள் ஒன்றும் அதிகம் பேர் வரவில்லை, தொழிலாளர்களே ரொம்ப ரொம்ப குறைச்சல். கதவுகள் திறந்தன. சிவப்பு நாடாக்களால் கட்டப்பெற்ற மலர் வளையங்கள் சுற்றிய சவப்பெட்டியின் மேற்பகுதியை சில பேர் வெளியே கொண்டு வந்தார்கள். குழுமி நின்ற ஜனங்கள் உடனே தங்கள் தொப்பிகளை அகற்றி அதற்கு மரியாதை செலுத்தினார்கள். அவர்கள் செய்த இந்த செய்கை ஒரு பறவை கூட்டம் திடீரென கணத்தில் சிறகை விரிக்க பறக்க தொடங்குவது போல தோன்றியது. சிவந்த முகத்தில் கருத்த பெரிய மீசை கொண்ட ஒரு நெட்டையான போலீஸ் அதிகாரி விறுவிறென்று கூட்டத்தினரை நோக்கி நடந்து வந்தான். அவனுக்கு பின்னால் ஜனங்களை பிளந்து தள்ளி

0: அதற்கு மரியாதை செலுத்தினார்கள். அவர்கள் செய்த இந்த செய்கை ஒரு பறவை கூட்டம் திடீரென கணத்தில் சிறகை விரிக்க பறக்க தொடங்குவது போல தோன்றியது. சிவந்த முகத்தில் கருத்த பெரிய மீசை கொண்ட ஒரு நெட்டையான போலீஸ் அதிகாரி விறுவிறென்று கூட்டத்தினரை நோக்கி நடந்து வந்தான். அவனுக்கு பின்னால் ஜனங்களை பிளந்து தள்ளிக்கொண்டும் தங்களது பூட்ஸ் கால்களை ஊங்கி மிதித்துக் கொண்டும் சிப்பாய்கள் சிலர் வந்தார்கள். அந்த நாடாக்களை தூர எடு என்று கரக்கரத்த குரலில் உத்தரவிட்டான் அந்த அதிகாரி. ஆணும் பெண்ணும் அவனை சுற்றி நெருங்கி சூழ்ந்தார்கள். ஆத்திரத்தோடு பேசினார்கள். தங்கள் கைகளை அசைத்து வீசி ஒருவரை ஒருவர் முண்டியடித்து முன்னேறினார்கள். தாயின் கண் முன்னால் உணர்ச்சி வசப்பட்டு வெளுத்துப் போன முகங்களும் துடித்துடிக்கும் உதடுகளும் பிரகாசித்தன. ஒரு பெண்ணின் கண்ணங்களில் அவமானத்தால் ஏற்பட்ட கண்ணீர் பொங்கி வழிந்து உருண்டோடியது.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம். யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
1: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
0: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா, விவரமா இருங்க,
1: எச்சரிக்கையாக இருங்க.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் ஒரு மணி. நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் திரை இசை. திரை இசையில் முதலில் வருகிறது கோபுர வாசலிலே படப்பாடல்.

திரேசை கேட்டீர்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒளிபரப்பினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

கே ஸ்வர்ணா பாடிய மெல்லிசை பாடல் ஒன்று கேட்டீர்கள். தொடர்ந்து கேட்கலாம் மற்றொரு பாடலை. பி மதுரை பாடியுள்ளது.

நேரம் 1:56:52 நேரில் கேட்டு கொண்டிருப்பது திரையிசை. திரையிசையில் முதலில் கேட்டது பாரதி படப்பாடல். அடுத்து வருகிறது பயணங்கள் முடிவதில்லை படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேரம் 1:31, 35 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். இது திரையிசை. திரையிசையில் அடுத்து நான் பாடும் பாடல் படப்பாடல்.

1:36 நிமிடம் 15 நொடியில் இணைந்து அற்புதமான பாடல்களை திரையிசையில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். திரையிசை தரும் அடுத்த பாடல் ஜெயச்சந்திரன் குரலில் 6 to 60 வரை படப்பாடல்.

நேரம் 1:40 55 திரைசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது புதுச்சேரி வானொலி முதன் மேலவரிசை. திரைசில் அடுத்து உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் சொக்கத்தங்கம் படப்பாடல்.

0: நேரில் இன்னும் சில நொடிகளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒளிபரப்பினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பு.
2: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அதிமுக்கியமான நேரலையில் இணைய உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறது ஆகாஷ்வாணி.
3: வணக்கம் நேயர்களே. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் நடைபெறும் 13,000 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களின் தொடக்க விழா, முடிவுற்ற பணிகளை நாட்டிற்கு அர்ப்பணித்தல் மற்றும் புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் ஜெய்கோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயாவின் 50வது ஆண்டு விழா ஆகிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பில் இப்போது உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
2: முன்னதாக மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று முற்பகல் சென்னை வந்தடைந்தார். சென்னை மெட்ரோ ரயில் 2ம் கட்ட திட்டத்தின் 4வது வழித்தடத்தின் ஒரு பகுதியாக நிறைவடைந்துள்ள பூவிருந்தவல்லி வடபழனி வரையிலான 14.64 கிலோமீட்டர் தொலைவிலான வழித்தடத்தில் நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்களும் பயணித்தனர். முன்னதாக பூந்தமல்லி புறவழிச்சாலை வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். தமிழ்நாடு முதல்வர் ச ஜோசப் விஜய் அவர்களும் பிரதமருடன் இணைந்து கொடியசைத்து நிகழ்வை தொடக்கி வைத்தார். பின்னர் பிரதமர் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தனர். மெட்ரோ ரயில் அதிகாரிகள் மெட்ரோ ரயிலின் சேவைகள் குறித்து பிரதமர் அவர்களிடம் விளக்கி கூறினர். பயணத்தின் போது இந்த நிகழ்வு மிகவும் ரசிக்கும் விதமாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது.
3: அதனைத் தொடர்ந்து ஐஐடியில் அமைந்துள்ள ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு வருகை தரும்போது அவருக்கு மேளதாள வரவேற்பு வழங்கப்பட்டது. தமிழக முதலமைச்சருடன் பிரதமர் அவர்கள் சாமி தரிசனம் செய்த காட்சியை பார்க்க முடிந்தது. தரிசனத்தின் போது தாமரை பூக்களை தட்டில் வைத்து ஜலகண்டேஸ்வரரை தரிசனம் செய்தார். பிரதமரும்

0: முதலமைச்சரும் கவர்னரும் இணைந்து தரிசனம் முடித்து கோவில் குருக்களோடு சிறிது நேரம் அளவலாவினார்.
1: வழிபாடுங்கிறதே நமக்கான முயற்சிகளை ஒருங்கிணைப்பதற்கான தருணம். இதில் நமது பிரதமர் எப்போதுமே நம்பிக்கை வைத்திருக்கிறார். இந்த கோவிலின் கட்டுமான பணி காஞ்சி மகா பெரியவரின் வழிகாட்டுதலின்படி இந்த கோவில் புனரமைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. 1962 தொடங்கி 1965 இந்த கோவில் பணிகள் நிறைவடைந்தன. சென்னை ஐஐடி வளாகத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் டெல்லி அவென்யூ பகுதியில் இந்த ஜலகண்டேஸ்வரர் கோவில் வளாகம் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் முக்கிய கடவுள் சிவபெருமான் சிவலிங்கமாக வழிபடப்படுகிறார். அவரது துணைவியான தேவி காத்யாயினியும் இங்கு வழிபடப்படுகிறார். சென்னை மெட்ராஸ் ஐஐடி தொடங்கப்படுவதற்கு முன்னாலேயே அந்த பகுதியில் சிவலிங்கம் மண்டபத்திலும் ஓலைக்கூரையின் கீழும் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்பைய தீட்சிதர் இங்கு வந்து வழிபட்டதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. நவராத்திரியின் முதல் நாள் பிரதமர் அவர்கள் இந்த வழிபாட்டினை இங்கு செலுத்தியது மிக சிறப்பு. இங்கு நடைபெற்ற தூபதீப ஆராதனைகளில் பிரதமர் அவர்கள் பங்கேற்றார். உடன் தமிழக முதல்வரும் ஆளுநர் அவர்களும் வழிபாட்டில் கலந்து கொண்டனர். இத்திருக்கோவிலில் மகாமேரு போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அதற்கு பிரதமர் அவர்கள் தமது திருக்கரங்களாலேயே மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்தார். அதனைத் தொடர்ந்து
0: இப்போது
1: மூளை, அதாவது மனித மூளை ஆராய்ச்சி மையத்தை பிரதமர் அவர்கள் பார்வையிட்டார்.
0: அதாவது பிரெயின் அட்லஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு. அதாவது 100 ஹியூமன் பிரெயின்ஸ் மிஷன் திட்டம், அதையும் தொடங்கி வைக்கிறதுக்கு உண்டான அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்துட்டு அங்கே உள்ள பேராசிரியர்களோடு கலந்துரையாடிட்டு இருக்காரு.
1: இங்கு சென்னை ஐஐடியில் மூளை ஆராய்ச்சி மையம் இருக்கிறது. இங்கு 100 மனித மூளை அமைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. செல்லுலர் மேப்பிங் அமைப்பின்படி பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற நோய்கள் மூப்பில் வராமல் தடுப்பதற்கான ஆராய்ச்சிகள் இங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வயது மூப்பு காரணமாக வரும் இன்னல்களை தடுக்கவும் இங்கு ஆராய்ச்சிகள் பல நடைபெற்று வருகின்றன. பக்கவாதம் போன்ற நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் இங்கு ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இங்கு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மூளை ஆராய்ச்சி மையத்தை மிகவும் ஆர்வத்துடன் பார்வையிட்டு அங்குள்ள ஆராய்ச்சியாளர்களை அங்குள்ள தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டார் முதல்வர் அவர்கள். இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு பிரதமர் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்.
0: அதாவது இந்த பிரெயின் சென்டரில் அவங்க ரெண்டு இல்லை மூணு பேர் சேர்ந்து பேசும்போது அவங்க பக்கத்தில் ஐஐடி பேராசிரியர்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்திலே வந்து தமிழக முதல்வரும் நின்று அவர்களுடைய பேச்சை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்த பார்க்க முடிஞ்சுது. பக்கத்து கவர்னர் அவர்களும் இணைந்து அந்த பேச்சை உற்று நோக்கி கொண்டிருந்த காட்சியை பார்க்க முடிந்தது. இப்போது சென்னை ஐஐடி கேவி மைதானத்தில் வளர்ச்சி திட்டங்களின் தொடக்க விழாவும் அடிக்கல் நாட்டு விழாவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடங்க இருக்கு.
1: பங்கேற்று சிறப்பிக்க உள்ள புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் முடிவுற்ற திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தல் விழாவின் நேரலையில் நாம் இன்னும் சற்று நேரத்தில் இணைய உள்ளோம். இந்த பெருமைமிகு விழாவில் முன்னிலை வகிக்க உள்ளார் தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர் லால் அவர்கள், செய்தி மற்றும் ஒலிபரப்பு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் ஆகியோர் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளனர். இத்தகு சிறப்பு வாய்ந்த விழா சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகம் கேந்திரிய வித்யாலயா மைதானத்தில் நடைபெறுகிறது.
0: இப்போ அந்த அடிக்கல் நாட்டு விழா சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது பல பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா இங்கே நடைபெற இருக்கு. அது என்னென்னா NH83 நாகப்பட்டினம் தஞ்சாவூர் பிரிவில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்கும் திட்டம், சென்னை சிபிசிஎல் நிறுவனத்தின் Group 2 மற்றும் Group 3 லாப்ஸ் திட்ட பணிகள் தொடக்கம், தூத்துக்குடி துறைமுகத்தின் தலையன் 7 சரக்கு பெட்டக முனையமாக மேம்படுத்தும் திட்டம், காமராஜர் துறைமுகத்தின் தளத்தை மேம்படுத்துதல் இயக்குதல் மற்றும் பராமரித்தல் திட்டம், தூத்துக்குடியில் சரக்கு வாகன நிறுத்த முனையம் திட்டம், தூத்துக்குடியில் தையல் மற்றும் கன்வேயர் அமைப்புகளோடு 3

0: பேக்கிங் இயந்திரங்கள் நிறுவுதல், அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல் சம்பந்தமான திட்டம், தூத்துக்குடியில் 3 மெகாவாட் பசுமை ஹைட்ரஜன் எலக்ட்ரோலைசர் மற்றும் எரிபொருள் நிரப்பு மையம் அமைக்கிற திட்டம், என்எல்சி தூத்துக்குடியில் 250 மெகாவாட் 500 MWH பெஸ் திட்டம், இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களுக்கு பிரதமர் அவர்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடிக்கல் நாட்டி தொடக்கி வைக்க போகிறாரு.
1: நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நீண்டகால பொது வாழ்க்கை அனுபவத்துடன் நாட்டின் வளர்ச்சி மற்றும் நிர்வாகத்தை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் தலைவராக அறியப்படுகிறார். சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து தனது பொது வாழ்க்கை பயணத்தை தொடங்கி குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக 13 ஆண்டுகள் பணியாற்றி தற்போது இந்தியாவின் பிரதமராக உயர்ந்தவர். அனைவரும் போற்றத்தக்க வகையில் 3வது முறையாக பாரத பிரதமராக பரிமளிக்கிறார் நமது பிரதமர். வளர்ச்சியை நோக்கி இந்தியா, வலிமையை நோக்கி இந்தியா, புதிய நம்பிக்கையுடன் முன்னேறும் இந்தியா, இதுவே நமது பிரதமரின் தாரக மந்திரம். சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை வலியுறுத்தும் அணுகுமுறையுடன் சமூக நலத்திட்டங்கள், பொருளாதார வளர்ச்சி, உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், உற்பத்தி துறை ஆகியவற்றில் பல்வேறு முயற்சிகள் நமது பிரதமர் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேக் இன் இண்டியா என்ற முயற்சியின் மூலம் இந்தியாவில் உற்பத்தி அதிகரிப்பது, முதலீட்டை ஈர்ப்பது மற்றும் ஏற்றுமதியை வளர்ப்பது போன்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. பெண்களின் முன்னேற்றம், பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை வலியுறுத்தும் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ போன்ற திட்டங்களும் அவரது ஆட்சி காலத்தில் முக்கியமான திட்டங்களில் ஒன்றாகும். மக்கள் போற்றும் பிரதமராக வளர்ந்து பலம் வந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு வந்து மக்கள் நல பணி திட்டங்களை தொடக்கி வைக்க உள்ளார்.
0: அதுபோக இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் பேரளம் புதிய ரயில் பாதை மற்றும் ரயில்வே மேம்பாலங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். அதாவது ஒரு புதிய திட்டத்தையும் அறிவிக்க போகிறார். என்னென்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஐஐடியில் வந்து அந்த பேராசிரியர்களோடு கலந்து அந்த பிரெயின் அட்லஸ் மற்றும் 100 ஹியூமன் பிரெயின்ஸ் மிஷன் திட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதையும் வந்து பிரதமர் அவர்கள் உரையாற்றும் போது அதை இந்த திட்டத்தை பற்றி விளக்கி மக்களுக்கு சொல்ல இருக்கிறார். அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒரு மெல்லிசை பாடலை கேட்கலாமா?

சென்னை ஃபேஸ் டூ மெட்ரோ ரயில் தொடக்கம், ஐஐடி சென்னை நிகழ்வுகள், நந்தம்பாக்கம் வர்த்தக மைய நிகழ்ச்சிகள் என பிரதமரின் இன்றைய சென்னை பயணம் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளால் நிறைந்துள்ளது. ஒருபுறம் நவீன உட்கட்டமைப்பு வளர்ச்சி, மறுபுறம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை மற்றும் கலாச்சாரம், மேளதாளங்கள் முழங்க நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் தமிழ்நாடு பிரதமரை மிகச் சிறப்பாக வரவேற்றது. சற்றுமுன் சென்னை ஐஐடியில் அமைக்கப்பட்டிருந்த புதிய மூளை ஆராய்ச்சி மையத்தை மதிப்புமிகு பிரதமர் அவர்கள் பார்வையிட்டார். அவருடன் தமிழ்நாடு முதல்வர் ச. ஜோசப் விஜய் அவர்கள், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல்

0: முழங்க நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் தமிழ்நாடு பிரதமரை மிகச் சிறப்பாக வரவேற்றது. சற்று முன் சென்னை ஐஐடியில் அமைக்கப்பட்டிருந்த புதிய மூளை ஆராய்ச்சி மையத்தை மதிப்புமிகு பிரதமர் அவர்கள் பார்வையிட்டார். அவருடன் தமிழ்நாடு முதல்வர் ச. ஜோசப் விஜய் அவர்கள், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் அவர்கள், ஐஐடியின் இயக்குநர் திரு. காமகோட்டி அவர்களும் உடன் இருந்து ஆர்வத்துடன் விவரங்களை கேட்டறிந்தனர்.
1: பல பணிகளுக்கான திறப்பு விழாவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடைபெற இருக்கு. அந்த வரிசையில் வடுகப்பட்டி தெற்கு வெங்கானல்லூர் பிரிவை நான்கு வழிச்சாலையாக மாற்றும் திட்டம், அப்புறம் வாடிப்பட்டி தாமரைப்பட்டி பிரிவை நான்கு வழிச்சாலையாக மாற்றும் திட்டம், காமராஜர் துறைமுக நிறுவனத்தின் கோல் பெர்த் 3 சென்னை துறைமுக ஆணையத்தின் நான்கு எக்ஸிம் கிடங்குகள், தூத்துக்குடியில் நான்கு வழிச்சாலை அமைக்கும் திட்டம், சென்னை துறைமுக ஆணையத்தின் மார்ஷலிங் யார்ட் மற்றும் ஜேடி ஈஸ்ட் அருகே தளம் அமைக்கப்பட்ட சேமிப்பு முற்றம் அமைக்கும் திட்டம், தூத்துக்குடியில் இபிசி முறையில் 750 கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட பசுமை மெத்தனால் கப்பல் எரிபொருள் சேமிப்பு மற்றும் நிரப்பு மையம் அமைக்கும் முன்னோடி திட்டம், சென்னை துறைமுக ஆணையத்தோட குரூஸ் டெர்மினலை மேம்படுத்தும் திட்டம் மற்றும் சீ ஃபாரஸ்ட் கிளப்பை மேம்படுத்துகிற திட்டம், தூத்துக்குடியில் கூடுதலாக 2 மெகாவாட் சூரிய மின்சக்தி அமைப்பதற்கான வடிவமைப்பு பொறியியல், கொள்முதல், விநியோகம், பரிசோதனை மற்றும் பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல் பற்றின திட்டம், செம்மஞ்சேரியில் உள்ள ஐஎம்யு தலைமை அலுவலகத்தில் இன்னோவேஷன் லேப் அமைக்கும் திட்டம், அப்புறம் பழனி, நாமக்கல், பரமக்குடி, அம்பாசமுத்திரம், வேலூர் கண்டோன்மெண்ட்டில் 5 அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் அமைக்கிற திட்டமும் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதோட திறப்போட நடைபெற இருக்கு. அதிலே நம்ம கலந்துக்க போகிறோம்.
0: தற்போது சென்னை ஐஐடியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மூளை ஆராய்ச்சி நிறுவனத்தை நமது பிரதமர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். உடன் தமிழக முதல்வர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன், ஐஐடியின் இயக்குநர் திரு. காமகோடி, நமது தமிழ்நாடு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் ஆகியோரும் பங்கேற்று ஆர்வத்துடன் அங்கு நடைபெற்றிருக்கும் நிகழ்வுகளை கண்டு கேட்டு தெரிந்து கொண்டிருக்கின்றனர். சென்னை ஐஐடியில் மூளை ஆராய்ச்சி மையத்தில் பக்கவாதம் போன்ற நோய்கள் வராமல் தடுப்பதற்கான ஆராய்ச்சிகள் மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. வயது மூப்பு காரணமாக வரும் இன்னல்களை தடுக்கவும் இங்கு ஆராய்ச்சிகள் பல நடைபெற்று வருகின்றன. இங்கு 100 மனித மூளை அமைப்புகள், அதாவது சிறு குழந்தையிலிருந்து வயது மூப்பு வரை உள்ள மனித மூளை அமைப்புகள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. செல்லுலர் மேப்பிங் அமைப்பு மூலம் பார்க்கின்சன், அல்சைமர் நோய்கள், டிமென்ஷியா போன்றவை வராமல் தடுக்கவும் இங்கு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முன்னதாக நமது பிரதமர் அவர்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்கி வைத்தார். பயணம் என்பது அனைவரும் விரும்பக்கூடியது. ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும்போது அது தொழில்முறை பயணமாக இருக்கலாம், பொழுதுபோக்காக இருக்கலாம், நண்பர் அல்லது உறவினரை சந்திக்க செல்லலாம், அவசர காலத்தில் விரைவாக செல்லவும் இருக்கலாம். குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட காலத்திற்குள் செல்ல மெட்ரோ ரயில் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. சாலை மார்க்கமாக செல்லும்போது திடீரென்று போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம், குறித்த நேரத்திற்குள் செல்ல முடியாமல் போகலாம். சுகமாக பயணம் செய்யவும் அதே நேரத்தில் சரியான நேரத்திற்கு செல்லவும் மெட்ரோ ரயில் பொதுமக்களின் பாதுகாவலனாக நண்பனாக திகழ்கிறது. ரயில் நிலையங்களில் நகரும் படிக்கட்டுகள், லிஃப்ட் வசதி, பார்க்கிங் வசதி, இப்படி பல பல பொதுமக்களுக்கு தேவைப்படும் அனைத்து வசதிகளும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. வரிசையில் நின்று நுழைவுச் சீட்டு வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. QR கோட் ஸ்கேன் செய்தால் போதும். வாட்ஸ்அப் செயலி வழியாகவும் டிக்கெட் வாங்கலாம். எப்போது ரயில் வரும் என்று அவ்வப்போது அறிவிப்பு கேட்கவா வேண்டும் நம்ம மக்களின் மகிழ்ச்சிக்கு? அலுவலகத்திற்கு மற்றும் தாங்கள் செல்லும் இடங்களுக்கு மலர்ந்த முகத்துடன் வியர்வை எரிச்சல் இல்லாமல் பயணம் செய்யலாம். ஆடி வரும் யானை, ஆர்ப்பரிக்கும் அலைக்கடல், அசைந்து வரும் ரயில், இம்மூன்றும் பார்க்க பார்க்க பேரழகு. மெட்ரோ ரயில் சேவையோ அழகுடன் ஆனந்தத்தையும் அள்ளித்தருகிறது. சற்று முன்னர் மெட்ரோ ரயில் சேவையை தொடக்கி வைத்தார் நமது பிரதமர். அவர்களுக்கு தமிழகம் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது.
1: பிற்பகல் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் தமிழகத்தோட வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்க இருக்கிறார்.

0: அதே மாதிரி 3700 கோடி மதிப்பில் அமைக்கப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி அது பணி முடிந்த திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அதுக்கப்புறம் 750 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களையும் நாட்டுக்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோயம்புத்தூரில் 3 ரயில் மேம்பாலங்களையும் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்க இருக்கிறார்.
1: தமிழகத்தின் தலைநகர் சென்னை இன்று ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இன்று தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னைக்கு வருகை தந்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைப்பதற்கும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்கும் பிரதமர் அவர்கள் சென்னைக்கு வருகை புரிந்துள்ளார். சென்னையின் போக்குவரத்து கட்டமைப்பில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும் வகையில் மெட்ரோ ரயில் சேவையின் 2ம் கட்ட பணிகளின் தொடக்கம் இன்று அதிமுக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது.
0: அதுக்கு முன்னாடி இந்த பெருமை வாய்ந்த இந்த நிகழ்ச்சி நடைபெற இந்த ஐஐடி வளாகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி 2.5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இது முற்காலத்தில் கிண்டி தேசிய பூங்கா இருந்த வளாகத்தில் அமைஞ்சிருந்தது. முற்றிலும் கல்விக்கூட வளாகத்தில் தங்கி படிக்கிற கல்விக்கூடமாகிய அந்த கழகத்தில் ஏறத்தாழ 360 ஆசிரியர்கள், 4000 மாணவர்கள், அப்புறம் 1250 நிர்வாக துணை அலுவலர்கள் இருக்காங்க. 1961 நாடாளுமன்ற ஆணை பெற்ற நாளிலேருந்து இந்த நாட்டின் கற்பித்தல், ஆய்வு மற்றும் தொழில் அறிவுரை துறைகளில் முதன்மை மையமாக இந்த ஐஐடி வளர்ந்திருக்கு. அது இதோட வரலாறு பார்த்தோம்னா 1956 ஜெர்மன் அரசு இந்தியாவுக்கு பொறியியலில் உயர்கல்வி வழங்க கல்விக்கூடம் ஒன்றை நிறுவ தொழில்நுட்ப உதவி வழங்கியது. இதுக்கான முதல் இந்திய ஜெர்மன் உடன்பாடு 1959 அப்போதைய மேற்கு ஜெர்மனியோட பான் நகரில் வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டு சென்னையில் தொடங்கப்பட்டது. அப்போதைய மேற்கு ஜெர்மனி அரசோட கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் நிதி உதவியோடு இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி தொடங்கப்பட்டது. அச்சமயத்தில் இது ஜெர்மன் அரசால் அவங்க நாட்டுக்கு வெளியே மேற்கொண்ட மிகப்பெரிய ஒரு கல்வி திட்டமாகும் இந்த ஐஐடி. இது பின்னாடி வரக்கூடிய ஆண்டுகளில் ஜெர்மானிய பல்கலைக்கழகங்களோடும் கல்வி நிறுவனங்களோடும் பல ஒருங்கிணைந்த ஆய்வு திட்டங்களை நடத்துறதுக்கு வழி போட்டு கொடுத்தது.
1: இங்குள்ள துறைகளோட படிப்புகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். விமானவியல் பொறியியல், செயலாக்க விசையியல், உயிரி தொழில்நுட்பம், வேதி பொறியியல், குடிசார் பொறியியல், கணினி அறிவியல் மற்றும் பொறியியல், மின் பொறியியல், பொறியியல் வடிவமைப்பு, எந்திர பொறியியல், உலோகம் மற்றும் பொருளியல் பொறியியல், பெருங்கடல் பொறியியல், வேதியியல், கணிதம், இயல்பியல், மனிதம், சமூக அறிவியல், மேலாண்மை பாடங்களை இங்கு தேர்ந்தெடுத்து படிக்கவும் வசதி செய்யப்பட்டுள்ளது. அதற்கான துறைகள் இங்கு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இன்றைய இந்தியாவின் டிஜிட்டல் மாற்றம், தொழில்நுட்ப வளர்ச்சி, உள்கட்டமைப்பு முன்னேற்றம், உள்நாட்டு உற்பத்தி மற்றும் உலக அரங்கில் இந்தியாவின் பங்களிப்பு ஆகியவற்றை முன்னிறுத்தி செயல்படும் அரசின் தலைமை பொறுப்பை பிரதமர் மோடி அவர்கள் சிறப்பான முறையில் செய்து வருகிறார். தொடர்ச்சியான உழைப்பு, உறுதியான முடிவுகள், வளர்ச்சியை நோக்கிய பார்வை இந்தியாவின் எதிர்காலத்தை ஒரு வளர்ந்த நாடாக உருவாக்க வேண்டும் என்ற இலக்குடன் பயணிக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பங்கு பணியை மிக பெருமையுடன் இந்நிகழ்வில் நினைவுபடுத்துகின்றோம்.
0: இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஐஐடி வளாகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வில் 750 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு ரயில் உள்கட்டமைப்பு திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தோட எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் திறனை மேம்படுத்தும் வகையில் 1620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். அப்புறம் 3700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி வைப்பதோடு முடிவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் இடையே திருவாரூர் புறவழிச்சாலை அமைப்பதற்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். தமிழகத்தில் கடல்சார் உள்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்தவும் துறைமுகத்தோட சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கவும் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமர் வருகையொட்டியும் சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
1: இப்போ தொடர்ந்து ஒரு மெல்லிசை பாடலை கேட்டு நேரலையுடன் இணையலாம்.

இன்று அக்டோபர் 11 தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் கவனம் பெறும் ஒரு முக்கியமான நாள். இந்தியாவின் பிரதமர் மாண்புமை திரு நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வருகை புரிந்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சி, சென்னையின் போக்குவரத்து கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு திட்டங்கள், புதிய உள்கட்டமைப்பு திட்டங்கள், தொழில்நுட்ப வளர்ச்சி என பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய முக்கியமான நிகழ்வுகளை இன்னும் சற்று நேரத்தில் தொடக்கி வைக்க உள்ளார். முன்னதாக பிரதமர் அவர்கள் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். இன்று முற்பகலில் சாலை மார்க்கமாக கார் மூலம் போரூர் புறவழிச்சாலை மெட்ரோ ரயில் நிலையம் வந்தடைந்தார். அங்கு தமிழ்நாடு முதல்வர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள் பிரதமரை வரவேற்றார். பூந்தமல்லி புறவழிச்சாலை வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று கொடியசைத்து தொடக்கி வைத்தார். முற்பகலில் தமிழ்நாடு முதல்வரும் பிரதமருடன் இணைந்து கொடியசைத்து ரயில் சேவையை தொடக்கி வைத்தார். பின்னர் பிரதமர் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்களும் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தனர். மெட்ரோ ரயில் அதிகாரிகள் மெட்ரோ ரயிலின் உயரிய சேவைகள் குறித்து பிரதமர் அவர்களிடம் விளக்கி கூறினார். பயணத்தின் போது இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடந்தது. மெட்ரோ ரயில் பயணம் செய்யும்போது சுமார் 21 ஸ்டார்ட் அப் நிறுவனர்களோடு பிரதமர் அவர்கள் கலந்துரையாடினார், பேசினார். அவர்களது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு ஆலோசனைகள் கூறினார். அவர்களது வேண்டுகோளை ஏற்று அவர்களுக்கான பயனுள்ள தகவல்களை, உதவிகளை செய்வதாகவும் கூறினார். 6 கம்பெனிகள் சிஇஓக்களுடன் தற்போது பிரெயின் சென்டர் அமைப்பில் நம்ம

0: அது பிரதமர் அவர்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறார். 6 கம்பெனிகள் சிஇஓக்களுடன் பிரெயின் சென்டரில் உரையாடி கொண்டிருக்கிறார். பேட்டரி தொழில்நுட்பம், ட்ரோன்கள், பசுமை இயக்கம், பாதுகாப்பு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு, மேலாண்மை, சூரிய சக்தி, மின் வாகனங்கள், போக்குவரத்து, தளவாடவியல், மாணவர்களுக்கான நூதன கண்டுபிடிப்புகள், இவை குறித்தும் அந்த கலந்துரையாடலில் கருத்துக்கள் இடம்பெற்றன. சற்று முன் நடைபெற்ற நிகழ்வு அது. சென்னை ஐஐடியில் அமைக்கப்பட்டிருக்கும் புதிய மூளை ஆராய்ச்சி மையத்தை மதிப்புமிகு பிரதமர் அவர்கள் பார்வையிட்டார். அப்போது அங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் நிகழ்வுகளை ஆர்வத்துடன், அங்கு கூறப்படும் கருத்துக்களை ஆர்வத்துடன் கேட்டறிந்தார்.
1: அந்த உரையாடி கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் அந்த 6 கம்பெனி சிஇக்களோடு வெகு உன்னிப்பாக அவர்களுடைய கருத்துக்களை உன்னிப்பாக கலந்துரையாடல் மூலமாக வெளிப்படுத்தினார் பிரதமர் அவர்கள். அது எது சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா, பேட்டரி தொழில்நுட்பம், ட்ரோன்கள், பசுமை இயக்கம், பாதுகாப்பு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு, மேலாண்மை, சூரிய சக்தி, மின் வாகனங்கள், போக்குவரத்து, தளவாடவியல், மாணவர்களுக்கான நூதன கண்டுபிடிப்புகள், இது சம்பந்தமான விஷயங்களை அங்கே உள்ள சிஇக்களோடு கலந்து உரையாடி சில கருத்துக்களெல்லாம் அவங்கள்டேந்து வாங்கினாங்க.
0: இதற்கும் முன்பாகவே ஐஐடியில் அமைக்கப்பட்டிருக்கும் அருள்மிகு ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் பிரதமர் அவர்கள் வழிபாடு செய்தார். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்னும் முகமாக அவர் 1962 தொடங்கி 1965 கட்டி முடிக்கப்பட்ட காஞ்சி மகா பெரியவரின் வழிகாட்டுதலின்படி இந்த கோவில் புனரமைக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்ட வளாகத்தில் பிரதமர் அவர்கள் வழிபாடு செய்தது மிகவும் சிறப்புக்குரியது. அப்பைய தீட்சிதர் முதலான பெரியோர்கள், சான்றோர்கள் இங்கு வழிபட்டதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. இன்று நவராத்திரியின் முதல் நாள் வழிபாட்டினை இன்று பிரதமர் அவர்கள் ஐஐடி ஜலகண்டேஸ்வரர் வளாகத்தில் செய்தது மிகவும் சிறப்புக்குரியது. அங்கு நடைபெற்ற தூபதீப ஆராதனைகளில் அவர் பங்கேற்றார். சென்னை ஐஐடி மெட்ராஸ் தொடங்கப்படுவதற்கு முன்பே அந்த பகுதியில் சிவலிங்கம் ஒரு ஓலை கூரையின் கீழ் இருந்ததாக கூறப்படுகிறது. அங்கிருந்த கிராம மக்கள் அந்த சிவலிங்கத்தை வழிபட்டு வந்தனர். ஐஐடி மெட்ராஸ் நிறுவனம் தொடங்கப்பட்ட போது அங்குள்ள மக்கள் மகா பெரியவரிடம் சென்று கோவில் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அவருடைய ஆலோசனையின் பேரில் ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் கோவில் கட்டப்பட்டது. அங்குதான் நமது மதிப்புமிகு மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தமது வழிபாட்டினை இன்று செலுத்தினார். தூபதீப ஆராதனைகள் நடைபெற்றன. உடன் தமிழக முதல்வர் அவர்களும், ஆளுநர் அவர்களும், ஐஐடியின் இயக்குநர் திரு காமகோடி அவர்களும் வழிபாட்டில் பங்கேற்றனர். இத்திருக்கோவிலில் ஒரு மகாமேரு போன்ற அமைப்பையும் நாம் கண்டோம். அதற்கு பிரதமர் அவர்கள் தமது திருக்கரங்களால் மலர்களை கொண்டு பூஜை செய்தார்.
1: அதாவது சென்னை பூந்தமல்லி, அதாவது மக்களோட நேர விரயத்தை குறைக்கிற வகையில் சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான 2வது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் அவர்கள் இன்று தொடங்கி வச்சிருக்கார். 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2வது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தையும் பிரதமர் திறந்து வைத்திருக்கிறார். இந்த மெட்ரோ ரயிலில் அவர் பயணம் மேற்கொண்டு பல தகவல்களையும் அங்கே பயணம் செய்தவர்களோடு பேசி ஆலோசித்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டார். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பிரதமருக்கு தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள், முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் உற்சாக வரவேற்பு வழங்கினார்கள். பின்னர் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் பிரதமர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்க இருக்கிறார்.
0: இன்றைய நிகழ்வுகளில் மிகவும் முக்கியத்துவம் பெறுவது சென்னை மெட்ரோ ரயில் 2வது கட்டத்தின் பூந்தமல்லி வடபழனி வழித்தட தொடக்கம். சுமார் 14.64 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த வழித்தடத்தில் 11 உயர்மட்ட மெட்ரோ ரயில் நிலையங்கள் உள்ளன. பூந்தமல்லி, போரூர், வளசரவாக்கம், விருகம்பாக்கம், வடபழனி என சென்னையின் மேற்கு மற்றும் புறநகர் பகுதிகளை நகரின் போக்குவரத்து வலை அமைப்புடன் மேலும் இணைக்கும் இந்த புதிய பாதை பொதுமக்களின்

0: தினசரி பயணத்திற்கு புதிய வாய்ப்பினை உருவாக்குகிறது. சாலை போக்குவரத்து நெரிசலுக்கு மாற்றாக வேகமான பயணத்திற்கு ஒரு புதிய பாதையாக சென்னையின் எதிர்கால நகர்ப்புற போக்குவரத்தின் இந்த மெட்ரோ வழித்தடம் இன்று ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறது. இத்துடன் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிப்பதும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதும் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளன. சென்னை இன்று விழா கோலம் பூண்டுள்ளது. தமிழகம் இன்று புதிய திட்டங்களை வரவேற்கிறது. வளர்ச்சியின் புதிய பாதையில் தமிழ்நாடு பயணிக்கிறது. அவற்றை நாட்டுக்கு அர்ப்பணித்த சென்னைக்கு வருகை தந்திருக்கும் நமது பிரதமர் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும், எவ்வளவு பாராட்டினாலும் தகும்.
1: நேயர்களே, இன்னும் 3-4 நிமிடங்களில் பிரதமர் அவர்கள் சென்னை ஐஐடி வளாகத்துக்குள் வருகை தர இருக்கிறார். அதற்கான நிகழ்வுக்காக நாம் காத்திருப்போம். இன்னும் சற்று நேரத்தில் மேடையில் தன்னுடைய இருக்கையில் சென்று அமர்வார் என்று எதிர்பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிகழ்வு நடைபெற உள்ளது.
0: ஒரு புறம் நவீன மெட்ரோ ரயில், மறுபுறம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை, மேளதாளங்கள், நாகஸ்வரம், தவில், நாட்டுப்புற கலைகள், புதிய தொழில்நுட்பத்தை வரவேற்கும் தமிழகம், அதே நேரத்தில் தனது 1000 ஆண்டு கால பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் தமிழகம். இன்னும் சற்று நேரத்தில் விழா நிகழ்வுகள் தொடங்கப்பட உள்ளன. விழா மேடைக்கு பிரதமர் அவர்களை எதிர்பார்க்கிறோம். உடன் முக்கிய விருந்தினர்களையும் எதிர்பார்க்கிறோம். இப்பெருமைமிகு விழாவில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் முன்னிலை வகிக்க உள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர் லால் அவர்கள், செய்தி மற்றும் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் ஆகியோர் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளனர். இத்தகு சிறப்பு வாய்ந்த விழா சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகம் கேந்திரிய வித்யாலயா மைதானத்தில் நடைபெற உள்ளது. பிரதமர் அவர்கள் சென்னை ஐஐடி வளாகத்தில் சில முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். புதிய தகவல்களையும் விவரங்களையும் ஆர்வத்துடன் கேட்டறிந்து வருகிறார்.
1: சற்று முன் 6 கம்பெனி சிஇக்களோடு மிக முக்கியமான விஷயங்கள் குறித்து கலந்துரையாடி தகவல்களை பெற்றார் நமது பிரதமர் அவர்கள். அதாவது பேட்டரி தொழில்நுட்பம், ட்ரோன்கள், பசுமை இயக்கம், பாதுகாப்பு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு, மேலாண்மை, சூரிய சக்தி, மின்வாகனங்கள், போக்குவரத்து, இது குறித்த பல விஷயங்களோடு அந்த சிஇக்களோடு கலந்துரையாடி கருத்துக்களை கேட்டறிந்தார்.
0: சாலை இணைப்பு, ரயில் இணைப்பு, தொழில்நுட்பம், உள்கட்டமைப்பு, ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு துறைகளையும் ஒருங்கிணைக்கும் வகையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அமைந்துள்ளன. ஐஐடி அறிவும் தொழில்நுட்பமும் சந்திக்கும் இடம். இந்தியாவின் முன்னணி தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் ஒன்றான ஐஐடி அறிவியல், ஆராய்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள், செயற்கை நுண்ணறிவு, புதிய தொழில்நுட்பங்கள், இளம் தலைமுறையினரின் கனவுகள், இவை அனைத்தும் சந்திக்கும் அறிவு களஞ்சியமாக விளங்குகிறது ஐஐடி மெட்ராஸ். நேரலை தொடரும் வரை

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் நடைபெறும் 13,000 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களின் தொடக்க விழா, புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் இப்போது நம்மை இணைத்துக் கொள்வோம்.
1: அதனைத் தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட உள்ளது. நாட்டுப்பெண் மற்றும் தமிழ் தாய் வாழ்த்து பாடு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம்.
2: As we begin our on stage proceedings, may we kindly request all of our guests to please rise for the national anthem, followed by the தமிழ் தாய் வாழ்த்து presented to us by the students of Music College.

0: இப்போது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பூங்கொத்து மற்றும் பொன்னாடை வழங்கி வரவேற்கிறார்கள்.
1: May we now humbly request the Honorable Chief Minister of Tamil Nadu to kindly felicitate the Honorable Prime Minister of India.

0: நன்றி ஐயா. சிறப்பு வாய்ந்த இன்றைய நிகழ்வில் வரவேற்புரையாற்ற மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் வெளி விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
1: To formally welcome this distinguished gathering and set the context for today's proceedings, may we kindly invite Dr. L. Murugan Avargal, Honorable Minister of State for Information and Broadcast and Parliamentary Affairs.
2: Bharat Mata Ki! Bharat Mata Ki! Bharat Mata Ki! 11,000 கோடி ரூபாய் திட்டங்களை நமக்கெல்லாம் கொடுக்க வந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர், உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற தலைவர், 25 ஆண்டுகள் தொடர்ந்து பொது சேவை செய்து கொண்டிருக்கின்ற தலைவர், குஜராத் முதலமைச்சராக பாரத பிரதமராக இன்றைக்கு நம்மளிடத்தில் வந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களை, மாண்புமிகு ஆளுநர் திரு ராஜேந்திர வி அல்கே அன்லேக்கர்ஜி அவர்களை, மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களை, மாண்புமிகு அமைச்சர் திரு என் ஆனந்த் அவர்களை, மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சுமதி அவர்களை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை, டாக்டர் பவன்குமார் கோயங்கா அவர்களை, ப்ரொஃபஸர் காமக்கோடி அவர்களை, திரு கிரிஷ் கோபாலகிருஷ்ணன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை, பாராளுமன்ற உறுப்பினர்களை, தமிழக மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளை, ஐஐடி சேர்ந்த பேராசிரியர்கள், ஐஐடி மாணவ மாணவ சமுதாய அனைவருக்கும் கூட என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடர்ந்து 25 ஆண்டுகளாக முதலமைச்சராகவும் பாரத பிரதமராகவும் தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த 25 ஆண்டை கொண்டாடும் விதமாக இங்கு வந்திருக்கிறார். தமிழக மக்களின் சார்பில் நாம் எல்லாம் எழுந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுப்போம். சகோதரர்களே, 25 ஆண்டுகள் பிரதமராகவும் முதலமைச்சராகவும் பணியாற்றி விட்டு நம்மிடத்தில் வந்திருக்கிறார். அவருக்கு மிகப்பெரிய ஒரு கரவொலியை கொடுத்து தமிழக மக்கள் நாம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுப்போம். சகோதரர்களே, இந்த 12 ஆண்டுகளில் 25 கோடி மக்களை வறுமை கோட்டுக்கு மேலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கிறாங்க. 4 கோடி பேருக்கு பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் 11 கோடி விவசாயிகளுக்கு விவசாய சன்மான நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய சகோதரிகளுக்கு கிட்டத்தட்ட 10 கோடி சகோதரிகளுக்கு இலவச கேஸ் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இப்ப பார்த்துட்டு வந்தாங்க ஜி, ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் 2014 வெறும் 400 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இருந்தது. இன்றைக்கு 250,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இந்தியாவில் வந்திருக்குன்னா நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஊக்கமும் உற்சாகமும். சகோதரர்களே, இந்த 12 ஆண்டுகளில் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் 15 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது ரயில்வே திட்டமாகட்டும், ஹைவேக்களுடைய தேசிய ஹைவேக்கள் திட்டமாகட்டும், மதுரவாயில் பறக்கும் சாலையாகட்டும், சென்னை ஏர்போர்ட், கோவை கோயம்புத்தூர் ஏர்போர்ட், மதுரை திருச்சி தூத்துக்குடி சேலம் வேலூர் ஏர்போர்ட், சென்னை மெட்ரோ உண்டே இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள். சென்னை மெட்ரோ உண்டே 2ஆம் கட்டத்தை, அதே போல வந்தே பாரத் ரயில், ஆத்ம நிர்பர் பாரத் நம்மளுடைய பிரதமரனுடைய கனவு நச்சியம் எல்லாமே. நம்ம சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகின்ற ரயில்கள் இன்றைக்கு உலகமென்றும் சென்றிருக்கிறது. கோவிட் நேரத்தில் கிட்டத்தட்ட 220 கோடி பேருக்கு இலவசமாக வேக்சின் கொடுத்த ஒரு மிகப்பெரிய மகான் இங்கு வந்திருக்கிறார். தமிழ் மொழியினுடைய பெருமை, தமிழகத்தினுடைய பெருமையை 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம டெல்லியில பிரிக்ஸ் மாநாடு நடந்தது. நம்மளுடைய ரஷ்யாவுடைய அதிபர் அவர்கள் வந்திருந்தார்கள். அப்பொழுது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரஷ்ய அதிபருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பெருமை, தமிழகத்தினுடைய தொன்மை, திருக்குறளை

0: ரஷ்ய மொழியிலான திருக்குறளை அவருக்கு கொடுத்து அவர்களை வரவேற்றார்கள். அதே போல ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி முகப்புல சீன அதிபர் உலகத் தலைவர்களை வரவேற்று தமிழர்களுக்கு உலகரங்கில பெயர் சேர்த்தது மட்டுமல்ல, காசி தமிழ் சங்கமம் வருமிடத்தோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவள்ளுவருக்கு கலாச்சார மையம் மலேசியாவில், சிங்கப்பூர்ல, ஸ்ரீலங்காவில், அமெரிக்காவில், ஐரோப்பாவில் காசி தமிழ் சங்கமம் கொடுத்து ஐநாவில் ஐநா சபையில் நம்மளுடைய தமிழ் மொழியை உரக்கவு யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உரக்க செய்த நம்மளுடைய தலைவர் பாரதியாருக்கு இந்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் பாரதியாருக்கு இருக்கை அமைத்து கொடுத்த மாபெரும் தலைவர் நம்மளிடத்தில் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். தமிழக மக்கள் சார்பில், உங்கள் சார்பில், அனைவரும் சார்பில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.
1: மிக்க நன்றி ஐயா. தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை உணர்ந்து சொன்னதை செய்யும் வேகத்தோடும் வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலமும் நேர்மையான நல் ஆட்சியை தந்து கொண்டிருக்கும் மக்கள் தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உரையாற்ற பணிவன்புடன் அழைக்கின்றோம்.
2: Ladies and gentlemen, Tamil Nadu is charting a path of transformation, and at this juncture we humbly invite the Honorable Chief Minister of Tamil Nadu, Thiru C. Joseph Vijay Avargal, to address the gathering.
3: Honorable Prime Minister, Honorable Governor, Honorable Minister of State for Information, Broadcasting and Parliamentary Affairs, மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வள ஆதாரத்துறை அமைச்சர் அவர்கள், டிக்னிட்டரிஸ் ஆன் தி டயர்ஸ், மாண்புமிகு அமைச்சர்கள், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசின் உயர் அலுவலர்கள், பேராசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் மற்றும் விழாவில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஆன் பிஹாஃப் ஆஃப் தி கவர்மெண்ட் அண்ட் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு, I extend a warm welcome to Honorable Prime Minister and convey our thanks for the inauguration of Chennai Metro Rail Project Phase 2 from Vadapalani to Poonamalli, and also for inauguration and foundation stone laying of various infrastructure projects. Tamil Nadu pallayiram aandugalai kadandha panbaadugalaiyum avatrai indralavum uyirpudan peeni paadugaathu varum மக்களையும் கொண்ட சிறப்புமிக்க மாநிலமாகும். உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்றான தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் வாழும் இம்மாநிலம் சிறப்பான வரலாறு, இலக்கியம், கலை, கட்டடக்கலை மற்றும் பண்பாடு மரபுகளால் தனித்துவம் பெற்றுள்ளது. Our government has transformed the political landscape and ushered in a new political chapter, having successfully completed more than 100 days. We are striving to establish a corruption-free and transparent administration rooted in social justice. Pirappukkum ella uyirkkum endra uyiriya tattuvathin adipadaiyil namad arasu anaivarum ulladakkiya valarchiyai ookkivithu kalvi, sugadharam, velan valarchi, meenavar nalan matrum ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறது. நமது அரசு குழந்தைகள், பெண்கள், திருநர், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு தொழில், அறிவியல், கல்வி, கலை, இலக்கியம், சமூக நீதி ஆகிய துறைகளில் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து பங்களித்து வரும் மாநிலமாகும். ஸ்ட்ராங் ஸ்டேட்ஸ் மேக் அ ஸ்ட்ராங் இந்தியா. தமிழ்நாடு ஹேஸ் ஆல்வேஸ் பீன் அ ஃபவுண்டேஷன் ஃபார் இந்தியாஸ் எக்கானமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ப்ரோக்ரஸ். ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படும் போது அதன் பலன் நேரடியாக மக்களின் வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதே நமது அணுகுமுறை. தமிழ்நாடு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி 2036 $1.5 trillion எக்கானமி என்ற இலக்கினை நோக்கி வேளாண்மை, தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறது. இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல இன்னோவேஷன், இன்வெஸ்ட்மெண்ட்

0: அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகிய மூன்றுக்கும் நாம் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறோம். அதே நேரத்தில் வளர்ச்சியின் பயன் சென்னை மாநகரத்தை தாண்டி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு வருகிறோம். தமிழ்நாட்டின் இளைஞர்கள் நமது மிகப்பெரிய பலம். அவர்களின் திறமை, தொழில்நுட்ப அறிவு, புதுமை சிந்தனை ஆகியவற்றை உலக அளவிலான வாய்ப்புகளுடன் இணைப்பதே நமது இலக்கு. இன்று நாம் தொடங்கும் மற்றும் நிறைவேற்றும் திட்டங்கள் அடுத்த தலைமுறைக்கான முதலீடுகளாக அமைய வேண்டும். ப்ரெசன்ட்லி சென்னை மெட்ரோ ரயில் ஹேவ் 54 கிலோமீட்டர் ஆஃப் ஆபரேஷனல் லைன் இன் ஃபேஸ் 1. காரிடார் 4 ஆஃப் ஃபேஸ் 2 ஆஃப் தி சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் கவரிங் 14.64 கிலோமீட்டர் ஃப்ரம் பூனமலி பைபாஸ் டு வடபழனி has been inaugurated today, and about 104 kilometer of metro rail network under phase 2 is currently under construction. I take this opportunity to request that phase 3 of the Chennai metro rail project covering approximately 65 kilometer from airport to Kilambakkam, Poonamalli to Sungwar Chatram and Coimbatore to Pattabhiram be approved early to improve connectivity, strengthen public transport and ensure comprehensive coverage of the Chennai metropolitan area. Similarly, I request Honorable Prime Minister to reconsider the proposal of construction of metro rail in Coimbatore and Madurai cities in view of the future development and economic growth of the western and southern part of Tamil Nadu. I also take this opportunity to request to give approval for interstate metro rail line from Hosur in Tamil Nadu to Bommasandra in Karnataka for the benefit of both the states. I would like to thank the Honorable Prime Minister for announcing two high-speed rail corridors between Bengaluru, Hyderabad and Chennai in the Union Budget 2026. These projects will surely benefit this region. We have already made a request to Government of India for sanction of high-speed rail corridor from Chennai to Kanyakumari and Chennai to Coimbatore to better serve Tamil Nadu. This will also benefit tourism sector. Further, I wish to highlight a few important infrastructure projects for sanction by the Government of India on a priority basis. These include the 6-laning of the Chengalpattu Trichy section of GST Road NH32, the 6-laning of the Trichy Panchapur Jayapuram Karur section of NH81, the 6-laning of the Karur Coimbatore section, and the elevated corridor from Madhavaram to Sholavaram on NH87. Timely approval and implementation of these projects will greatly support the economic development of the nation. I also take this opportunity to place a few more requests to the Honorable Prime Minister. Interlinking of rivers is essential to bring water equity across the states. Godavari-Kaveri linkage project represents important opportunity for augmenting water resources in southern states. I request the Government of India to accord priority and take it up as a national project. The Tamil Nadu Legislative Assembly has recently passed a resolution seeking the use of Tamil as the principal language in the proceedings of the Honorable High Court of Madras. A proposal has been sent for seeking consent of Honorable President. The same may be considered at the earliest, thereby enabling the use of Tamil in the proceedings of the High Court. Under the SSA scheme, an amount of ₹5,110 crore of central share is due to Tamil Nadu. I request the Government of India to release the amount without any conditionalities. இன்றைய இந்த நிகழ்வை சிறப்பித்த மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: மிக்க நன்றி ஐயா. இன்று 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளன. சென்னை மெட்ரோ திட்டம் 2ம் கட்டத்தின் உயர்மட்ட பாதை மற்றும் புதிய அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை திறந்து வைத்து, NH83 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை பணிகள், பேட்டரி ஆற்றல் சேமிப்பு, லூப் ஆயில் பேஸ்ட் ஸ்டாக்ஸ் திட்டம், காமராசர் மற்றும் வாபு சிதம்பரனார் துறைமுகங்களின் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி காரைக்கால்

0: கேரளம் புதிய ரயில் பாதை, ரயில்வே மேம்பாலங்கள் மற்றும் ஐஐடி மெட்ராஸின் பிரெயின் அட்லஸ் மற்றும் 100 ஹியூமன் பிரெயின்ஸ் மிஷன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்குமாறு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து திட்டங்கள் தொடர்பான காணொலியையும் காண இருக்கின்றோம்.
1: Ladies and gentlemen, we now move to the heart of today's proceedings, the inauguration of Phase 2 Chennai Metro Rail Line, Amrit Bharat Railway Stations and various projects across the state, the laying of foundation stones for the NH-83 four-lane Tiruvarur Bypass, development schemes of Kamarajar Port and V.O. Chidambanar Port and other infrastructure projects across the state, and the dedication to the nation of the Karaikal Peralam New Railway Line, rail flyovers, IIT Madras's SG Brain Atlas and 100 Human Brains Mission Scheme and various projects across the state, accompanied by a video showcasing these projects. Together, these initiatives amount to a grand total of 13,000 crores. May we humbly request the Honorable Prime Minister to digitally unveil the projects.

0: तमिलनाडु के राज्यपाल राजेंद्र आर्लेकर जी, चीफ मिनिस्टर श्री जोसेफ विजय जी, केंद्रीय मंत्रिमंडल में मेरे साथी एल मुरुगन जी, नयनार नागेंद्र जी, एंदू तमिल सहोदर सहोदरी गणे वणक्कम।
1: தமிழ்நாட்டின் ஆளுநர் ராஜேந்திர ஆர்லேக்கர் அவர்களே, முதலமைச்சர் ஓ ஜோசப் விஜய் அவர்களே, மத்திய அமைச்சரவையின் என்னுடைய சகாவான எல் முருகன் அவர்களே, மக்களவையின் என்னுடைய சகாவான நயினார் நாகேந்திரன் அவர்களே, எனது தமிழ் சகோதர சகோதரிகளே வணக்கம்.
0: இட் இஸ் எ பிளேசர் டு பி இன் சென்னை வித் ஆல் ஆஃப் யூ. திஸ் இஸ் எ ஹிஸ்டோரிக் டே ஃபார் தமிழ்நாடு. Today's program involves projects worth 13,000 crore rupees. We are inaugurating many completed projects and laying foundations for new ones. Some will make daily travel easier.

0: others will strengthen industry and trade. Together, they will create jobs for young people across Tamil Nadu. I congratulate the people of the state on this occasion.
1: In the Chennaiyil ungaludan iruppadu enakku peruvagaiyai alikkindrathu. Idu namadu naattirkkum, namadu Tamil Nadirkkum, charithra mukkiyathvam vaindha naalagum. Indraya nigazhchi 13,000 கோடி ரூபாய் பெருமானமுள்ள திட்டங்கள் தொடர்பானது. புதிய திட்டங்களுக்கு அடித்தளம் நாட்டும் அதே நேரத்தில் நாம் பல நிறைவடைந்த திட்டங்களை தொடக்கியும் வைக்கின்றோம். இவற்றில் சில அன்றாட பயணத்தை மேலும் விரைவாக்கும், மற்றவை தொழில்துறையையும் வர்த்தகத்தையும் பலப்படுத்தும். இவை அனைத்தும் தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு பல வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த தருணத்திலே நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: ஆஜ் சே நவராத்திர கே பாவன் பர்வ கா சுபாரம்ப ஹோ ரஹா ஹை. நவராத்திரி கா யே புண்ணிய அவசர் ஔர் சிவ் கே சாத் சாத் சக்தி கி பவித்ர பூமி தமிழ்நாடு. ஔர் இஸ் கார்யக்ரம் மே ஆனே சே பஹலே मुझे जलकंडेश्वर मंदिर में भगवान शिव का आशीर्वाद प्राप्त करने का सौभाग्य भी मिला है. मैं तमिलनाडु की तीर्थभूमि से सभी देशवासियों को नवरात्रि की हार्दिक शुभकामनाएं देता हूं.
1: நண்பர்களே, இன்றிலிருந்து நவராத்திரி புனித காலம் தொடங்குகின்றது. நவராத்திரியின் இந்த புனிதமான வேளையிலே சிவனோடு கூடவே சக்தி பீடம் கொண்டிருக்கும் பவித்திரமான பூமியாம் தமிழ்நாட்டிலே நான் இருக்கின்றேன். இங்கே வருவதற்கு முன்னாலே ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் பகவான் சிவனுடைய நல்லாசிகளை பெறும் பெரும் பேறு எனக்கு கிட்டியது. புண்ணிய பூமியாம் தமிழ்நாட்டிலிருந்து நாட்டு மக்கள் அனைவருக்கும் நான் நவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்.
0: நண்பர்களே, ஆஜ் பாரத் ரத்ன ஜெயபிரகாஷ் நாராயண் ஜி ஔர் பாரத் ரத்ன நானாஜி தேஷ்முக் கி ஜெயந்தி பி ஹை. இன் தோனோ விபூதியோ கா ஜீவன் हमें राष्ट्र सेवा के प्रति और अधिक समर्पण से काम करने की प्रेरणा देता है. मैं इस मंच से इन दोनों महान विभूतियों को नमन करता हूं.
1: நண்பர்களே, இன்று பாரத் ரத்ன ஜெயபிரகாஷ் நாராயண், நாராயண் தேஷ்முக், நானாஜி தேஷ்முக் ஆகியோருடைய பிறந்த நாளுமாகும். அவர்களுடைய வாழ்வு தேசபக்தி, தேச சேவை, அர்ப்பணிப்பு உணர்வு ஆகியவற்றின் ஒரு அடையாளமாக விளங்குகின்றது. அவர்களை இந்த வேளையிலே நான் நினைவு கூறுகிறேன்.
0: நண்பர்களே, அபி குத்தேர் பஹலே ஐஐடி மதராஸ் மே முஜே வஹா கே பிரெயின் ரிசர்ச் சென்டர் மே ஜானே கா அவசர் மிலா ஹை. இஸ் ஃபீல்ட் மே ஹோனே வாலி ரிசர்ச் பப்ளிக் ஹெல்த் கி ஃபீல்ட் மே अनेक नए अवसर पैदा कर सकती है. इस विजिट के अलावा मुझे चेन्नई मेट्रो के एक और स्टेज को भी जनता को समर्पित करने का अवसर मिला है.
1: நண்பர்களே, சற்று முன்னால் மதராஸ் ஐஐடியிலே பிரெயின் ஆய்வு மையம் செல்லும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. இந்த துறையிலே நடைபெற்று வரும் ஆய்வு பொது சுகாதாரத்துறையில் பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கித் தரும். இந்த வருகையை தவிர சென்னை மெட்ரோவின் மேலும் ஒரு விரிவாக்கத்தை அர்ப்பணிக்கும் வாய்ப்பும் எனக்கு கிட்டியது.
0: நண்பர்களே, மந்திர் से மெட்ரோ தக் தமிழ்நாடு கே ஏ அனுபவ் யஹி ஆஜ் கே பாரத் கி ஸ்பிரிட் ஹை. பாரத் அப்னி சாஸ்கிருதிக் சக்தி से பிரேரணா லேதா ஹை, விஜ்ஞான் கி பிரகதி से ஆகே படதா ஹை ஔர் ஆதுனிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கே ஜரியே नए अवसरों का

0: निर्माण कर रहा है। हमारी विरासत और भविष्य की हमारी आकांक्षाएं साथ साथ आगे बढ़ रही है।
1: நண்பர்களே, ஆலயம் முதல் மெட்ரோ வரை தமிழ்நாட்டின் இந்த அனுபவம் இதுதான் பாரதத்தின் உணர்வு. பாரதம் தனது கலாச்சார சக்தியிலிருந்து உத்வேகம் பெறுகின்றது, அறிவியல் வளர்ச்சியால் முன்னேறுகிறது, மேலும் நவீன உள்கட்டமைப்பு வாயிலாக புதிய வாய்ப்புகளை அமைத்துக் கொண்டு வருகின்றது. நமது பாரம்பரியம் மற்றும்

0: வளர்ச்சியால் முன்னேறுகிறது. மேலும் நவீன உள்கட்டமைப்பு வாயிலாக புதிய வாய்ப்புகளை அமைத்துக் கொண்டு வருகின்றது. நமது பாரம்பரியம் மற்றும் நமது எதிர்காலம் தொடர்பான எதிர்பார்ப்புகளை ஒன்றிணைத்து நாம் முன்னேறி வருகின்றோம்.
1: நண்பர்களே, குச் தின் பஹலே ஹி ஆப் சப்கே ஆசீர்வாத் சே தேஷ்வாசியோ கே பிரேம் கே காரண் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் கே ரூப் மே மேனே 25 வர்ஷோ கா எக் மஹத்வபூர்ண படாவ் பார் கியா ஹை. அக்டூபர் 2001 மே மேனே முக்யமந்திரி கே ரூப் மே சபத் லி தி ஆர் தப் சே தேஷ்வாசியோ நே சிஎம் ஆர் ஃபிர் பிஎம் கே ரூப் மே சேவா கர்னே கா அவசர் தியா ஹை. 25 வர்ஷோ கே இஸ் காலகண்ட் மே டெமோக்ரேசி கி தோ சக்தியோ மே மேரா விஸ்வாஸ் லகாதார் மஜ்பூத் ஹுவா ஹை. ஃபர்ஸ்ட், பீப்பல் ஆஃப் கண்ட்ரி. செகண்ட், கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். மே ஹமேஷா ராஜ்ய கே விகாஸ் சே தேஷ் கே விகாஸ் கா மந்திர லேகர் சலா.
0: நண்பர்களே, சில நாட்கள் முன்பாக உங்கள் நல்லாசிகளோடும் உங்களுடைய இனிமையான அன்பு காரணமாகவும் அரசாங்கத்தின் முன்னவர் என்ற வகையிலே என்னுடைய 25 ஆண்டு கால மகத்துவமான பயணம் நிறைவடைந்தது. அக்டோபர் மாதம் 2001 ஆண்டிலே நான் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டேன். அப்போதிலிருந்து முதல்வராகவும் பிரதமராகவும் சேவை புரிய எனக்கு வாய்ப்பளித்தார்கள். 25 ஆண்டுகள் என்ற இந்த காலகட்டத்திலே ஜனநாயகத்தின் இரண்டு சக்திகளின் மீது பலமான நம்பிக்கை மேலும் மேலும் பலப்பட்டு வந்திருக்கின்றது. முதலாவது, நாட்டின் குடிமக்களான நீங்கள். இரண்டாவது, கூட்டுறவு கூட்டாட்சி. நான் எப்போதுமே மாநிலங்களின் வளர்ச்சியிலே தேசத்தின் முன்னேற்றம் என்ற மந்திரத்தை மனதில் தாங்கி பயணித்து வந்திருக்கின்றேன்.
1: நண்பர்களே, முக்கியமந்திரி கே ரூப் மே மேனே ராஜ்யோ கி எக்ஸ்பெக்டேஷன் கோ குத் சம்ஜா. இஸ்லே பிரதானமந்திரி பன்னே கே பாத் மேனே ந சிர்ஃப் உன் எஸ்பிரேஷன்ஸ் கோ பூரா கர்னே கா பிரயாஸ் கியா பல்கி யே கோஷிஷ் பி கி கி ஹர் ராஜ்ய அப்னே எஸ்பிரேஷன்ஸ் கோல்ஸ் கோ பூரா கர் சகே.
0: நண்பர்களே, ஒரு முதல்வர் என்ற வகையிலே மாநிலங்களின் எதிர்பார்ப்புகளை நான் நன்கு புரிந்து கொண்டேன். ஆகையால் தான் பிரதமரான உடனேயே நான் அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முழு முயற்சிகளை மேற்கொண்டேன். அதே சமயத்தில் அனைத்து மாநிலங்களும் தங்களுடைய பேரார்வ இலக்குகளை நிறைவேற்ற முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது.
1: நண்பர்களே, முக்கியமந்திரி ரேட்டே ஹுயே முஜே கை பார் கருணாநிதி ஜி ஆர் அம்மா ஜெயலலிதா ஜி கே சாத் சம்வாத் கர்னே கா அவசர் மிலா தா. ஆர் ஜப் மே பிஎம் பனா தப் பி ஜெயலலிதா ஜி, ஓ பன்னீர்செல்வம் ஜி, இ பலானி சுவாமி ஜி ஆர் எம் கே ஸ்டாலின் ஜி, இன் நேதாவோ கே சாத் காம் கர்னே கா முஜே அவசர் மிலா. சர்க்காரே பதல்தி ரஹி லேகின் தமிழ்நாடு கே டெவலப்மெண்ட் ஆர் யஹா கே லோகோ கி சேவா கா மேரா சங்கல்ப ஹமேஷா அடூட் ரஹா. ஆர் ஆஜ் இசி சங்கல்ப கே சாத் ஹம் முக்கியமந்திரி ஜோசப் விஜய் ஜி கே சாத் மில்கர் தமிழ்நாடு கே விகாஸ் கி இஸ் யாத்ரா கோ ஆகே படா ரஹே ஹே.
0: நண்பர்களே, முதலமைச்சராக இருந்தபோது பலமுறை கலைஞர் கருணாநிதி அவர்களோடும் அம்மா ஜெயலலிதா அவர்களோடும் உரையாடும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. மேலும் நான் பிரதமரான பிறகும் கூட ஜெயலலிதா அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், இ பழனிசாமி அவர்கள், எம் கே ஸ்டாலின் அவர்கள் போன்ற தலைவர்களுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அரசுகள் மாறிக்கொண்டிருந்தன, ஆனால் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் இங்கிருக்கும் மக்களுக்கு சேவை புரியும் என்னுடைய மன உறுதியும் எப்போதும் தொடர்ந்து இருந்து வந்தது.

0: இன்று இதே உறுதிப்பாட்டோடு கூடவே நாம் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களோடும் இணைந்து தமிழ்நாட்டின் இந்த வளர்ச்சி பயணத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம்.
1: நண்பர்களே, ஆஜ் தமிழ்நாடு மே அர்பன் டெவலப்மெண்ட் ஹமாரி எக் படி பிராயோரிட்டி ஹை. மேரா ஹமேசா சே யே மான்னா ரஹா ஹை, அர்பனைசேஷன் எக் சேலஞ்ச் நஹீ பல்கி ஆப்பர்ச்சுனிட்டி ஹை. ஆர் இஸ்மே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் கி பஹுத் படி பூமிகா ஹோதி ஹை. ட்ரான்ஸ்போர்டேஷன் அச்சா ஹோ தோ இஸ்ஸே லோகோ கி ஈஸ் ஆஃப் லிவிங் படத்தி ஹை.
0: நண்பர்களே, தமிழ்நாட்டின் நகர்ப்புற மேம்பாடு நமது பிரதான முதன்மையாகும். நகரமயமாக்கல் என்பது ஒரு சவால் அல்ல, மாறாக அது ஒரு வாய்ப்பு என்பதை நான் எப்போதுமே கருதி வந்திருக்கின்றேன். மேலும் இதிலே பொதுத்துறை போக்குவரத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. மக்கள் போக்குவரத்து முறைகள் நன்றாக இருக்க வேண்டும். இதனால் மக்களின் வாழ்க்கையில் சுலபத்தன்மை அதிகரிக்கின்றது.
1: ஹம் சப்கோ பதா ஹை, பெஹதர் டிரான்ஸ்போர்டேஷன் கே லியே சிர்ஃப் சட்கே சௌடி கர்னா காஃபி நஹீ ஹோதா. ஆதுனிக் ஷஹரோ மே ஹமே ஹோலிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கி ஜரூரத் ஹோதி ஹை. ஆர் இஸ்லே பீதே ஏக் தசக் மே ஹம்னே பூரே தேஷ் மே மெட்ரோ நெட்வொர்க் கா பஹுத் படா எக்ஸ்பான்ஷன் கியா ஹை. 2014 மே தேஷ் கே சிர்ஃப் 5 சிட்டிஸ் மே மெட்ரோ சல்தி தி. ஆஜ் தேஷ் கே 25 சிட்டிஸ் மே மெட்ரோ கி சர்வீசேஸ் ஆப்ரேட் கி ஜாதி ஹை.
0: நண்பர்களே, நாம் ஒரு விஷயத்தை நன்கறிவோம். சிறப்பான போக்குவரத்துக்கு சாலைகளை அகலப்படுத்துவது மட்டுமே போதுமானது அல்ல. நவீன நகரங்களில் முழுமையான கட்டமைப்பு அவசியம். ஆகையினாலே கடந்த 10 ஆண்டுகளாகவே நாங்கள் நாடு முழுவதிலும் மெட்ரோ வலைப்பின்னலை மிகப்பெரிய அளவிலே விரிவாக்கி இருக்கின்றோம். 2014 நாட்டில் 5 நகரங்களில் மட்டுமே மெட்ரோ இயங்கி வந்தது. இன்று தேசத்தின் 25 நகரங்களிலே மெட்ரோ சேவைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன.
1: 2014 में देश का मेट्रो नेटवर्क 250 किलोमीटर के करीब था. 250 किलोमीटर्स. आज ये नेटवर्क 1100 किलोमीटर से ज्यादा हो चुका है. मुझे प्रसन्नता है कि आज चेन्नई मेट्रो के इस एक्सपेंशन से ये नेटवर्क और बड़ा हो रहा है. और ये काम इसलिए किया गया है ताकि चेन्नई में रहने वाले सामान्य जन, यहां की वर्किंग फैमिलीज, यहां के स्टूडेंट्स और सीनियर सिटीजन्स, सबका सफर आसान हो, उनकी यात्रा कुछ समय में पूरी हो सके.
0: 2014 தேசத்தின் மெட்ரோ வலைப்பின்னலின் தூரம் சுமார் 250 கிலோமீட்டர்கள் மட்டுமே இருந்தது. இன்று இந்த வலைப்பின்னல் 1100 கிலோமீட்டர்களுக்கும் அதிகமாகி இருக்கின்றது. இன்று சென்னை மெட்ரோவின் இந்த விரிவாக்கம் காரணத்தால் இந்த வலைப்பின்னல் மேலும் பெரியதாகி வருகிறது. ஏன் தெரியுமா மக்களே? சென்னையில் வசிக்கும் சாமானிய மக்கள், இங்கிருக்கும் பணிபுரியும் குடும்பங்கள், இங்கே இருக்கும் மாணவ மணிகள், மூத்த குடிமக்கள் அனைவரின் பயணமும் சுலபமாக வேண்டும். அவர்களின் பயணம் குறைவான நேரத்தில் நிறைவாக வேண்டும் என்பதே இந்த சீரிய பணியின் நோக்கம்.
1: நண்பர்களே, ஹமே ஹமாரே ராஜ்யோ கோ சசக்த பனாகர் பாரத் கோ சசக்த பனானா. இஸ்லே கேந்திர சர்க்கார் तमिलनाडु जैसे राज्यों में मैन्युफैक्चरिंग को प्रमोट कर रही है. तमिलनाडु का मैन्युफैक्चरिंग सेक्टर, यहां के लघु उद्योग, इनमें काम करने वाले हर व्यक्ति पर, हर भारतवासी को गर्व है. और आज केंद्र सरकार के अभियान, चाहे वो मेक

0: इन इंडिया हो या वोकल फॉर लोकल, वो तमिलनाडु को भी लाभ पहुंचा रहे हैं।
1: நண்பர்களே, நமது மாநிலங்களை சக்தி படைத்தவையாக மாற்றி பாரதத்தை சக்தி உடையதாக நாம் ஆக்க வேண்டும். ஆகையால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பொருட்களின் உற்பத்தியை மத்திய அரசு ஊக்கப்படுத்தி வருகின்றது. தமிழ்நாட்டின் உற்பத்தி துறை, இங்கே இருக்கும் சிறு தொழில்கள், இவற்றில் வேலை பார்க்கும் அனைவர் மீதும் பாரத நாட்டவர் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகின்றார்கள். மேலும் இன்று இந்தியாவில் தயாரிப்போம் ஆகட்டும், உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மத்திய அரசின் இயக்கங்கள் தமிழ்நாட்டிற்கும் ஆதாயங்களை அளித்து வருகின்றன.
0: நண்பர்களே, ஆஜ் கம்போனென்ட் சே டெக்னாலஜி ஆர் ஃபினிஷ் ப்ரோடக்ட் கா ஹர் ராஜ்யமே கேந்திர சர்க்கார் ப்ரோடக்ட் செயின் கோ மஜ்பூத் கர் ரஹி ஹே. और इन्हीं कोशिशों का परिणाम है आज हम दुनिया के सेकंड लार्जेस्ट मोबाइल मैन्युफैक्चरर है। 2014 से अब तक हमारे इलेक्ट्रॉनिक्स एक्सपोर्ट 11 टाइम्स बढ़े हैं, हमारे डिफेंस एक्सपोर्ट 50 टाइम्स बढ़े हैं और हमारे इंजीनियरिंग एक्सपोर्ट ने भी नया रिकॉर्ड बनाया है।
1: நண்பர்களே, இன்று உள்பாகங்கள் தொடங்கி தொழில்நுட்பம் மற்றும் முடிவடைந்த பொருட்கள் வரை அனைத்து மாநிலங்களுமே மத்திய அரசின் ஒட்டுமொத்த பொருட்கள் சங்கிலியை பலப்படுத்தி வருகின்றன. மேலும் இந்த முயற்சிகளின் பலனாக இன்று நாம் உலகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய செல்பேசி தயாரிப்பாளராக ஆகியிருக்கின்றோம். 2014 முதல் இதுவரை நமது மின்னணு உற்பத்தி ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்திருக்கிறது. நமது பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி 50 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. மேலும் நமது பொறியியல் ஏற்றுமதியும் கூட இந்த ஆண்டு புதிய சாதனை படைத்திருக்கின்றது.
0: நண்பர்களே, மேனுஃபேக்சரிங் இஸ் க்ரோத் கே காரண் देश में नौजवानों के लिए लाखों डायरेक्ट और इनडायरेक्ट जॉब बनी है और भारत की इस मैन्युफैक्चरिंग ग्रोथ में तमिलनाडु के लोगों का बहुत सराहनीय योगदान रहा है। आज हम एडवांस लुब्रिकेंट बेस्ड ऑयल प्रोजेक्ट का शिलान्यास कर रहे हैं। इससे यहां नए रोजगार भी बनेंगे और देश के इम्पोर्ट को कम करने में भी बहुत बड़ी मदद मिलेगी।
1: तैयारी पयणम कारण தேசத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு லட்சக்கணக்கான நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகள் உருவாகியிருக்கின்றன. மேலும் பாரதத்தின் இந்த தயாரிப்பு வளர்ச்சியிலே தமிழ்நாட்டின் மக்களுடைய மெச்சத்தகுந்த பங்களிப்பு இருந்து வந்திருக்கின்றது. இன்று நாம் மேம்பட்ட லூப்ரிகன்ட் பேஸ் எண்ணெய் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். இதனால் இங்கே புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாகும், தேசத்தின் இறக்குமதியை குறைப்பதிலும் இது பேருதவியாக இருக்கும்.
0: एक स्ट्रांग मैन्युफैक्चरिंग सेक्टर बनाने के लिए हमें अच्छी रोड चाहिए, रॉ मटेरियल के ट्रांसपोर्टेशन के लिए रेलवे और पोर्ट चाहिए और जब ऐसा इंफ्रास्ट्रक्चर बनता है तो इससे अलग अलग लेवल्स पर बहुत सारे रोजगार भी बनते हैं।
1: நண்பர்களே, பலமானதொரு உற்பத்தி துறையை உருவாக்க நமக்கு நல்ல சாலை வசதிகள் தேவை. கச்சா பொருட்களின் போக்குவரத்துக்காக ரயில்வே மற்றும் துறைமுகங்கள் தேவை. மேலும் அப்படிப்பட்ட உள்கட்டமைப்பு உருவாகும் போது இதனால் பல்வேறு மட்டங்களில் அதிக அளவு வேலை வாய்ப்பும் உருவாகின்றது.
0: ஜப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோதா ஹை தோ இன்ஜினியர்ஸ் கோ காம் மில்தா ஹை, டெக்னீஷியன்ஸ் கோ வொர்க், வொர்க்கர்ஸ் கோ, हर किसी को रोजगार मिलता है। सीमेंट, स्टील और इक्विपमेंट से जुड़ी फैक्ट्रीज में छोटी कंपनियां भी रोजगार के अवसर बनते हैं और जब प्रोजेक्ट पूरा हो जाता है तो अच्छी कनेक्टिविटी के कारण इंडस्ट्रीज और सर्विसेज को आगे बढ़ाने में मदद मिलती है। इसलिए आज जिन रेल और रेड प्रोजेक्ट का शिलान्यास और लोकार्पण हो रहा है वो तमिलनाडु की प्रगति के लिए बहुत महत्वपूर्ण होने वाला है।
1: கட்டுமானம் நடக்கிறது என்று சொன்னால் பொறியாளர்களுக்கு வேலை கிடைக்கிறது, தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் தொழில்

0: லட்சம் வேலை வாய்ப்பு உண்டாகின்றது. சிமெண்ட், எஃகு மற்றும் உபகரணங்களோடு தொடர்புடைய தொழிற்சாலைகளிலே, சிறிய நிறுவனங்களிலே வேலை வாய்ப்புகள் உருவாகின்றன. மேலும் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் போது நல்ல இணைப்புகள் காரணமாக தொழிற்சாலைகளும் சேவைகளும் மேம்படுவதில் உதவிகரமாக இருக்கின்றது. ஆகையால் இந்த ரயில் மற்றும் சாலை திட்டங்களுக்கு அடித்தளம் நாட்டப்பட்டிருக்கும் திட்டங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் மகத்துவம் வாய்ந்தவையாக இருக்கும்.
1: ஆஜ் தேஷ் மே போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோ பி மஜ்பூத் பனாயா ஜா ரஹா ஹை தாக்கி ஷிப்பிங் செக்டர் நயி ஊஞ்சாயியோ தக் பஹுஞ்ச் சகே. இஸ்மே பி தமிழ்நாடு கி பஹுத் படி பூமிகா ஹை. இசி திசா மே கேந்திர சர்க்கார் நே ஹால் ஹி மே எக் மஹத்வபூர்ண் ஃபைசலா லியா. கரீப் 17,000 கரோட் ருபீஸ் கே இன்வெஸ்ட்மெண்ட் சே தூத்துக்குடி கே பிஓசி போர்ட் கோ வேர்ல்ட் கிளாஸ் மேகா கண்டெய்னர் ஆர் கிரீன் எனர்ஜி ஹப் கே ரூப் மே விக்சித் கியா ஜா ரஹா ஹை. ஜப் யே ப்ரோஜெக்ட் பூரா ஹோகா தப் யஹா துனியா கே அல்ட்ரா லார்ஜ் கண்டெய்னர் வெசல்ஸ் பி ஆசானி சே பஹுஞ்ச் பாயேங்கே. ये हमारे तमिलनाडु को इंडस्ट्री और ट्रांसपोर्ट का ग्लोबल हब बनाने में मदद करेगा.
0: நண்பர்களே, இன்று நாம் பாரதத்தின் கப்பல் கட்டுமானம் மற்றும் கப்பல் போக்குவரத்தின் உலகளாவிய மையமாக ஆக்கும் தொலைநோக்குடன் பணியாற்றி வருகின்றோம். இதிலும் கூட தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. தமிழ்நாட்டின் கப்பல் கட்டுமானத்திற்கு கௌரவம் வாய்ந்த சரித்திரம் இருக்கிறது. இன்று இந்த மரபு நவீன தொழில்நுட்பம் மற்றும் வாய்ப்புகளோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திசையினிலே மத்திய அரசு தற்போது ஒரு மகத்துவம் வாய்ந்த முடிவு ஒன்றினை எடுத்திருக்கின்றது. சுமார் 17,000 கோடி ரூபாய் முதலீட்டிலே தூத்துக்குடியில் இருக்கும் வஉசி துறைமுகம் உலகத்தரம் வாய்ந்த மெகா கண்டெய்னர் மற்றும் பசுமை எரிசக்தி மையமாக மேம்படுத்தப்பட்டு இருக்கின்றது.
1: பித்தே குச் வர்ஷோ மே இந்தியன் போர்ட்ஸ் கி ஸ்பீட் ஆர் எஃபிஷியன்சி தோனோ பெஹத்தர் ஹுயி ஹை. ஸ்பீட் படனே சே போர்ட்ஸ் பர் ஜஹாஜோ கா டர்ன் அரவுண்ட் டைம் ஆதா ஹோ கயா ஹை ஆர் இஸ்கே காரண் பாரத் கே ப்ரோடக்ட்ஸ் பி பஹலே சே ஜாதா தேஜி சே குளோபல் மார்க்கெட் தக் பஹுஞ்ச் பா ரஹே ஹை.
0: நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளிலே இந்திய துறைமுகங்களின் வேகமும் திறனும் சிறப்பாக ஆகியிருக்கின்றன. வேகம் அதிகரிப்பதன் வாயிலாக துறைமுகங்களில் கப்பல்கள் திரும்பும் நேரம் பாதியாக குறைந்துவிட்டது. மேலும் இதன் காரணமாக பாரதத்தின் பொருட்களும் கூட முன்பை விட அதிக வேகத்தில் உலக சந்தைகள் வரை சென்று
1: சேர்கின்றன. हमारे फिशरमैन की भूमिका बहुत बड़ी है. इसलिए पीएम मत्स्य संपदा योजना और दूसरी कई योजनाओं के जरिए तमिलनाडु के लिए हजारों करोड़ रुपए के प्रोजेक्ट को मंजूरी दी गई है. यहां फिशिंग हार्बर्स को बेहतर बनाया जा रहा है, फिशिंग लैंडिंग सेंटर्स विकसित किए जा रहे हैं, कोल्ड चेन फैसिलिटीज पर फोकस किया जा रहा है, மச்சியோ கோ தாஜா ரெக்கே கே லியே டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல் கரீதே மே பி மதத் தி கயியே.
0: நண்பர்களே, நமது கடல்சார் பொருளாதார தொலைநோக்கிலே நமது மீன்பிடி மக்களின் பங்களிப்பு மிகப்பெரியது. ஆகையால் தான் பிரதம மந்திரி மீன்வள திட்டத்தோடு கூடவே மேலும் பல திட்டங்கள் வாயிலாக தமிழ்நாட்டிற்கு 1,000,000,000 ரூபாய் பெருமானம் உள்ள திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே மீன்பிடி துறைமுகங்கள் மேலும் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. மீன்பிடி படகுகள், கரை சேர் மையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. குளிர் சேமிப்பு சங்கிலி வசதிகள் மீது கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. மீன்களை புதியதாக வைத்துக் கொள்ள போக்குவரத்து வாகனங்கள் வாங்கவும் உதவிகள் செய்யப்பட்டிருக்கின்றன.
1: நண்பர்களே, மச்வாரே பாயோக்கிலேயே சென்னை ஃபிஷிங் ஹார்பர் கோ ஆதுனிக் பனானா ஹோ யா தமிழ்நாடு மே சீ வீட் பார்க் கா டெவலப்மெண்ட் ஹோ கேந்திர சர்க்கார் இஸ்மே பி மதத் கர் ரஹி ஹை. கிசான் கிரெடிட் கார்டு கே ஜரியே அப் ஹம் ஃபிஷர்மேன் கோ பி பேங்கிங் கேபிட்டல் ஆசானி சே மில் பா ரஹா ஹை.
0: மீனவ சகோதரர்களுக்கு சென்னை மீன்பிடி

0: துறைமுகம் நவீனப்படுத்துவதாகட்டும், தமிழ்நாட்டிலே கடல்பாசி பூங்கா மேம்பாடாகட்டும், மத்திய அரசு இவற்றிலே உதவிகள் புரிந்து வருகின்றது. விவசாயிகள் பற்று அட்டை இப்போது மீனவர்களுக்கும் செயல்பாட்டு மூலதனம் சுலபமாக கிடைக்க உதவிகரமாக இருக்கின்றது. ஆகையால் இந்த தேசத்தின் மீன்பிடி அளவு விரைவாக வளர்ந்து வருகின்றது.
1: ஆஜ் தேஷ் கா ஃபிஷ் புரொடக்ஷன் பி தேஜி சே படா ஹை. பிச்சலே சால் ஹமாரே சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் குவான்டிட்டி ஆர் வேல்யூ தோனோ டர்ம்ஸ் பே அப்னே ஹாயஸ்ட் லெவல் தக் பஹஞ்சே ஹேன். இசே ஹமாரே ஃபிஷர்மேன் ஃபேமிலி ஆர் கோஸ்டல் கம்யூனிட்டி கே லோகோ கா ஜீவன் பி பெஹத்தர் ஹுவா ஹை.
0: கடந்த ஆண்டிலே நமது கடல்சார் உணவு ஏற்றுமதி அளவு மற்றும் மதிப்பு இரண்டிலுமே சரி மிக அதிக அளவுகளை எட்டியது. இதனால் நமது மீனவ குடும்பங்கள் மற்றும் கரையோர சமூகங்களைச் சேர்ந்தவர்களின் வாழ்க்கை மேலும் சிறப்பாகி வருகின்றது.
1: நண்பர்களே, ஹம் எக் ஏசா தமிழ்நாடு பனானா சாஹத்தே ஹே ஜோ நிரந்தர் நயி உச்சாயி தக் பஹஞ்சா ஜாயே. ஆர் இஸ்கே லியே கேந்திர சே ஜோ பி மதத் சாஹியே ஹோகி ஹம் உஸ்கே லியே பூரி பிரதிபத்ததா சே சாத் ஆப்கே சாத் கடே ஹே. ஹம் மில்கர் விக்சித் தமிழ்நாடு சே விக்சித் பாரத் கா சங்கல்ப சாகார் கரே. இசி பாவனா கே சாத் एक बार फिर आप सबको इन प्रोजेक्ट के लिए मेरी ढेर सारी शुभकामनाएं. நன்றி வணக்கம்.
0: நண்பர்களே, இன்று எந்த திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றனவோ அவை நிகழ்காலம் மற்றும் வருங்காலத்தின் கனவுகளின் பாதையை உருவாக்க இருக்கின்றது. தொடர்ந்து பயணித்து புதிய சிகரங்களை தொடும் தமிழ்நாட்டை படைக்க நாங்கள் விரும்புகின்றோம். இதற்காக மத்திய அரசாங்கத்திடமிருந்து தேவையான உதவிகள் அனைத்தும் கிடைக்கும். நாம் இதற்காக கச்சை கட்டிக்கொண்டு உங்களோடு பணியாற்ற இருக்கின்றோம். தமிழ்நாட்டு மக்களின் உழைப்பும் ஆற்றலும் தேசத்தின் எதிர்காலத்திற்கு திசையளிப்பதில் பெரும் பங்காற்ற வேண்டும். நாம் வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டிலிருந்து வளர்ச்சியடைந்த பாரதம் படைக்கும் உறுதிப்பாட்டை மெய்யாக்குவோம். இந்த உணர்வோடு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இந்த நலத்திட்டங்களின் பொருட்டு என்னுடைய ஏராளமான நல்வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம்.
1: பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. धन्यवाद.

மாணவர்கள் முதல் மூத்த குடிமக்கள் வரை அனைவரின் பயணமும் எளிதாகவும் வசதியாகவும் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் சென்னை மெட்ரோ ரயில் சேவை, சாலை போக்குவரத்து என்று நாட்டு நல பணித்திட்டங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் மரியாதைக்குரிய நமது பாரத பிரதமர் அவர்கள். மக்கள் பங்களிப்புடன் மக்கள் முன்னேற பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி பாரத மக்களின் வாழ்வில் மேம்பாட்டினை ஏற்படுத்தி அவர்களின் வாழ்க்கை தரம் உயர அயராது உழைத்துக் கொண்டிருப்பவர் மதிப்புமிகு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது ஒவ்வொரு மாநிலத்தின் வளர்ச்சியும் ஒவ்வொரு நகரம் மற்றும் கிராமத்தின் வளர்ச்சியும் ஆகும். அந்த வகையில் தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பு வளர்ச்சிக்கும் போக்குவரத்து இணைப்புக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் திட்டங்கள் இன்று கவனம் பெறுகின்றன. சற்று முன்னர் சென்னை ஐஐடி கேந்திரிய வித்யாலயா வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் நிறைவேறின. நமது மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தனது உரைகளில் முக்கியமாக மாதத்தின் கடைசி ஞாயிறன்று வானொலி வழி அவர்கள் உரையாற்றுகையில் தமிழ்மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டின் சிறப்பினை பலமுறை வியந்து பாராட்டி

0: உள்ளார். தமிழ் மொழி என்றென்றும் நிலைத்திருக்கும் மொழி என்றும், தமிழ் பண்பாடு உலகளாவியது என்றும் பலமுறை குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் சென்னை வருகையில் இதனை நினைவு கூர்வது மிகவும் உற்சாகமாகவும் பொருத்தமாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்களை தொடக்கி வைத்து மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரலை இடம்பெறவுள்ளது.
1: நேர்களே, ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற வளர்ச்சி திட்டங்களுக்கான திறப்பு விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவும் இன்றே நிறைவு பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஹர்லேக்கர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ச ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் மனோகர்லால் அவர்கள், மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறைக்கான இணையமைச்சர் முனைவர் எல் முருகன் அவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ள ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்.
0: அதுவரை நமது நிலையத்தில் மெல்லிசையோடு இணைந்திருப்போம். இப்போது மெல்லிசை பாடல் ஒன்று.

0: தாயகம் அன்பு மலரும் பாரதம் நமது தாயகம்.
1: நேயர்களே, சற்று முன் ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் அவர்கள் நாட்டின் வளர்ச்சி குறித்து பல்வேறு தகவல்களை தெரிவித்தார். அதாவது, நாட்டில் மின்னணு ஏற்றுமதி பன்மடங்கு உயர்ந்துள்ளது என்றும், கப்பல் கட்டுமானத்தில் உலகளாவிய மையமாக நம் நாடு பணியாற்றுவதாகவும் தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்தால் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் சொன்னார். அதாவது, வோக்கல் ஃபார் லோக்கல். இந்தியாவின் பொருட்கள் முன்பை விட வேகமாக உலக சந்தையை சென்று அடைகின்றன என்றும், மீன்பிடி துறைமுகங்கள் மீன்பிடி மையங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும், சென்னை மீன்பிடி துறைமுகம் மீன்பிடி மையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன என்றும், தமிழ்நாட்டின் கடற்பாசி உற்பத்திக்கும் மத்திய அரசு உதவி வருகிறது என்ற தகவல்களையும் பகிர்ந்து கொண்டார். மேலும், 2014 5 நகரங்களில் மட்டுமே இந்த மெட்ரோ சேவை இருந்தது என்றும், அதாவது மெட்ரோ ரயில் சேவை இருந்தது என்றும், இன்றைக்கி நாடு முழுவதும் 25 நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவைகள் இருக்குது அப்படின்ற தகவலையும் சொன்னாங்க. 2014 250 கிலோமீட்டர் தூரம் இருந்த மெட்ரோ சேவைகள் இன்று 1100 கிலோமீட்டரையும் தாண்டி பயணித்து கொண்டிருக்கிறது என்ற தகவல் நாட்டிற்கு பயனுள்ள தகவலாக இருந்தது. அதுவும் போக, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பொருட்களில் உற்பத்தியை ஊக்குவிப்பதாக கூறியுள்ளார். பலமான ஒரு உற்பத்தி துறை உருவாக்க சாலை வசதிகள் தேவை, உள்கட்டமைப்பு அதற்காக உருவாகும் போது வேலை வாய்ப்பும் பெருகும் என்றும் தெரிவித்தார். கட்டுமானம் நடைபெறுகிறது என்றால் பொறியாளர் வேலை அதை சார்ந்த வேலை வாய்ப்பும் உருவாகும் என்பது நகமும் சதையும் போன்ற விஷயத்தை ஒத்தது. செல்போன் ஏற்றுமதியில் உலகின் 2வது நாடாக மாறியுள்ளோம் என்ற தகவலையும் பிரதமர் அவர்கள் இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் தெரிவித்தது மகிழ்ச்சியாக இருந்தது.
2: சென்னை ஐஐடியில் நடைபெற்ற

0: நாட்டுநல பணித்திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்த திட்டங்களை சிறப்பாக நாட்டிற்கு அர்ப்பணித்து சிறப்பு செய்தார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ள ஜெயகோபால் கரோடியா வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களை தொடக்கி வைத்து பங்கேற்க உள்ள நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ளவிருக்கிறார். சாலை மார்க்கமாக நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தை இன்னும் சற்று நேரத்தில் சென்றடைவார்கள் நமது பிரதமர் அவர்கள். கல்வி சேவையில் பொன்விழா ஆண்டில் சிறப்பாக காலடி எடுத்து வைத்திருக்கிறது சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளி 50வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிறது. மாநனீய வேதாந்தம் ஜி அவர்களால் தொடக்கி வைக்கப்பட்டு பள்ளி செயலர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்களால் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் ஜெயகோபால் கரோடியா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்கள் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட உள்ளன. தொடக்கி வைத்து சிறப்புரையாற்ற உள்ளார் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பிரதமர் அவர்களே பாராட்டிய ஆசிரியர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள், பேரிடர் காலங்கள், கிராமத்தில் கழிப்பறை அமைத்தல், ஓராசிரியர் பள்ளிக்கு உதவுதல் என பல முயற்சிகளுக்கு வித்தாக அமைந்து அதை செயல்படுத்தி காட்டியும் இருக்கிறார் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள். தொடர்ந்து அவர் மன் கி பாத் நிகழ்ச்சியை செவிமடுத்து அதில் இடம்பெற்ற 20-25 கருத்துக்களை செயலாக்கம் செய்து வெற்றி பெற்றதாகவும், பிரதமர் அவர்களுக்கு இதுகுறித்து பலமுறை கடிதங்கள் எழுதியதாகவும் சொல்லியிருக்கிறார். அதை கேள்விப்பட்டு மதிப்புமிகு பிரதமர் அவர்களே நேரில் இவரை அழைத்து, அதாவது பள்ளி செயலர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்களை அழைத்து பாராட்டியிருக்கிறார். பணி அடர்ந்த சூழலில் பணிபுரியும் இராணுவ வீரர்களின் நலனுக்காக தனது பள்ளியில் கல்வி கற்கும் மாணவர்கள், பணிபுரியும் ஆசிரியர்கள், நிர்வாக அலுவலர்கள் என ஒவ்வொருவரிடமிருந்தும் தினமும் 1 ரூபாய் வசூலித்து ஒட்டுமொத்தமாக 40 லட்சம் ரூபாயை பிரதமரிடம் அண்மையில் வழங்கி அனைவரின் பாராட்டுதலை பெற்றதோடு பிரதமர் அவர்களே நேரில் அவர்களை அழைத்து பாராட்டியும் இருக்கிறார். பள்ளியின் செயலர் டாக்டர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள் சென்னை ஆகாஷ்வாணிக்கு அளித்த நேர்முகத்திலிருந்து சில பகுதிகள் இப்போது கேட்கலாம்.
1: பிரதமர் உங்களை கூப்பிட்டு பாராட்டினப்போ அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
2: எல்லையில்லாத ஆனந்தமும், அதே சமயம் என்ன பேசப் போகிறோம், எப்படி கையாள போகிறோம் என்ற ஒரு எதிர்பார்ப்புகள், பலவிதமான ஒரு மனதில் எழுந்த ஒரு எழுச்சின்னு என்று சொல்லலாம். அப்படி இருந்தது.
1: அவர் உங்களை பார்த்த உடனே கேட்ட அந்த முதல் வார்த்தை என்ன? என்ன கேட்டார் உங்ககிட்ட?
2: நமஸ்தே கோல்டன் ஜூப்ளி அப்படி என்று கேட்டார். ஏன்னா எங்கள் பள்ளிக்கூடம் ஜெயகோபால் கருடைய இந்து வித்யாலயா 1975 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பள்ளிக்கூடத்திற்கு தான் இப்பொழுது கோல்டன் ஜூப்ளி பொன்விழா நாங்கள் கொண்டாட போகிறோம். அதற்கு கூப்பிடுவதற்காக கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நான் அவருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். மன் கி பாத்தில் அவர் சொல்ற பாயிண்ட்ல என்னெல்லாம் என் பள்ளிக்கூடத்தில் இருக்கு, அதை எப்படி செய்கிறோம் எல்லாம் எழுதி 25 கடிதங்கள் இருக்கும். அதன் முடிவுதான் அந்த சந்திப்பு.
1: அப்படி அவர் சந்திச்சு கேட்கும் போது அந்த தருணம் பத்தி சொல்லுங்க எங்களுக்கு.
2: அந்த மொமெண்ட்ல வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. சரி நீங்க சொல்லுங்க, உங்க பள்ளிக்கூடம் வந்து ஜெயகோபால் கருடைய இந்து வித்யாலயா, எல்லா பள்ளிக்கூடமும் அதே பேரா இல்ல வேற பேரா அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல, எல்லா பள்ளிக்கூடங்களும் இந்து வித்யாலயங்கள் என்றுதான் அழைக்கப்படுகின்றது. ஆனால் டோனர் கொடுக்கின்ற ஒவ்வொரு பள்ளிக்கு அவங்களோட பெயரை நாங்க கொடுப்போம். கணிசமான தொகை கொடுக்கும் பொழுது அவர்களுடைய பெயரை கொடுப்போம் என்றேன். ஓ அச்சா, சரி நீங்க எவ்வளவு டொனேஷன் எல்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம். உடனே அடுத்த கேள்வியை கேட்டாரு. கேட்ட உடனே நான் சொன்னேன், குஜராத் எர்த்குவேக்கு, அஸ்ஸாம் ஃப்ளட்டுக்கு, லேயோட ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸுக்கு கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து ஓராசிரியர் பள்ளிக்கூடங்களில் இருக்கிற குழந்தைகள் வீட்டில எல்லாம் வந்து டாய்லெட் கிடையாது. திருவள்ளூர் மாவட்டம், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள், அங்கெல்லாம் வந்து டாய்லெட்டே கிடையாது. வீட்டில் அந்த இரவு வரைக்கும் அந்த குழந்தைகள் வெயிட் பண்ணி போவாங்க. இந்த 1000 வீடுகள்லையும் இப்போ கட்டி கொடுத்துட்டோம். அதில் 50 கழிவறை கட்டி கொடுத்தது எங்கள் குழந்தைகள். அதை வந்து சொன்ன உடனே அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஏன்னா அவரே 3 பாராட்டு கடிதம் எங்களுக்கு கொடுத்துருக்கார். இந்த கழிவறைகளை பற்றி நாங்கள் கட்டியிருக்கோம்னு சொன்ன போதெல்லாம் கொடுத்துருக்கார். அதனால இதெல்லாம் வரிசையாக சொல்லிகிட்டே வந்தேன் நான்.

0: இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ள ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். விழா நிகழ்வுகளில் தமிழ்நாடு ஆளுநர் மாண்புமிகு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் அவர்களும், மாண்புமிகு மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறைக்கான இணையமைச்சர் முனைவர் எல் முருகன் அவர்களும், தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கிறார்கள்.
1: பாரத நாட்டின் கண்கள் மாணவ செல்வங்கள் என்று எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பார் நமது மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள். மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் தேர்வுகளை எப்படி எதிர்கொள்ளலாம் என்று வருடா வருடம் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் அறிவுரைகள் மற்றும் அறவுரைகளை பகிர்ந்து கொள்வார் நமது பிரதமர் அவர்கள். தனி மனித ஒழுக்கம், கட்டுப்பாடு, நேரம் தவறாமை, காலத்தை வீணாக்காமை, பெற்றோரை மதித்தல், பெரியவர் சொல் கேளல்,

0: ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றுதல், சுற்றுச்சூழலை காத்தல், புதிய அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை தெரிந்து கொள்ளுதல், அவற்றில் மாணவர்களையும் ஈடுபடச் செய்வது என பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு மதிப்புமிக்க ஆசானாக நின்று அவர்கள் கரம் பற்றி கைதூக்கி விடுபவர் நமது பிரதமர் அவர்கள். இளமையில் கல் என்பது மட்டுமல்ல, அனைத்தையும் அறிந்து கொள்ளுதல், தெரியாதவற்றை கேட்டு தெரிந்து கொள்ளுதல், அவற்றை ஆராய்ந்து அறிதல், செயல்பாட்டுக்கு கொண்டு வருதல், இவையெல்லாம் மாணவ செல்வங்களின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி கொண்டே இருப்பார் நமது பிரதமர் அவர்கள். மாணனிய வேதாந்தம் ஜி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு பள்ளிச் செயலர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்களால் செயல்படுத்தப்பட்டு வரும் ஜெயகோபால் கரோடியா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்கள் இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தொடங்கப்பட உள்ளன.
1: நேர்களே, ஒரு சிறப்பு அம்சமாக பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு ஆய்வகத்தை காணொலி மூலமாக பிரதமர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார். மேலும் பள்ளியின் பொன்விழா மலரை பிரதமர் வெளியிட்டு சிறப்புரையாற்றவும் இருக்கிறார்.

கடந்த 2000 ஆண்டு நடைபெற்ற ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா பள்ளியின் வெள்ளி விழாவில் அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். தற்போது பள்ளியின் பொன்விழா சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நமது மதிப்பிற்குரிய பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட உள்ளது. பொன்விழா கொண்டாட்டங்கள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட உள்ளன. பொன்விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் நமது பிரதமர் அவர்கள்.

0: ஜெனரலே மிகவும் பிரியம் நமது பிரதமர் அவர்களுக்கு. மாணவர்கள் பயன்பெறும் பல்வேறு நலத்திட்டங்கள், அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள், கல்வியின் அவசியம், தொழிற்கல்வியை அவர்கள் கற்க வேண்டியதன் அவசியம், சுற்றுச்சூழலில் கவனம், மரம் நடுதலின் முக்கியத்துவம் போன்றவற்றை அன்பாய் வலியுறுத்தி கொண்டே இருப்பார் நமது பிரதமர் அவர்கள். தேசத்தின் வருங்காலம் மாணவர்கள் கையில்தான் உள்ளது, அவர்களின் எதிர்காலம் மிக நம்பிக்கை வைத்திருப்பார் நமது பிரதமர் அவர்கள். ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளியின் செயலர் டாக்டர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள் நமது ஆகாஷ்வாணிக்கு அளித்த நேர்முகத்திலிருந்து சில பகுதிகள்.
1: சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. ஒரு ரூபாயில என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். அந்த ஒரு ரூபாயில நீங்க பண்ண அந்த சாதனை, அதை பத்தி எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க.
2: அதுக்கு மோட்டிவேஷனே நம்ம பிரதமர் தான். மன் கி பாத்ல அவர் சொன்னார், எப்படி சொன்னார்னா ரொம்ப அழகா அவர் பேசுறதே வந்து ரொம்ப இனிமையா இருக்கும். அதாவது உங்க மனசை கவரும். இந்த ராணுவ வீரர்களுக்காக வந்து உருகியிருக்கா, போய் அவளோட பண்டிகைகளை கொண்டாடி இருக்கா. ஒவ்வொரு வாட்டியும் நாங்க மன் கி பாத் எல்லாருமே ஸ்கூல்ல கேட்போம், சில சமயம் வீட்டில் கேட்போம், அப்புறம் வந்து பேசுவோம். அந்த வாட்டியும் நான் கேட்குற பொழுது அதில் என்ன சொன்னார்னா, இவ்வளவு ஜனத்தொகை இருக்கிற இந்த நாட்டில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ரூபாய் நம்ம கொடுத்தாலே போகிறோம், நம்ம இராணுவ வீரர்களுக்காக நம்ம வந்து நிறைய செய்யலாம். 25

செஞ்சு முடியறது நமக்கு 50 வருஷம் முடிஞ்சு விடுறது. அப்ப இந்த குழந்தைகள்லாம் ஒரு நல்ல காரியம் இந்த நாட்டுக்கு செய்யணும். இந்த 1 ரூபாவே இந்த 15 ஸ்கூலும் கொடுத்தாக்கா வருடம் முழுவதும்னா கூட 365 ரூபாய் தான் தலைக்கு அப்படின்னு டீச்சர்ஸ் சொன்னாங்க. நாங்களும் கொடுக்குறோம்னு. அப்போ எங்களோட நான் டீச்சிங்க நாங்கள் என்னமா பண்ணோம் பாவம், எங்களால் 365 ரூபா கொடுக்க முடியாதா, அவ்வளோ எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன் எல்லாரும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு போட்டோம். கடை கடைக்கடை டெய்லி 1 ரூபா 1 ரூபா 1 ரூபா அன்னன்னைக்கு சாயங்காலமே கொண்டு போய் டீச்சர்ஸ் கட்டிடுவாங்க ஸ்கூல் அக்கௌண்ட்லேயே. ஸோ அது பார்த்தா கடைசியில் வந்ததுன்னா 40 லட்சம் வந்தது. ஒரு கிட்டத்தட்ட 10,000 குழந்தைகள் இருக்காங்க. 600-650 டீச்சர்ஸ், 200-250க்கு மேலே நான் டீச்சிங் ஸ்டாஃப், இவெல்லாம் சேர்ந்து எல்லாம் போட்டு 40 லட்சம் வந்தது.

0: நண்பர்களே, நவராத்திரியின் புனித பிரதமை நன்னாளிலே நான் இங்கே சிவசக்தி ரூபமாக பவித்திரமான இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே கால் பதித்திருக்கிறேன். இதை ஒரு அற்புதமான தருணமாக நான் கருதுகிறேன். நண்பர்களே, இன்று இங்கே உங்கள் அனைவரிடமும் இருக்கும் உற்சாகம், துடிப்பு, ஆர்வம் இவை அனைத்தையும் நான் உணர்கிறேன். உங்கள் கண்களிலே பளிச்சிடும் ஒளியை காணும் போது பாரதத்தின் எதிர்காலம் என் கண்களுக்கு தெரிகிறது.
1: மே அப்படி பாத் சுரு கரு பகலே மே ஆஜ் சென்னை மே தோ சமயசேபி 10 மினிட் பகலே லேண்ட் கரியா தா. லேக்கின் கார்க்கமோ கி ரச்சனா ஒரு உஸ்மே குச்ச ந குச்ச விலம்ப ஹோத்தா கயா ஒரு உஸ்கே காரண் ஆப்கே பீச் ஆனே மே முஜே விலம்ப ஹுவா மே தேர் சே பஹுஞ்சா ஆப்கோ அசுவிதா ஹுயி இஸ்கே லியே மே ஆப் சப்கி க்ஷமா மாங்தா ஹூன்.
0: அருமை நண்பர்களே, இன்று சென்னைக்கு நான் காலம் முன்பாகவே வந்துவிட்டேன். ஆனால் நிகழ்ச்சி நிரல் காரணமாக எனக்கு சற்றே நேரமாகிவிட்டது. இங்கே உங்கள் மத்தியிலே வருவதற்கு தாமதமாகிவிட்டது. அதற்காக நான் உங்கள் அனைவரிடமும் மன்னிப்பு கோருகிறேன்.
1: நண்பர்களே, ஆஜ்கா யுவா விக்சித் பாரத் கே விஜன் கி தாக்கத் பட்னா சாத்தா ஹை. விக்சித் பாரத் கே லியே ஜோ நயே ஐடியா சாஹியே, ஜோ நயே சொல்யூஷன்ஸ் சாஹியே, உன்சே பாரத் ஹி நஹி விஸ்வ கா பவிஷ்ய பி தய ஹோகா. டுடே த வேர்ல்ட் இஸ் லுக்கிங் ஃபார் சொல்யூஷன்ஸ் and you have the potential to provide those solutions.
0: நண்பர்களே, இன்றைய இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கிற்கு மேலும் பலம் கூட்ட விரும்புகின்றார்கள். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு தேவையான புதிய கருத்துக்கள், புதிய தீர்வுகள் ஆகியவற்றால் பாரதம் மட்டுமல்ல உலகின் எதிர்காலமும் தீர்மானிக்கப்படும். இன்று உலகம் தீர்வுகளை தேடிக் கொண்டிருக்கின்றது. அந்த தீர்வுகளை அளிக்கக்கூடிய வல்லமை உங்களிடத்திலே இருக்கின்றது.
1: நண்பர்களே, ஆஜ் பாரத் மே ஜோ இன்ஃபைனைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஹை மே சாஹதா ஹூன் கி ஹர் யுவா அப்பனே பவிஷ்ய கோ உசி படே கேன்வாஸ் பர் தேக்கே, பிகாஸ் திஸ் இஸ் யோர் டைம், திஸ் இஸ் யோர் ஆப்பர்ச்சுனிட்டி. முஜே பூரா விஸ்வாஸ் ஹை ஹமாரா யே சப்னா பூரா ஹோகர் ரஹேகா. டுகெதர் We will do it.
0: நண்பர்களே, இன்று பாரதத்திடம் கணக்கில்லாத சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இளைஞர்கள் அனைவரும் தங்களுடைய எதிர்காலத்தை இந்த பெரிய பின்னணியில் காண வேண்டும் என்று நான் விழைகின்றேன். இது உங்களுக்கான நேரம், இது உங்களுக்கான சந்தர்ப்பம். நமது இந்த கனவு கண்டிப்பாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நாம் அனைவரும் இதை இணைந்து சாதிப்போம்.
1: Together we will do it. Together

0: together. नंबर गड़े, आज मैं आप सबसे मिलने यहां आया हूं। इसके पीछे भी एक दिलचस्प प्रेरणा है। हमारी गिरिजा अम्मा कुछ महीने पहले ही मुझसे कुछ बच्चों के साथ नागरकोइल में मिली थी। उनकी लगन, उनका सेल्फ कॉन्फिडेंस और देश के फ्यूचर के लिए उनका डिवोशन, उसने मेरे मन पर एक अभूतपूर्व छाप छोड़ी थी।
1: நண்பர்களே, இன்று நான் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். இதன் பின்னணியில் கூட ஒரு சுவாரஸ்யமான கருத்தூக்கம், உத்வேகம் இருக்கின்றது. நம்முடைய கிரிஜா அம்மையார் சில ஆண்டுகளுக்கு, சில மாதங்களுக்கு முன்பாக சில குழந்தைகளுடன் என்னை நாகர்கோயிலிலே சந்தித்தார். அவர்களுடைய ஈடுபாடு, அவர்களுடைய தன்னம்பிக்கை, மேலும் தேசத்தின் எதிர்காலத்துக்காக அவர்களிடம் இருந்த அர்ப்பணிப்பு, இவை என் மனதில் நீங்காத முத்திரையை பதித்துவிட்டன.
0: உசி முலாகாத் மே உன்னோனே முஜே இஸ் கோல்டன் ஜூபிலி செலிப்ரேஷன் கிலியே இன்வைட் கியா தா. ஏக் தோ உன்கா ஸ்னே, दूसरा इस ऐतिहासिक संस्थान के प्रति मेरी भावना, मैंने तभी पक्का कर लिया था कि मैं इस कार्यक्रम में जरूर आऊंगा। मैं इस अवसर पर विश्व हिंदू विद्या केंद्र और पूरे हिंदू विद्यालय परिवार को 50 वर्ष की शानदार यात्रा के लिए बहुत बहुत बधाई देता हूं।
1: அவர்களை நான் சந்தித்த போது இந்த பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டத்திற்கு எனக்கு அழைப்பு விடுத்தார். ஒரு பக்கம் அவருடைய உள்ளார்ந்த அன்பு ஒரு புறம், மறுபுறத்திலே இந்த நிறுவனத்தின் ஆளுமை, இதன் பழமை இன்னொரு புறம். அப்போதே நான் முடிவு செய்தேன், இந்த விழாவிற்கு கண்டிப்பாக நான் வர வேண்டும் என்று. இன்று நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். விஸ்வ ஹிந்து வித்யா கேந்திரம் மற்றும் அனைத்து ஹிந்து வித்யாலய குடும்பத்துக்கும் 50 ஆண்டுகள் என்ற இந்த அருமையான பயணத்திற்கான பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நண்பர்களே, விஸ்வ ஹிந்து வித்யா கேந்திர ஆஜ் அப்படி கோல்டன் ஜூபிலி மனா ரஹா ஹை. யே மைல்ஸ்டோன் ஜித்னா படா ஹை, இஸ்கி யாத்ரா பி உத்னி ஹி இன்ஸ்பைரிங் ஹை. 1975 மே चेन्नई का वेस्ट मम्बलम एक छोटे से विद्यालय के रूप में इस संस्थान की शुरुआत हुई थी। उस समय इसमें केवल 7 स्टूडेंट थे। आज जैसी सुविधाएं भी नहीं थी, परमानेंट बिल्डिंग भी नहीं था, रिसोर्सेज भी सीमित थे, लेकिन एक चीज थी, दृढ़ इच्छा शक्ति और अटूट सेवा भावना। इसलिए ये संस्थान हर कठिनाई के बावजूद आगे बढ़ता रहा।
1: நண்பர்களே, இன்று நாம் எந்த அமைப்பின் பொன்விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ, இந்த மைல்கல் இது எப்படி அடையப்பட்டது, இது தொடங்கப்பட்ட கதையும் மிக உள்ளெழுச்சி அளிக்க வல்லது. சற்றே உங்கள் எண்ணங்களை கடந்த காலத்தில்

0: காலத்தை நோக்கி திருப்பிச் செல்லுங்கள். அது 1975 ஆம் ஆண்டு சென்னையின் மேற்கு மாம்பலத்திலே ஒரு சிறிய பள்ளி தொடங்கப்பட்டது. அந்த வேளையிலே இதில் வெறும் 7 மாணவர்கள் மட்டுமே இருந்தார்கள். அப்போதெல்லாம் இன்று போல வசதிகள் எல்லாம் இருக்கவில்லை, நிரந்தரமான கட்டிடம் எல்லாம் கிடையாது, ஆதாரங்கள் அளவாகவே இருந்தன. ஆனால் அத்தனை கடினங்களுக்கு இடையேயும் என்ன இருந்தது என்றால் அர்ப்பணிப்பு பாவம், சேவை உணர்வு. அதன் காரணமாக பல இடர்களுக்கு இடையேயும் கூட இந்த அமைப்பு மேலும் மேலும் முன்னேறி கொண்டே இருந்தது.
1: சமய் கே சாத் ஏ சோட்டா சா பிரயாஸ் இத்தனா படா எஜுகேஷனல் மூவ்மெண்ட் பன் கயா. ஆஜ் தமிழ்நாடு கே அலக் அலக் ஹிஸ்ஸோ மே ஆப்கே 15 சம்ஸ்தான் ஹை.
0: மெல்ல மெல்ல இந்த சின்ன முயற்சியானது ஒரு பெரிய கல்வி இயக்கமாக பரிமளித்தது. இன்று தமிழ்நாட்டின் பல்வேறு பாகங்களிலே இவர்களுக்கென 15 நிறுவனங்கள் இருக்கின்றன.
1: நண்பர்களே, மெய்ஸ் அவசர் பர் ஸ்ரீ ஜெயகோபால் கரோடியாஜி கே யோகதான் கோபி ஆதர்பூர்வக் யாத் கர்த்தா. உன்னோனே வித்யாலய கே பவன் நிர்மாண மே மகத்வபூர்ண சஹயோக் தியா. ஆஜ் மே உன் சபி சிக்ஷகோ கர்மச்சாரியோ அபிபாவகோ ஔர் பூர்வ வித்யார்த்தியோ கா பி அபிநந்தன் கர்த்தா ஹூ ஜினோனே ஹிந்து வித்யாலய கி இஸ் யாத்ரா கோ சஃல் பனாயா ஹை. 50 இயர்ஸ் ஆஃப் டெடிக்கேஷன், 50 இயர்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட், 50 இயர்ஸ் ஆஃப் சேவிங் யங் லைவ்ஸ்.
0: நண்பர்களே, நான் இந்த வேளையிலே ஜெயகோபால் கரோடியா அவர்களின் பங்களிப்பையும் கூட மிகுந்த மரியாதையோடு நினைவு கூறுகிறேன். அவர்தான் இந்த கல்விச்சாலைக்கான கட்டட நிர்மாணத்திற்கு மகத்துவம் வாய்ந்த உதவிகளை அளித்தார். இன்று இந்து வித்யாலயத்தின் இந்த பயணத்தை வெற்றியாக மலரச் செய்த அனைத்து ஆசிரியர்கள், பணியாளர்கள், பெற்றோர், காப்பாளர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் என இந்த அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள்தான் இந்து வித்யாலயத்தின் இந்த பயணத்தின் வெற்றிக்கான வித்துக்கள். 50 ஆண்டு கால அர்ப்பணிப்பு, 50 ஆண்டு கால கடமை உணர்வு, 50 ஆண்டுகளாக இளம் நண்பர்களின் வாழ்க்கை உருவாக்கல்.
1: நண்பர்களே, ஏக் சம்ஸ்தான் கேசே சிக்ஷா கே சாத் சாத் ராஷ்ட்ர பக்த நாகரிகோ கா நிர்மாண் கர்த்தா ஹை, யே ஸ்தான் இஸ்கா பி உதாரண ஹை. மேனே அப்னி மன் கி பாத் மே இஸ்கி சர்ச்சா பி கி தி. கேசே கிரிஜா அம்மா நே பச்சோ கோ ஏக் ஐடியா தியா, ஹர் பச்சா ரோஜ் சிர்ப் 1 ருபி பச்சாய் ஆர் உசே தேஷ் கே சைனிகோ கே லிய சமர்ப்பித் கரே. ஜப் ஹஜாரோ பச்சே இஸ் சங்கல்ப் சே ஜுடே தோ அரவுண்ட் 40 லாக் ருபி ஜுட்டா கே லிய கே. இண்டீட் வாட் அன் இன்ஸ்பைரிங் எக்ஸாம்பிள்.
0: நண்பர்களே, எப்படி ஒரு அமைப்பு கல்வியோடு கூடவே தேசபக்தியுடைய குடிமக்களை உருவாக்குகிறது என்பதற்கும் இந்த அமைப்பு ஒரு எடுத்துக்காட்டு. நான் என்னுடைய மனதின் குரலிலும் கூட இது பற்றி கூறியிருந்தேன். எப்படி கிரிஜா அவர்கள் குழந்தைகளுக்கு ஒரு கருத்தை ஊட்டினார் பாருங்கள். அதாவது ஒவ்வொரு குழந்தையும்

0: வெறும் ஒரு ரூபாயை சேமிக்கும் அன்றாடம். சேமித்தாதனை எப்படி நாட்டின் ராணுவ வீரர்களுக்கு அர்ப்பணிப்போம்? ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இந்த உறுதிப்பாட்டிலே சங்கமித்த போது சுமார் 40 லட்சம் ரூபாய் திரட்டப்பட்டு விட்டது. என்ன ஒரு உத்வேகம் தரும் எடுத்துக்காட்டு இது
1: நண்பர்களே. ஸ்மால் கான்ட்ரிபியூஷன்ஸ் கேன் மேக் அ பிக் டிஃபரன்ஸ். எக் சோட்டா சா பிரயாஸ் பி பஹத் படா இம்பேக்ட் கர்த்தா ஹை. ஆபதா கே சமய் ஜருத்மந்தோ கோ சப்போர்ட் கர்னா ஹோ யா ஸ்வச்சதா சே ஜுடே பிரயாஸ் ஹோ யே சம்ஸ்கார் ஹி ஹிந்து வித்யாலய பரிவார் கி மகான் விராசத் ஹை.
0: நண்பர்களே, சின்ன சின்ன முயற்சிகள் கூட எத்தனை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதைத்தான் இந்த எடுத்துக்காட்டு காட்டுகிறது. சிறிய பங்களிப்புகளால் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியும். பேரிடர் காலங்களிலே தேவையானவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாகட்டும், தூய்மையோடு தொடர்புடைய முயற்சிகளாகட்டும், இந்து வித்யாலய குடும்பத்தார் எப்போதுமே தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கின்றார்கள்.
1: நண்பர்களே, ஆஜ் இஸ் அவசர் பர் மே மகான் சந்த் திருவள்ளுவர் ஜி கோ பி யாத் கருங்கா. உன்கி சிக்ஷாயே ஆப் சபி ஸ்டூடெண்ட்ஸ் கே லியே பஹத் அஹம் ஹை. ஹால் ஹி மே முஜே ரூஸ் கே ராஷ்டிரபதி புதின் கோ திருக்குறள் கா ருசி அனுவாத் பேட் கர்னே கா அவசர் மிலா.
0: நண்பர்களே, இன்று இந்த தருணத்திலே மகான் புனிதர் திருவள்ளுவரை நினைவு கூர்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். மகான் திருவள்ளுவர் மாணவர்களுக்கு மிக உகந்த கருத்துக்களை அறிவுரைகளை அவர் விட்டு சென்றிருக்கிறார். தற்போதுதான் நான் ரஷ்ய நாட்டு அதிபர் புதின் அவர்களுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழியாக்கத்தை அளிக்கும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது.
1: திருக்குறள் உன் சபி லோகோ கே லியே எக் அத்புத் மார்கதர்ஷக் ஹை ஜோ ஜீவன் பர் குச் நயா சீக்தே ரஹனா சாஹ்தே. திருவள்ளுவர் ஜி நே அப்னே எக் பஹத் பிரசித்த குரல் மே வோ ஹமே சிகாதே ஹை கி குச் சீக்னே கே சாத் ஹி உசே அப்னே ஜீவன் மே அப்னானா பி ஆவஷ்யக் ஹை. அரே, ஆப் சபி வித்யார்த்தியோ கே லியே பி படி சீக் ஹை.
0: வாழ்க்கை முழுவதும் புதிது புதிதாக கற்க விரும்பும் அனைவருக்கும் திருக்குறள் அற்புதமான ஒரு வழிகாட்டி. மகான் திருவள்ளுவர் தனது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற குறளிலே நாம் எப்படி சிறப்பான முறையிலே கற்க வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கிறார். மேலும் நாம் கற்றவற்றின்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிறார். இதெல்லாம் மாணவர்களுக்கு ஒரு கற்பித்தல் தானே, கற்றல் தானே.
1: நண்பர்களே, ஆப் சபினே மகாகவி பாரதியார் கோ பி கூப் படா ஹோகா. மகாகவி பாரதியார் கே ஜீவன் மே படி பூமிகா காசி கி பி தி. காசி கே ஆத்யாத்மிக் ஆர் ராஷ்ட்ரிய சேத்னா சே பரே வாதாவரண் கா உன்கே விசாரோ பர் கஹரா பிரபாவ் படா.
0: நண்பர்களே, தமிழ் இலக்கியத்திலே மேலும் ஒரு மகத்தான ஆளுமை என்று சொன்னால் மகாகவி பாரதியார் தான் அது. அவருடைய ஆளுமை அமைவிலே காசிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. இளம் வயதிலே அவர் காசியிலே வசித்து கல்வி கற்றார். காசியின் ஆன்மீக மற்றும் தேசிய விழிப்பு நிறைந்த சூழல் அவருடைய எண்ணங்களிலே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது.

0: नरबरगढ़ है, मैं काशी का सांसद हूं। काशी के लोग आज भी महाकवि भारतीयार को याद करते हैं। उनके शब्द अच्छ मिलई ये हमें निडर होकर जीने की प्रेरणा देते हैं। इसलिए मैं यहां आप सब युवाओं से भी कहूंगा, आप निडर होकर स्वयं को एक मौका जरूर दीजिए, अपने आइडिया पर काम करके देखिए। ड्रीम बिग, थिंक डिफरेंटली एंड बी फियरलेस।
1: நண்பர்களே, நான் காசியின் நாடாளுமன்ற உறுப்பினர். உங்கள் அனைவருக்கும் தெரியுமா இல்லையா? தெரியும், நான் காசியின் நாடாளுமன்ற உறுப்பினர். இன்றும் கூட காசிவாழ் மக்கள் அனைவரும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை மிகவும் அன்போடும் பாசத்தோடும் நினைவு கூறுகின்றார்கள். அவருடைய சொற்களான அச்சமில்லை அச்சமில்லை என்பவை அச்சமின்றி வாழ நமக்கு உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக அளியுங்கள். நீங்கள் உங்கள் கருத்துப்படி வாழ்ந்து பாருங்கள். பெரிதாக கனவு காணுங்கள். வித்தியாசமாக சிந்தியுங்கள். அச்சமின்றி வாழுங்கள்.
0: நண்பர்களே, भारत को लेकर मेरी अपनी समझ देश के अलग अलग हिस्सों की यात्राओं और वहां के लोगों से सीखने के अनुभवों से बनी है। 90 के दशक की शुरुआत में मैं कन्याकुमारी से कश्मीर तक की एकता यात्रा का भी हिस्सा रहा था। गिरिजा अम्मा से मेरा पहला परिचय उसी एकता यात्रा के दौरान हुआ था। तब से हमारा ये परिचय बना हुआ है।
1: நண்பர்களே, பாரதம் தொடர்பான என்னுடைய புரிதல் தேசத்தின் பல்வேறு பாகங்களுக்கும் பயணித்து அங்கே இருக்கும் மக்களிடமிருந்து கற்றுப்பெற்ற அனுபவங்களால் இது உருவானது. 90களின் தொடக்கத்திலே நான் கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீர் வரையிலான ஏகதா யாத்திரையில் பங்கு கொண்டேன். இன்று இந்த வேளையிலே அந்த கால நினைவலைகள் என் மனதிலே வந்து போகின்றன. கிரிஜா அவர்களுடனான என்னுடைய முதல் அறிமுகம் அந்த ஏகதா யாத்திரையின் போதுதான் நடந்தது.
0: நண்பர்களே, मेरी यात्राओं ने मुझे भारत की डायवर्सिटी को करीब से समझने का अवसर दिया। मेरे जीवन में तमिल भाषा और तमिल संस्कृति के लिए जो प्रेम है, ये भी इन्हीं अनुभवों से पैदा हुआ है।
1: நண்பர்களே, இந்த பயணங்கள் எல்லாம் பாரதத்தின் பன்முகத்தன்மையை அருகிருந்து புரிந்து கொள்ளும் சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்தன. ஆகையினால்தான் தமிழ் மொழி மீது இந்த பயணங்கள் காரணமாக என்னுடைய மனதிலே இருக்கின்ற அன்பு மேலும் மேலும் பெருகியது.
0: Friends, that is why I encourage you to discover India. Wherever you go, carry தமிழ் கல்ச்சர் வித் யூ, ஷேர் தமிழ் போயட்ரி ஸ்டோரிஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ், மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் பீப்பிள் ஹூஸ் பேக்ரவுண்ட்ஸ் மே பி டிஃபரண்ட் ஃப்ரம் யுவர் ஓன். த யூனிட்டி ஆஃப் அவர் நேஷன் இஸ் பில்ட் பை த ஃப்ரெண்ட்ஷிப் யூ மேக்.
1: நண்பர்களே, ஆகையினால்தான் உங்களிடத்திலே நான் கூறுகிறேன், இந்தியாவை அதிகமாக சுற்றி பாருங்கள். இந்தியா நெடுக அதிக

0: பயணத்தை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் இந்தியாவின் எந்த பாகத்துக்கு சென்றாலும் சரி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பாரம்பரியம், தமிழ் இலக்கியம், தமிழ் கவிதைகள், தமிழ் மரபுகள், இதனை உங்களோடு சுமந்து செல்லுங்கள். அங்கே இருக்கும் வேறுபட்ட பின்புலத்தைச் சேர்ந்த உங்கள் நண்பர்களிடம் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: நண்பர்களே, ஆஜ் கி நியூ ஜெனரேஷன் கோ அப்னே சப்னோ கோ பூரா கர்னே கே லியே ஜோ அவசர் மில் ரஹே ஹே யே அப்னே ஆப் மே அபூத்பூர்வ ஹே. ஆப் தேக்கியே, ஆஜ் தேஷ் மே எஜுகேஷன் கா பூரா லேண்ட்ஸ்கேப் பதல் ரஹா ஹே. 2014 மே பாரத் மே கரீப் 750 யூனிவர்சிட்டிஸ் தி, ஆஜ் இன்கி சங்கியா 1300 சே பி ஜாதா ஹோ கயி ஹே. காலேஜோ கி சங்கியா பி கரீப் 38,000 சே பட்கர் 52,000 சே அதிக ஹோ சுகி ஹே. பீதே வர்ஷோ மே தேஷ் கோ அநேக IITs, IIMs, IIITs ஆர் எய்ம்ஸ் மிலே.
0: நண்பர்களே, இன்று உங்களுடைய தலைமுறையிடம் உங்கள் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ள முன்பை விட அதிகமான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. தேசத்தின் கல்வித்துறையின் ஒட்டுமொத்த பின்னணியும் மாறி வருகின்றது. 2014 ஆண்டிலே சுமார் 750 பல்கலைக்கழகங்கள் மட்டுமே பாரதத்திலே இருந்தன. இன்று இவற்றின் எண்ணிக்கை 1300க்கும் அதிகமாகி இருக்கிறது. கல்லூரிகளின் எண்ணிக்கையும் கூட சுமார் 38,000 அதிகரித்து 52,000க்கும் அதிகமாக ஆகியிருக்கிறது. கடந்த ஆண்டுகளிலே தேசத்திற்கு புதிய ஐஐடிக்கள், ஐஐஎம்கள், IIITக்கள் மற்றும் எய்ம்ஸ்கள் கிடைத்திருக்கின்றன.
1: நண்பர்களே, ஆஜ் நயி எஜுகேஷன் பாலிசி சே தேஷ் மே எஜுகேஷன் கி குவாலிட்டி பி இம்ப்ரூவ் ஹோ ரஹி ஹே. பாரதிய சம்ஸ்தானோ கி ग्लोबल पहचान भी लगातार बढ़ रही है. 2015 की क्यूएस रैंकिंग में भारत की सिर्फ 14 यूनिवर्सिटीज थी, लेटेस्ट रैंकिंग में ये संख्या बढ़कर 52 हो गई है. इन आंकड़ों का मतलब बहुत सीधा है. More institutions, more choices and more opportunities for you.
0: மேலும் பாரத நாட்டு நிறுவனங்களின் உலகளாவிய அடையாளமும் கூட தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. 2015 ஆண்டுக்கான QS தரவரிசைகளிலே பாரதத்தின் வெறும் 14 பல்கலைக்கழகங்கள் மட்டுமே இருந்தன. 2027 ஆண்டிற்கான தரவரிசையிலே இந்த எண்ணிக்கை அதிகரித்து 52 ஆகியிருக்கின்றது. நண்பர்களே, இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் கூறும் பொருள் நேரடியானது. அதிக நிறுவனங்கள், அதிக தேர்வுகள், உங்களுக்கு அதிக வாய்ப்புகள்.
1: நண்பர்களே, ஹர் யுவா கே அப்னே அலக் அலக் சப்னே பி ஹோத்தே ஹே, அப்னி அலக் பிரதிபா பி ஹோத்தி ஹே. உதாரண கே லியே மே ஆப்பே சே ஷாயத் கை சாதி ஏசே ஹோங்கே ஜோ ஸ்போர்ட்ஸ் கோ அப்னா கேரியர் பனானா சாஹதே ஹோங்கே. அப் தேர் இஸ்லியே தேஷ் பீ

0: ये इंश्योर कर रहा है कि स्पोर्ट्स केवल एंटरटेनमेंट तक सीमित न रहे। इसलिए आज भारत में खेलों के लिए नई सुविधाएं बन रही हैं, युवा खिलाड़ियों को बेहतर ट्रेनिंग और सपोर्ट मिल रहा है और इंटरनेशनल सपोर्ट में भारत का कद भी इंटरनेशनल स्पोर्ट्स की दुनिया में भारत का कद भी बढ़ रहा है।
1: நண்பர்களே, ஒவ்வொரு இளைஞரிடத்திலும் ஏதோ ஒரு திறமை ஒளிந்திருக்கிறது. நாம் இந்த திறமையை வெளிக்கொணர்வதில் நம்முடைய முயற்சிகளை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். இப்போதெல்லாம் விளையாட்டுகள் ஏதோ கேளிக்கையோடு மட்டும் நின்று போவதில்லை. ஆகையினால் நண்பர்களே, இன்று பாரதத்திலே விளையாட்டு உலகம் கூட விரைவாக மாறி வருகின்றது. விளையாட்டுகளுக்கான புதிய வசதிகள் உருவாகி வருகின்றன. இளைய விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பான பயிற்சிகளும் ஆதரவும் கிடைத்து வருகின்றது. மேலும் சர்வதேச விளையாட்டுகளில் பாரதத்தின் திறமைகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது.
0: நண்பர்களே, பாரத் 2030 காமன்வெல்த் கேம்ஸ் கி மேஜ்பானி கி தயாரி கர் ரஹா ஹை. हम 2036 ओलंपिक्स की मेजबानी का सपना भी लेकर आगे बढ़ रहे हैं। आने वाले वर्षों में जब दुनिया के बड़े स्पोर्ट्स इवेंट भारत में होंगे, इसलिए भारत के युवाओं के पास अब प्लेटफॉर्म भी है, पोटेंशियल भी है और सपोर्ट भी है। इट मीन्स द अपॉर्चुनिटीज आर एंडलेस। मुझे विश्वास है आपकी जनरेशन भारत को स्पोर्ट्स की दुनिया में भी नई ऊंचाइयों पर लेकर जाएगी।
1: ये मनम निरैंद इळैय नण्बर्गळे, பாரதம் 2030 ஆண்டிலே காமன்வெல்த் போட்டிகளை நடத்துவதற்கான தயாரிப்புகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. நாம் 2036 ஆண்டிற்கான ஒலிம்பிக்ஸ் போட்டிகளை நடத்தும் கனவினை தாங்கி முன்னேறிக் கொண்டிருக்கின்றோம். வரவிருக்கும் ஆண்டுகளிலே உலகின் பெரிய விளையாட்டு நிகழ்ச்சிகள் பாரதத்திலே நடக்கும். உங்களுக்கு தளமும் உண்டு, ஆதாரங்களும் உண்டு, ஆதரவும் உண்டு. அப்போது இங்கே அமர்ந்திருக்கும் பல குழந்தைகளுக்கு அந்த பயணத்தில் பங்கெடுக்கும் சந்தர்ப்பம் வாய்க்கும். வாய்ப்புகள் முடிவே இல்லாதவை. உங்களுடைய தலைமுறை பாரதத்தை விளையாட்டுகள் உலகிலும் கூட புதிய சிகரங்களை நோக்கி இட்டுச் செல்லும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது.
0: நண்பர்களே, ஆஜ் ஆப் சபிக்கு பீச் ஆகர் ஆப்கே சப்னோ கோ மஹசூஸ் கர்கே மேரா விஸ்வாஸ் ஆர் மஜ்பூத் ஹுவா ஹை. மே கஹ சக்தா ஹூ பாரத் கா பவிஷ்ய பஹுத் ஷான்தார் ஹோகா. और उस भविष्य के सबसे बड़े हीरो आप है।
1: நண்பர்களே, இன்று உங்கள் அனைவரிடையே நான் வந்திருக்கின்ற வேளையிலே உங்களுடைய துடிப்பை பார்க்கும்போது, உங்களுடைய கனவுகளை நான் உள்ளார்ந்த வகையிலே உணரும் பொழுது என்னுடைய நம்பிக்கை மேலும் பலப்படுகிறது. பாரதத்தின் எதிர்காலம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அந்த எதிர்காலத்தின் மிகப்பெரிய நாயகர்கள், ஹீரோக்கள் யார்? நீங்கள்தான்.
0: முஜே ஆப்கே டேலண்ட் பர் பரோசா ஹை, ஆப்கே கான்ஃபிடன்ஸ் பர் பரோசா ஹை, ஆப்கி கேபபிலிட்டி பர் பரோசா ஹை. ஆர் இஸ்லியே ஆஜ் மே

0: सभी के साथ कुछ बड़े संकल्प दोहराना चाहता हूं। உங்கள் திறமைகள் மீது நம்பிக்கை இருக்கிறது, உங்களுடைய திறன்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை மீது நம்பிக்கை இருக்கிறது. ஆகையால் இன்று சில உறுதிப்பாடுகளை நாம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது.
1: அப் மே ஜோ போலுகா உஸ்கே பாத் ஆப்கோ தோஹரானா ஹை वी विल डू इट. दोहराएंगे पक्का. डेवलप इंडिया बाय 2047, डेवलप इंडिया बाय 2047,
0: वी विल डू इट.
1: से इट विथ मी, वी विल डू इट. Develop India by 2047. Top three economy. Self-reliant India. Global manufacturing hub. Hosting the Olympics. An Indian on the moon. Yes, we will do it.
0: நன்றி, வணக்கம்.

0: இதுவரை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற ஜெயகோபால் கரோடியா வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்ட தொடக்க விழா இனிதே நடைபெற்றது. பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று நமது பாரத பிரதமர் அவர்கள் உலக பொதுமறையாம், திருக்குறள், மகாகவியின் படைப்புகள் மாணவர்களின் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் எவ்வாறு வளர்ப்பதில் உதவுகின்றன என்பதை எடுத்துரைத்தார். மாணவர்களின் முன்னேற்றத்தில் எப்போதும் அக்கறை கொண்டு கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கொண்டிருப்பார் நமது பிரதமர் அவர்கள். நமது கலை கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியத்தை மாணவர்களுக்கு எப்போதும் அறிவுறுத்துபவர் நமது மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 என்ற இலக்கை நோக்கி நமது பாரதம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. நமது நாட்டின் முன்னேற்றத்துடன் உலக அரங்கில் பல்வேறு வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு முன்னுதாரணமாக நம் நாடு இருக்கும் என்பதில் ஐயமில்லை என்று பகிர்ந்தார் நமது பிரதமர் அவர்கள்.
1: முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டுமென்றால், குறைந்த விலையில் எளிதில் கிடைக்கும் மருத்துவம், தற்சார்பு இந்தியா, மகளிர் தலைமையிலான வளர்ச்சி, அதிவிரைவு உள்கட்டமைப்பு மேம்பாடு, ஆயுஷ்மான் பாரத் இதுபோன்ற எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை வகுத்தும், தொழில்நுட்பத்தில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அதில் வெற்றி கண்டும், உலக அரங்கில் தனக்கென தனி முத்திரை பதித்து வீறுநடை போட்டுக்கொண்டிருக்கிறது நம் தேசம் என்று சொல்லி இந்த நேரலை நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை மெட்ரோ ரயில் சேவையின் 2ஆம் கட்ட வழித்தடத்தை தொடக்கி வைத்த நிகழ்வு, சென்னை ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் முடிவுற்ற திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தல் விழா, சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற ஜெய்கோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களின் தொடக்க நிகழ்வுகளில் கலந்து கொண்டு

சிறப்பித்த நேரலை நிகழ்ச்சியை இதுவரை கேட்டீர்கள். வர்ணனையாளர்கள் எம் சித்ராதேவி, சி சிவகுமார் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

இதுவரை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளின் நேரடி ஒளிபரப்பினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நிறைவாக ஒரு தேசபக்தி பாடல்.

0: பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி பகத்சிங் சிறந்த பொன்னாடு.
1: தேசபக்தி பாடல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 5:13.
2: இன்றைய கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் வி இந்திரா குழுவினர் வழங்கும் கும்மி பாடல்கள் கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் வி இந்திரா குழுவினர் வழங்கிய கும்மி பாடல்கள் கேட்டீர்கள்.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க

பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட. இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கு இடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்கள்.

0: வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்றைய நமது சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்களுக்கு வணக்கம். எங்கள் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்டு ரசிக்கலாமா? வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முதலாவதாக
2: தமிழ்நாடு ஆறுகள். தமிழ்நாடு என்னும் பசுமை நிலம் ஆயிரம் ஆண்டுகளாக பாசனம் பெற்ற பூமி. அந்த ஆறுகள் தான் நம் விவசாயத்தின் உயிர், நம் பண்பாட்டின் மூலாதாரம். தமிழ்நாட்டில் பாயும் 125 ஆறுகளின் பெயர்களையே பாடலாக பாட வருபவர்கள் எம் பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பா இலக்கியா ஆ நூரா.
3: காவேரி தென்பண்ணை செய்யாறு மொய்யாறு பொங்கும் பொருணை நொய்யல் வைகை எங்கள் ஆறு. பாலாறு தேனாறு தென்னாறு ஐயாறு கொங்கு பவானி கொள்ளிடம் யாவும் எங்கள் ஆறு.

0: நன்றி.
1: இன்றைய இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு உதவுவது வீடா அல்லது நாடா? நம் நாட்டின் உண்மையான செல்வம் அதன் இளைஞர்கள்தான். இளைஞர்களின் எண்ணங்கள் கருத்துகள் உயர்ந்தால்தான் நாடு உயர்வடையும். ஏனெனில் இன்றைய இளைஞர்கள்தான் நாளைய நாட்டின் குடிமக்கள். ஆனால் அவர்களின் முன்னேற்றத்திற்கு முக்கிய ஆதாரமாக இருப்பது வீடா அல்லது நாடா? இந்த சிந்தனையூட்டும் கேள்விக்கு விடையை தேடும் ஒரு சிறப்பு பட்டிமன்றம் இதோ. பங்கேற்போர் 9ஆம் வகுப்பு மாணவர்கள். நடுவராக மீ அமீரா நூர். வீடு அணி சார்பில் நசீர் அகமது மற்றும் பிரவீன். நாடு அணி சார்பில் பிரதீக்ஷா மற்றும் அர்ஷதா ஃபர்கானா.
2: இளமை என்றாலே அறிவு துணிவு ஆகிய இரண்டும் கலந்த கலவை என்று கூறலாம். அறிவூக்கத்திற்கும் படைப்பூக்கத்திற்கும் அடித்தளமிடும் பருவம் இது. இந்த சிந்தனை பட்டிமன்றத்திற்கு இளைஞர்களை முதன்மைப்படுத்திய தலைப்பு ஏன் வழங்கப்பட்டது என்று பலரும் எண்ணலாம். இந்திய மக்கள் தொகையில் இன்று சரிபாதி இளைஞர்களும் அல்லவா? அவர்களின் பங்களிப்பின்றி வீடோ அல்லது நாடோ எவ்வித வளர்ச்சியும் அடைந்துவிட முடியாது. எனவேதான் தலைப்பு இளைஞர்களை மையப்புள்ளியாக வைத்து சூழ்கிறது. அறிவியல் யுகத்தை தாங்கும் தூண்களாக திகழும் இளைய சமுதாயத்திற்கு வீடும் நாடும் துணை புரிகிறதா? இந்த கேள்விக்கு விடை தேட முடிகிறது இந்த சிந்தனை பட்டிமன்றம். இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவுவது வீடே என்ற தலைப்பில் பேச வருகிறார் என் அன்பு தோழர் நசீர்.
3: இளைஞர்களின் முன்னேற்ற பாதையில் முதல் படிக்கல்லாகவும் அவர்கள் கொடும் முடியை தொடுவதற்கு அடித்தளமாக விளங்குவது வீடே. அன்பையும் அறிவையும் உணர்த்தும் ஒரே கல்லாக வீடு அல்லவா விளங்குகிறது. பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் தாயின் முகம் தானே முதல் பாட புத்தகம். குழந்தைகளுக்கு உலகத்தை தாய் தான் முதல் முதலில் அறிமுகப்படுத்துகிறார். கற்றல் என்பது வீட்டிலிருந்து தான் தொடங்குகிறது. அடித்தளம் பலமாக இருந்தால் தானே கட்டடம் வலிமையாக அமையும். எனவே அடித்தளம் என்பது வீட்டுச் சூழல். அதன் மீதுதான் நமது வெற்றி என்ற கட்டடம் எழுப்புகிறது. மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். மாதாவும் பிதாவும் தான் வீடு. தாயின் சிறந்ததோரு கோயிலும் இல்லை, தந்தையின் சொல்மிக்க மந்திரமும் இல்லை.

0: என்ற பாட்டிற்கேற்ப நடுவர் அவர்களே, ஒவ்வொரு வீட்டையும் நம்பிதான் இந்த நாடு உள்ளது. எனவே இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு உதவும் வீடே என்று தீர்ப்பு வழங்குமாறு வேண்டிக் கொள்கிறேன்.
1: நல்ல தொடக்கத்தை நிகழ்த்திவிட்டார் நசீர். மிகச்சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கும் நசீரின் கருத்தை மறுத்து பேச வருகிறார் தோழி அர்ஷதா. பாருங்கள்.
2: நேயர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வீடு அஃது ஒரு சிறிய கூடு, அதற்குதான் எத்தனை முரண்பாடு. குடும்பத்திற்குள் இருந்த குதூகலமான உரையாடல் தற்போது தொலைந்துவிட்டது. தொலைக்காட்சிக்கும் கைபேசி உரையாடலுக்கும் அடிமையாகும் பெற்றோர் மத்தியில் தற்போது வீட்டு கல்வி என்பது கேலி கூத்தாகிறது. ஆனால் கல்வியே வீட்டிலிருந்துதான் தொடங்கிறது என்று எதிரணி சொல்லுகிறது. நல்லது கெட்டது போன்ற நெளிவு சுழிவுகளை கற்றுக் கொடுப்பது நாடுதான். சமூக ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதும் கல்வியை சொல்லிக் கொடுப்பதும் நேர்மையை சொல்லிக் கொடுப்பதும் இளைஞர்களை சரியான பாதையில் அழைத்து செல்வதும் நாடு. நட்பை உருவாக்குவதும் நல்ல மனிதர்களை உருவாக்குவதும் நாடே. அண்ணல் அம்பேத்கர், தேசத்தந்தை மகாத்மா காந்தி, அணு விஞ்ஞானி அப்துல் கலாம் ஆகியவரை உருவாக்கியது நாடே. தர்மம், நேர்மை போன்ற நல்லொழுக்கங்களை போதிப்பது கல்வி கூட. துன்பத்திற்கு ஆறுதல் கூறுவது வீடு, ஆனால் அதற்கு தீர்வு காண்பது நாடு. நிலவில் பாட்டி வடை சுடுகிறாள் என்று சொல்லி நம் அறிவை சுருக்குவது வீடு. நிலவில் காலை வைத்து அறிவை பெருக்கியது நாடே. குழு மனப்பான்மை வளர்ப்பது நாடு. குறுகிய மனப்பான்மையை வளர்த்தது வீடு. நடுவர் அவர்களே, வீடு என்னும் சிறிய வட்டாரத்தை தாண்டி நாட்டை நாடிய பின்புதான் நல்வாழ்வு இருக்க தொடங்கிறது. மகாகவி பாரதியை எடுத்துக்கொள்வோம். பாரதி வீதிக்கு வந்தார், உலகத்தை படிக்க தொடங்கினார். அதுவே பாரதிக்கு புதிய திசைகளை அறிமுகப்படுத்தியது. வீடு என்பது உறவினருக்குள்ளேயே நம்மை சுற்ற வைக்கிறது. ஆனால் நாட்டின் கல்வி சாலையோ புத்தகங்களின் ஊடே உலகத்தை திறந்து காட்டுகிறது. வேறுபாடுகளை கடந்து புதிய நண்பர்களையும் உறவினர்களையும் அடையாளம் காட்டுகிறது. இந்த யுகம் அறிவியல் தொழில்நுட்ப கல்வி யுகம் என்று அறிஞர்கள் சொல்வதை நாடுதான் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. எனவே நடுவர் அவர்களே, நல்ல தீர்ப்பை தருமாறு வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: அன்பு தோழி அர்ஷதாவின் உரைவீச்சு நம் எல்லோரின் உள்ளங்களையும் கொள்ளை கொண்டது. எரிமலையாக கொதித்து விட்டார். சரி, என் தோழன் பிரவீனின் நிலையை பார்த்தால்தான் இரக்கமாக இருக்கிறது. வருக வருக, உங்கள்

0: தோட்டங்களை அள்ளித்தருக.
1: வீடு என்றால் எழுத்தறிந்து பேசுகிற அளவிற்கு எதிரணிக்கு எளிதாக போய்விட்டதா? வீடு என்பது நீங்கள் நினைப்பது போல சிறு கூடு அன்று. அது நமது பண்பாட்டையும் மரபையும் காத்து நிற்கும் கருவூலம். அன்பின் தலைவாசலாகவும் அறிவின் நாற்றங்காலாகவும் விளங்குவது வீடுதான். படைப்பாற்றலை சொல்லிக் கொடுத்தது வீடுதான். இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு கலங்கரை விளக்காக நின்று வழிகாட்டுதலும் வீடேதான். பந்தங்கள் யாவும்

0: இவ்விட சொர்க்கம் இங்கே. மண்ணில் குடும்பம் தான் சொர்க்கம். வீட்டில் தான் வளர்கிறோம், பேணி காக்கப்படுகிறோம். பட்டம் மாதிரி மேலே பறந்தாலும் மரக்கிளில் சிக்காமல் இன்னும் மேலே மேலே பறக்க விடுவது வீடுதான். ஆகவே நடுவர் அவர்களே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்து தீர்ப்பு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.
1: கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டார் பிரவீன். நன்று. உங்கள் நாவன்மைக்கு என் நல்வாழ்த்துக்கள். புதிய விடியலுக்கான வெளிச்சமாக உங்கள் பேச்சு அமையட்டும். அடுத்து என் அன்பு தோழி பிரதீக்ஷா அவர்கள் தன் எண்ணங்களால் வண்ண கோலமிட வருகிறார். நாடு என்ற தலைப்பில்.
2: முதலில் நேயர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை சொல்லி மகிழ்கிறேன். வீடு, அது ஆண்களுக்கு வேண்டுமானால் அறிவின் உறைவிடமாக இருக்கலாம், ஆனால் பெண்களுக்கு அது தங்க கம்பியால் செய்யப்பட்ட கூண்டுதான். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்றுதானே சொன்னது வீடு. இன்று விஞ்ஞானிகளாக, கல்வியாளர்களாக, கவிஞர்களாக இளம் பெண்கள் கம்பீர நடை போடுவதற்கு நாடல்லவா கற்றுக் கொடுத்தது? ஊராட்சி மன்றங்களையும் சட்டமன்றங்களையும் ஏன் பாராளுமன்றங்களை பார்த்த பின்புதானே பெண்களுக்கான உரிமைகளை பெண்களே உணரத் தொடங்கினார்கள். எனவே நடுவர் அவர்களே, நாடுதான் நம்பிக்கையோடு இளைஞர்களை வழிநடத்துகிறது, எதிர்காலத்தை வளமாக்க துணை புரிகிறது. எனவே இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவுவது நாடே என்ற தீர்ப்பை வழங்குமாறு கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: அன்பத்தோழி பிரதீக்ஷா, கருத்தமலையில் எல்லோருமே கரைந்து நெகிழ்ந்து போனோம். இரண்டு அணிகளும் மிகச்சிறப்பாக தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைக்கின்றனர். இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவுவது வீடா அல்லது நாடா? இந்த தலைப்பு ஆழமான கேள்வியை முன்வைக்கிறது. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்றார் பாவேந்தர் பாரதிதாசன். வீடுதோறும் புத்தக சாலை வேண்டுமென்று அறிஞர் அண்ணா கூறினார். எத்தனை பேர் அதை செய்தோம்? பிறகெப்படி வீடு பல்கலைக்கழகமாக மாறும்? பெண்களுக்கான உரிமை உணர்வை வீடு மதிக்கிறதா? வீடு பாச உணர்ச்சியை வளர்த்திருக்கிறது. பறந்து விரிந்த பகுத்தறிவை வீடு தருகிறதா? ஆனால் வீட்டை தாண்டி நாட்டுக்குள் வந்தால்தான் சங்க கால புலவர் பூங்குன்றனின் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற மேன்மையான பார்வையை பெறுகிறோம். வீடு என்பது நாட்டின் ஒரு சிறிய அழகு மட்டுமே. நம் அனைத்து அறிவு தேவைகளும் அது தந்துவிடுமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். நாடு என்பது பன்முக ஆளுமை உடையது. எத்தனை வகையான கல்வி கூடங்கள் தருகிறது? கல்வியில் எத்தனை வகையான படிப்புகள் இருக்கின்றன? நமக்கான மேற்படிப்பை எப்படி தேர்வு செய்ய வேண்டும்? எந்த வகையான வேலை வாய்ப்புக்கு செல்வது என்று இந்த தேடலுக்கான வாசல்களை இளைஞர்களுக்கு திறந்து வைக்கின்றது. ஆண் பெண் சமத்துவ சிந்தனை, பேதங்களை கடந்து தோழமை, கல்வி சார்ந்த உயர்ந்த கருத்துக்கள் ஆகிய எல்லாவற்றையும் வழங்கி முழுமையான முன்னேற்றத்திற்கு பெரிதும் வழிகாட்டுவது நாடே நாடே என்று எனது தீர்ப்பை கூறி இப்பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: இயற்கையே நம் வாழ்வின் ஆதாரம். மரங்களும் மழையும் பறவைகளும் ஆறுகளும் இவை அனைத்தும் நம்முடன் இணைந்தவை. ஆனால் இன்று மனிதன் தன் சுயநலத்திற்காக இயற்கையை அழித்து வருகிறான். இதை தடுக்கும் விதமாக சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் அவசியத்தை பற்றி ஒரு பாடல் பாட வருகிறார் எம் பள்ளி 6ஆம் வகுப்பு மாணவி பாயிசை மொழி.
3: பச்சை மேலே

0: solar panels on rooftops. He trained young minds, and on the gate of the new learning center, in bold letters, he wrote, "The sky is not the limit, your thinking is." Moral of the story: your circumstances may be poor, but your thinking can be rich. A positive mind isn't blind to reality. It builds new realities. The world changes first in your thoughts and then in your actions. Thank you.
1: குப்தர்கள் தன் வரலாறு கூறுதல். பண்டைய வட இந்தியாவை ஆண்ட குப்தர்கள் கிபி 240 முதல் 550 வரை ஆட்சி செய்தனர். குப்தர்கள் காலத்தை இந்திய வரலாற்றின் பொற்காலம் என்று அழைக்கிறோம். இந்த நிகழ்வில் நம் பள்ளி 8 வகுப்பு மாணவர்கள் நவனித் ஸ்ரீகுப்தராகவும், சாய் சஜு முதலாம் சந்திரகுப்தராகவும், நசீர் அகமது சமுத்திரகுப்தனாகவும், 6 வகுப்பு மாணவன் ஆ நஃபில் 2 சந்திரகுப்தனாகவும் தன் வரலாறு கூற வருகிறார்கள்.
2: நான் தான் ஸ்ரீகுப்தர். இன்றைய பெங்கால் மற்றும் பீகாரில் சில பகுதிகளை சேர்த்து குப்த வம்சத்தை நிறுவினேன். குப்த வம்சத்தின் தலைநகரம் பாடலிபுத்திரம் மற்றும் சின்னம் கருடன். நாணயங்களில் இடம்பெற்ற முதல் குப்த ஆட்சியாளர் நான் தான். அதற்கு பிறகு என் மகன் கடகஜன் அரியணை ஏறினான். கல்வெட்டுகளில் நாங்கள் இருவரும் மகாராஜா என குறிக்கப்பட்டுள்ளோம்.
3: நான் தான் முதலாம் சந்திரகுப்தன், கடகஜனின் மகன், குப்த பேரரசின் முதல் மாபெரும் மன்னன். நான் மகராஜாதி ராஜா என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டேன். சக்தி வாய்ந்த லிச்சாவி அரசு குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்தேன். இந்த குடும்பத்தின் ஆதரவோடு வட இந்தியாவின் பல சிறிய ராஜ்யங்களை கைப்பற்றேன். மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு என்னுடைய சாதனைகளை குறிக்கிறது. நான் தங்க நாணயங்களை வெளியிட்டேன்.
4: நான் தான் சமுத்திரகுப்தன், குப்த வம்சத்தின் பேரரசன். என் தந்தை முதலாம் சந்திரகுப்தர் எங்கள் வம்சத்தின் அடித்தளத்தை அமைத்தார். ஆனால் நான் தான் அந்த அடித்தளத்திற்கு மேல் ஒரு மாபெரும் பேரரசை உருவாக்கினேன். எனது ஆட்சி காலம் கிபி 335 முதல் 375 வரை. நான் 40 ஆண்டு காலம் இந்தியாவின் வடப்பகுதி ஆட்சி செய்து வந்தேன். என் தந்தை முதலாம் சந்திரகுப்தரிடமிருந்து ஆட்சியை பெற்றபோது என் குறிக்கோள் ஒன்றே ஒன்றுதான், இந்தியாவை ஒரே குட்டையின் கீழ் இணைத்து வலிமை மிக்க பேரரசாக உருவாக்குவதுதான். அதற்காக நான் பல போர்களில் ஈடுபட்டேன். என் வீரம் மற்றும் யுத்த நுணுக்கத்தின் காரணமாக டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் 4 அரசர்களை வென்றேன். கங்கை சமவெளி மேற்கொண்ட 9 அரசர்களை எனது படபலத்தால் வென்றேன். மத்திய இந்தியா மற்றும் தக்கான பழங்குடி தலைவர்களையும், அசாம் வங்கம் போன்ற கிழக்கு பகுதியின் அரசர்களையும், நேபாளம் பஞ்சாப் போன்ற சிற்ற அரசர்களையும் வென்று கப்பம் கட்ட கட்டாயப்படுத்தினேன். காஞ்சிபுரம் மன்னன் விஷ்ணு கோபனையும் வென்றேன். இதனால் தான் வரலாற்றறிஞர் வி ஏ ஸ்மித் அவர்கள் என்னை இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கிறார். வெற்றிக்காக மட்டும் நான் போராடவில்லை, என் பேரரசின் எல்லைகள் பெருகுவதற்காகவும் என் நாட்டு மக்களின் நலனுக்காகவும் தான் நான் போராடினேன். ஆனால் நான் வெற்றிகளை மட்டும் தேடினேன் அல்ல, வெற்றி பெற்ற அரசர்களை மன்னித்து அவர்களிடம் நட்பு பாராட்டி நடந்து கொள்வேன். இலங்கை மன்னன் மேகவர்மன் என சமகாலத்தவர், அவரது வேண்டுகோளுக்கிணங்க புத்த கயாவில் மடாலயம் கட்ட அனுமதியிட்டேன். நான் ஒரு போர் வீரன் மட்டுமல்ல, கவிஞனும் இசை கலைஞனும் கூட. வீணை வாசித்தும் கவிதையற்றியும் மகிழ்ந்தேன். இதனால் தான் எனக்கு கவிராஜா பட்டம் வழங்கப்பட்டது. நாணயங்களில் நான் வீணை வாசிப்பது போல் பொறிக்கப்பட்டுள்ளது. என ஆட்சி, ஆளுமை, சாதனை ஆகியவற்றை அலகாபாத்தின் கல்வெட்டு கூறுகிறது. இது 33 வரிகள். தேவ நாகரிக வரிவடிவத்தில் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டுள்ளது. நாங்கள் வெளியிட்ட தங்க நாணயங்கள் எங்களது பட்டங்கள் குறித்தும் நாங்கள் நடத்திய சடங்குகள் குறித்தும் தெரிவிக்கின்றன. என் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? நான் வீரமுடனும் மன உறுதியுடனும் பல போர்களில் பங்கு பெற்றேன் அல்லவா? அதுபோல்தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் சவால்களை அஞ்சாமல் எதிர்கொள்ள வேண்டும். கல்வி மற்றும் கலையை கற்று வளர்க வேண்டும். நன்றி.
5: நான் தான் 2 சந்திரகுப்தர். எனது தாத்தாவின் பெயரை எனக்கு சூட்டியுள்ளனர். நான் மிக திறமையான அரசர். எனது ஆட்சி காலம் கிபி 375 முதல் 415 வரை. 40 ஆண்டுகளாக ஆட்சி புரிந்தேன். என் சகோதரான ராமகுத்தரன் வாரிசுரிமைக்கு போராடி ஆட்சிக்கு வந்தேன். நான் சந்திரகுப்தர் விக்ரமாதித்யன் என்றும் அழைக்கப்பட்டேன். என் தலைநகரம் பாடலிபுத்திரம். என் தந்தை சமுத்திரகுப்தர் தன் வீரத்தாலும் யுத்தங்களில் காட்டிய அசாதாரண திறமையாலும் வட இந்தியாவை வென்றார். அவரது பாதையில் வந்த நான் என் எல்லைகளை போர் மற்றும் திருமண உறவு மூலம் விரிவுபடுத்தினேன். தக்கான பகுதியாண்ட வாகலேசருக்கு என் மகள் பிரபாவதியை திருமணம் செய்து கொடுத்தேன். மேற்கு மாலவம், குஜராத் ஆகிய பகுதிகளை 400 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த சாகர்ஷர்களையும் வென்றேன். ரோமானிய பேரரசுடன் வணிகம் செய்தால் என் அரசின் வளம் பெருகியது. ஹூனர், காம்போதர், கிராதர் போன்ற வடநாட்டு அரசுகளையும் வென்றேன். நான் மிகப்பெரிய வெற்றி வீரர் மட்டுமின்றி சிறந்த நிர்வாகியாகவும் திகழ்ந்தேன்.

0: விக்ரமன், தேவகுத்மன், தேவராஜன், சிம்ம விக்ரமன், விக்ரமாதித்யன், சகாரி ஆகியன வேறு பெயர்கள். இவையாவும் நான் வெளியிட்ட வெள்ளி நாணயங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கலை, இலக்கியம், அறிவியல் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கிய நவரத்தினங்கள் எனப்பட்ட 9 அறிஞர்கள் எனது அவை அலங்கரித்தனர். இவர்களின் மாபெரும் சமஸ்கிருத கவிஞர் காளிதாசர், சமஸ்கிருத புலவர் ஹரிசேனர், அகராதியை உருவாக்கிய அமரசிம்மர், ஆயுர்வேத மருத்துவர் தன்வந்திரி ஆகியோர் அடங்குவர். எனது காலத்தில்தான் பாஹியான் என்ற பௌத்தறிஞர் சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தார். அவரின் பேரரசின் வளம் குறித்து பதிவு செய்திருக்கிறார். எனக்கு பின் என் மகன் குமாரகுப்தர் ஆட்சிக்கு வந்தார். அவரே உலகம் புகழும் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர். எனது பேரன் ஸ்கந்தகுப்தர் கிபி 467 ஹூனர்களை வென்றார். அவரது மறைவுக்கு பின் எனது குப்த வம்சம் வீழ்ச்சியடைய தொடங்கியது. எனது வம்சத்தின் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். பீகாரின் நாலந்தாவில் உள்ள 18 புத்தரின் 18 செம்பு சிலை, சுல்தான்கஞ்சில் உள்ள 7 புத்தர் சிலை, இவை இரண்டும் எங்கள் காலத்து உலோக சிற்பங்களுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும். அஜந்தா மற்றும் பாக்கில் காணப்படும் ஓவியங்கள் எங்கள் காலத்து தலை சிறந்த ஓவியங்கள். இதன் ஆட்சிக்காலம் அமைதி, வளம், கல்வி, கலை மற்றும் இலக்கியத்தால் மலர்ந்தது. எனவே என் ஆட்சிக்காலத்தை இன்று நீங்கள் இந்தியாவின் பொற்காலம் என்று புகழ்கிறீர்கள். நான் உங்களுக்கு விடுக்கும் செய்தி என்னவெனில், சிறந்த மன்னன் வெற்றிகளை பெற்றதால் அல்ல, மக்களின் நலனுக்காக உழைத்ததால்தான் வரலாற்றில் நிலைத்து நிற்பான். கல்வியையும் கலையையும் அறிவியலிலும் தொழில்நுட்பங்களிலும் மதித்தால்தான் ஒரு நாடு உயர்வடையும். நன்றி.
1: இன்றைய உலகின் அறிவியல் அறிஞர்களின் பெயர்களையும் அவர்களின் அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் பற்றி பாடலாக பாட வருகிறார்கள் எம் பள்ளி 9 எம் பிரவீன், ஜே பிரதீக்ஷா.
2: செல்ல கண்டது ராபர்ட் ஹூக்கு, நியூக்ளியஸ் கண்டது ராபர்ட் ப்ரௌனை, கோள்கை கண்டார் கால்மெல்ல கோல்ஜி, பாக்டீரியா கண்டார் அண்டன் வான் லூஹாக், வைரஸ் கண்டார் ஐவனோஸ்கி, டிஎன்ஏ கண்டது வாட்சன் கிரீக், யூகோடி விரிஸ்திடின் மற்றும் கண்டார்
3: குளோரின் கண்டார் ரயன்வில் மட்டு, காலரா டிபி ராபர்ட் கோச், ராபிஸ் ஆந்த்ராக்ஸ் லூயிஸ் பாஸ்டர், மலேரியா கண்டார் சர் ரொனால்ட் ராஸ், டிரான்ஸ்போசனுக்கு பார்ப்பரா மெக்லின்டாக்,
2: எய்ட்ஸ் கண்டது லுக் மாண்டேனர், ராபர்ட் கேலோ இருவரும் கண்டார், பயிரிமிடியேஷன் ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி, பெனிசிலின் கண்டது அலெக்சாண்டர் ஃபிளமிங், ரத்த சுழற்சிக்கு வில்லியம் ஆர்வி, ரத்த வகைக்கு லான்ஸ்டைனர், ஆன்டிசெப்டிக் சர்ஜரி ஜோசப் பிளிஸ்டர், தடுப்பூசி முறைக்கு எட்வர்ஜன்,
3: செயற்கை வகைப்பாடு கரோலஸ் லினேயஸ், இயற்கை வகைப்பாடு பெந்தம் ஹூக்கர், மரபு வகைப்பாடு எங்லர் பிராண்டல், பரிணாம வகைப்பாடு ஆர்தர் கிராங்விஸ்ட்,
2: 5 வகைப்பாடு ராபர்ட் விக்டகர், 4 வகைப்பாடு கோப்லாண்டு தான், 3 வகைப்பாடு எர்னஸ் ஹேக்கேல், 2 வகைப்பாடு கரோலஸ் லினேயஸ்,
3: உயிரியல் தந்தை அரிஸ்டாட்டில் தான், தவறவியல் தந்தை தியோபிராஸ்டஸ், பரிணாம தந்தை சார்லஸ் டார்வின், மரபியல் தந்தை கிரகஜோர் மெண்டல்,
2: பிரயாலஜி தந்தை சிவராம் காஷி, பாசியலின் தந்தை பார்த்த சாரதி, பெலபட்டின் தந்தை பீர்பால் சாணி, பசுமை புரட்சிக்கு எம் எஸ் சுவாமிநாதன்,
3: பட்டுப்புழு வளர்ப்புக்கு செரிகல்ச்சர், தேனி வளர்ப்புக்கு எப்பிகல்ச்சர், காடு வளர்ப்புக்கு சில்வி கல்ச்சர், காய்கறி வளர்ப்புக்கு வளரி கல்ச்சர்,
2: மண்புழு வளர்ப்புக்கு வெர்மி கல்ச்சர், மலை பயிர் வளர்ப்புக்கு ஹார்டி கல்ச்சர், மீன் வளர்ப்புக்கு பிசி கல்ச்சர், மரங்கள் வளர்ப்புக்கு ஆர்பரி கல்ச்சர்,
3: பூஞ்சையை படித்தால் மைக்கால், கேன்சரை படித்தால் ஆன்காலஜி, பழங்களை படித்தால் போமாலஜி, ஆல்கா படித்தால் ஃபைகாலஜி, நோய்களை படித்தால் பேத்தாலஜி, மனிதனை படித்தால் ஆந்த்ரோபாலஜி, பறவையை படித்தால் ஆர்டிப்தாலஜி, மரங்களின் வயதுக்கு டென்ட்ரோக்ரோனாலஜி,
2: காற்று மகரின் சேர்க்கை அனிமோஃபீலி, பூச்சியில் நடந்தால் என்டமோஃபீலி, பறவையில் நடந்தால் ஆர்னிதோஃபீலி, வவ்வல் மூலம் நடந்தால் சிராப்ரோஃபீலி,
3: உயிர் வாழ்க்கைக்கு லைக்கன் மைக்கோரஸ், ஆல்கா பூஞ்சை சேர்ந்தால்

நன்றி. இதுவரை எங்கள் பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றி.

மாணவர்களே, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை கேட்டீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம். வணக்கம் மாணவ செல்வங்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:09 திரையிசை கேட்கலாம். விஸ்வாசம் படத்திற்காக ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் பாடியது.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: அப்பா, 3000 கொடுங்களேன்.
2: எதுக்குப்பா?
1: என்னோட பாக்கெட் மணி.
2: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
1: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
2: அடடா, எனக்கும் சொல்லி கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
1: உங்க மொபைல கொடுங்க.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சென்னையில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சென்னையில் 3,700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை

0: பணிகள், துறைமுகப் பணிகள், அமிர்த பாரத் ரயில் திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்களின் மேம்பாட்டுப் பணிகளையும் தொடக்கி வைத்தார். நவராத்திரி விழா இன்று தொடங்கியதை முன்னிட்டு குடியரசுத் துணைத்தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தேவையின்றி தலையிடுவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஒருநாள் அரசுமுறை பயணமாக சென்னை வந்துள்ளார். சென்னையில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்த திட்டங்களில் சாலை மற்றும் ரயில்வே போக்குவரத்து, துறைமுக உள்கட்டமைப்பு, பெட்ரோலியம் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். சுமார் 3,700 கோடி ரூபாய் மதிப்பிலான சென்னை துறைமுகம் மற்றும் வஉசி துறைமுகம், காமராஜர் துறைமுகம் ஆகியவற்றில் முன்முயற்சிகள் மற்றும் அமிர்த பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்களின் மேம்பாட்டுப் பணிகள் ஆகியவை இதில் அடங்கும். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டங்கள் தொடங்கப்பட்டிருப்பது ஒரு வரலாற்று சாதனை என்று குறிப்பிட்டார். இந்த முயற்சிகள் தொழில் மற்றும் வர்த்தகத்தை வலுப்படுத்தும் என்றும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் தெரிவித்தார். பிரதமராக பதவியேற்பதற்கு முன்பு கடந்த 2001 அக்டோபர் மாதத்தில் குஜராத் முதலமைச்சராக தாம் பதவியேற்ற பிறகு அரசு பொது சேவையில் தாம் 25 நிறைவு செய்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் நவீன உள்கட்டமைப்பை சார்ந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பாரம்பரியமும் நவீன வளர்ச்சியும் எவ்வாறு கைகோர்த்து செல்ல முடியும் என்பதற்கு தமிழ்நாட்டின் கோவில்கள் மற்றும் அறிவியல் நிறுவனங்கள், மெட்ரோ ரயில் திட்டங்கள் சான்றாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மாநில மக்களுக்கு நவராத்திரி விழா வாழ்த்துக்களையும் பிரதமர் தெரிவித்துக் கொண்டார். நிகழ்ச்சியில் சென்னை ஐஐடியில் அமைக்கப்பட்டுள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். இந்த மையம் 100+ மனித மூளைகளை வரைபடமாக்குவதற்கும் முப்பரிமாண வடிவத்தை உருவாக்குவதற்கும் முன்னோடியாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட மனித மூளையின் தனித்துவமான வரைபடத்தையும் பிரதமர் வெளியிட்டார். முன்னதாக அவர் சுமார் 4,900 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2 பூவிருந்தவல்லி வடபழனி வழித்தடத்தையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயுடன் இணைந்து கொடியசைத்து தொடக்கி வைத்தார். தொடர்ந்து போரூர் புறவழிச்சாலை ரயில் நிலையத்திலிருந்து பூந்தமல்லி புறவழிச்சாலை ரயில் நிலையம் வரை பிரதமர் மெட்ரோ ரயிலில் பயணம் மேற்கொண்டார். அவரது இந்த ரயில் பயணத்தின் போது தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயும் உடனிருந்தார். இந்த வழித்தடம் இரட்டை அடுக்கு முறையில் கட்டப்பட்டதாகும். அம்ரித் பாரத் ரயில் திட்டத்தின் கீழ் பழனி, வேலூர், அம்பாசமுத்திரம், பரமக்குடி, நாமக்கல் ஆகிய 5 ரயில் நிலையங்களையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். தொடர்ந்து போரூர் ஏரி அருகே அமைந்துள்ள ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் பிரதமர் சுவாமி தரிசனம் செய்தார். இந்நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கோவை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலங்களையும் மக்கள் பயன்பாட்டிற்கு பிரதமர் திறந்து வைத்தார். மேலும் தமிழகத்தில் துறைமுகம் சார்ந்த உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படுவதாக பிரதமர் தெரிவித்தார். தொடர்ந்து கல்வித்துறையில் மகத்தான பணிகளை மேற்கொண்டுள்ள ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளி பொன்விழா கொண்டாட்டங்களிலும் பிரதமர் பங்கேற்றார். நவராத்திரி பண்டிகையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். துர்கா தேவியின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் வலிமை, தைரியம் மற்றும் நல்ல ஞானத்தை வழங்கும் என்றும் அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அன்னை ஜெகதாம்பா தேவியின் கருணையுடன் வலுவான, வளமான மற்றும் வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் உறுதிப்பாட்டை அரசு நிறைவேற்றும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். நவராத்திரி பண்டிகை இன்று தொடங்கியதை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடியும் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது சமூக ஊடக செய்தியில் கற்பூர நாயகியே என்ற தமிழ் பக்தி பாடலின் வீடியோவையும் பகிர்ந்துள்ளார். தேவியின் ஆசிர்வாதம் மக்களிடையே பொறுமையையும் தன்னம்பிக்கையையும் ஊக்குவிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அன்னையின் தெய்வீக ஆசிர்வாதம் நாட்டு மக்கள் மீது எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும்

0: ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும் @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதியன்று தன் தானியா கிருஷி யோஜனா என்னும் திட்டத்தை விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக தொடக்கி வைத்தார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: நாடு முழுவதும் ஆர்வமுள்ள 100 விவசாய மாவட்டங்களில் விவசாயத்தை வலுப்படுத்த கடந்த ஆண்டு பிரதமரின் தன்தானிய கிருஷி யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டது. மாவட்டம் சார்ந்த விவசாய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக இத்திட்டம் தொடங்கப்பட்டது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் மத்திய அமைச்சரவையால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட இத்திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கி வைத்தார். இத்திட்டம் 11 அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் உள்ள 36 மத்திய திட்டங்கள் மற்றும் மாநில திட்டங்கள் மற்றும் தனியார் துறை பங்கேற்புடன் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டம் தொடங்கப்பட்டு ஓராண்டு காலம் நிறைவடைந்துள்ளது. முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 மாவட்டங்களும் தங்கள் செயல்திட்டங்களை தயாரித்து செயல்படுத்தி வருகின்றன. இந்த மாவட்டங்களில் சராசரி செயல்திறன் 18.85 இருந்தது. இது கடந்த ஆகஸ்ட் மாதம் 46.89 அதிகரித்துள்ளது.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார். மக்கள் சேவையே தேச சேவை என்ற தாரக மந்திரத்தாலும் தனது அயராத உழைப்பாலும் இந்த பயணத்தை அவர் கடந்து வருகிறார். வருகிற 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய அரசும் அவரது தலைமையில் கடுமையாக உழைத்து வருகிறது. அவரது இந்த தொலைநோக்கு பார்வை எவ்வாறு செயல்பாடாக மாறியுள்ளது என்பதற்கான உதாரணத்தை இன்றைய சிறப்பு செய்தியில் காண்போம்.
2: புதுடெல்லியில் கடந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதியில் செமிகான் இந்தியா என்ற மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். உலகளாவிய தயாரிப்பாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், முதலீட்டாளர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர். உலகளாவிய மின்சாதன உற்பத்தியில் முக்கிய அடித்தளமாக செமிகண்டக்டர் விளங்குகிறது. இது தற்போது 4.3 மில்லியன் டாலர் மதிப்பை கொண்டுள்ளது. இந்திய மின்னணு பொருட்கள் உற்பத்தி 2014-15ஆம் ஆண்டு 1.9 லட்சம் கோடியாக இருந்த நிலையில் 2025-26ஆம் ஆண்டு 7 மடங்கு அதிகரித்து 13.11 லட்சம் கோடியை எட்டியுள்ளது. மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 38,000 கோடியிலிருந்து 11 மடங்கு உயர்ந்து 4.24 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது. ஸ்மார்ட் போன் உற்பத்தி 33 மடங்கு உயர்ந்து 18,000 கோடியிலிருந்து 6.27 லட்சம் கோடியாகவும் ஏற்றுமதி 165 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பயன்படுத்தப்படும் கைபேசிகளில் 99.2% இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுகிறது. உலக அளவில் இந்தியா 2வது இடத்தை பிடித்துள்ளது. இத்துறையின் மூலம் தற்போது 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. மின்னணு பொருட்கள் உற்பத்தியின் அடுத்த கட்டமாக கடந்த 2021ஆம் ஆண்டில் 76,000 கோடி நிதி ஒதுக்கீட்டுடன் செமிகான் இந்தியா 1.0 திட்டம் தொடங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் 1,27,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செமிகான் இந்தியா 2.0 திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இத்திட்டத்தின் மூலம் செமிகண்டக்டர் உபகரணங்கள், மூலப்பொருட்கள் தயாரிப்பு, ஆராய்ச்சி மேம்பாடு, திறன் மேம்பாடு ஆகிய முக்கிய திட்டங்கள் இதன் மூலம் செயல்படுத்தப்படுகின்றன.
1: இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தேவையின்றி தலையிடுவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஐநாவுக்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மனித உரிமைகள் ஆணையம் உலகின் பல்வேறு பகுதிகளில் நடத்தி வரும் ஆர்ப்பாட்டங்கள் குறித்து கவனம் செலுத்த வேண்டுமென்றும் மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என கூறியுள்ள தூதரகம் அமைதியான முறையில் ஒன்று கூட அரசியல் சாசனம் அனுமதித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. நீதித்துறையும் ஊடகமும் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கப்படுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சென்னையில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சென்னையில் 3,700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை பணிகள், துறைமுகப் பணிகள், அமிர்த பாரத் ரயில் திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்களின் மேம்பாட்டுப் பணிகளையும் தொடக்கி வைத்தார். நவராத்திரி விழா இன்று தொடங்கியதை முன்னிட்டு குடியரசுத் துணைத்தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தேவையின்றி தலையிடுவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: என்னப்பா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
4: ஆமாப்பா. ஏன்பா, தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
3: அதே தான்ப்பா, 60 ரூபா.
4: என்ன
3: காப்பாத்திருச்சு?

0: அப்படின்னு ஒரு வேலை பண்ணு, ஃபேஷியலையும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
1: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
2: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:20.

விளக்கேற்றும் இந்த மாலை வேளையில் உங்கள் இல்லங்களில் பக்தி மணத்தை வீச வருகிறது மனோரஞ்சிதம். இன்று நவராத்திரி விரதம் ஒட்டிய பக்தி பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக வருவது எஸ் ராஜேஸ்வரி குரலில் துர்கா சோஸ்திரம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் சபரி துர்கா என்று தொடங்கும் பாடலை. பாடலுக்காக ஒலிக்கு வரும் குரல் கே எஸ் சித்ரா. பாடலை கேட்கும் முன் விளம்பரம்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: நிகழ்ச்சி நிறைவாக சுதா ரகுநாதன் குரலில் அகிலாண்டேஸ்வரி என்று தொடங்கும் பாடலை கேட்கலாம். கேட்கும் முன் விளம்பரம்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

உங்கள் இல்லங்களில் இதுவரை பக்தி மனத்தை வீசியது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:50. 18:00.

நமது நிலையத்தின் முதன்மை அலைவரிசையிலும் 102.8 FM ரெயின்போ அலைவரிசையிலும் இந்த மாலை ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. முதலில் முதன்மை அலைவரிசையில் இந்த மாலை ஒளிபரப்பில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். முதன்மை அலைவரிசையில் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து இரவு 7 மணி முதல் 7:15 மணி வரையிலும் மீண்டும் 8 மணி முதல் 8:58 மணி வரையிலும் இடம்பெறுவது திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் அற்பிசம்பாளையம் கிராம உழவர் என் திலகவதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு ரவிவாசி அகில பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் ஜெகதீஷ் ஹுகார் அவர்களின் தபலா இசை இடம்பெறும். நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 சிந்தனை மலர். அதனைத் தொடர்ந்து முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவைகள் யாவும் முதன்மை அலைவரிசையில் இந்த மாலை ஒளிபரப்பில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். இனி 102.8 FM ரெயின்போ அலைவரிசையில் இந்த மாலை ஒளிபரப்பில் இரவு 7:02 முதல் 7:15 வரை இடம்பெறுவது மனம் விரும்புதே தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நகர்ப்புற இளைஞர்களுக்கான மீன் வளர்ப்பு வாய்ப்புகள் குறித்து புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் மீன்வளத்துறை தொழில்நுட்ப வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வி திருமூலன் அவர்களின் உரை. இயற்கை உரங்கள் தயாரிக்கும் முறைகள் குறித்த தகவல்கள் ஆகியவை இடம்பெறும். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். இரவு 9:15 முதல் 11:00 வரை இடம்பெறுவது தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:00 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இவைகள் இந்த மாலை ஒளிபரப்பில் எஃப்எம் ரெயின்போ அலைவரிசையில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள்.

இனி நாளைய நிகழ்ச்சிகள். முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க, உறவுகளை பேணுதல் குறித்து கருத்துக்களை வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். எள் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்து உரையாடலின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் உரையாடுவார். 6:55 சூழல் அறிவம், சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு 2026 உரையின் தொடர்ச்சி, வழங்குபவர் டி அரவிந்தராஜா அவர்கள். நாளை காலை 7:00 சிந்தனை மலர், 7:02 விளையாட்டுக் களம், மாணவர்கள் விளையாட்டில் சாதனை படைக்க பயிற்சியே பலம், உரை குறித்து வழங்குபவர் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் விடுதலை வீரர் ஆர் சீனிவாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் டி துரை அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நாளை காலை 7:25 நலமாய் வாழ, சிக்கன்குனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்றொரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா, 8:02, 8:45 தகவல் தளம், 8:30 சக்தி உலா, வாழ்வழிக்கும் வனதுர்க்கை, தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி அம்மன் ஆலயம், படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால். நாளை காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் திருச்சூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியில் M.A. சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், உமையால்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், H.சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கடம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

நாளை காலை 10:02 கேட்டாலை இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். முற்பகல் 11:02 நேயர் நேரம். நாளை இடம்பெறக்கூடிய தலைப்பு உடலினை உறுதி செய். மீண்டும் அறிவிக்கின்றோம், நாளை இடம்பெறக்கூடிய

தலைப்பு உடலினை உறுதி செய். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் சசிகலா. நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு அறிவியல் முத்துக்கள் வழங்குபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து அறிவியல் ஆசான் டாக்டர் APJ அப்துல் கலாம் சித்திரம். எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். குரல் வண்ணம் மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் TKS கலைவாணன் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் AB எலிசபெத் அவர்கள். நாளை பிற்பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம். இடம்பெறுவது சமையல் குறிப்புகள். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் ஹிந்தி பாடம். 2:55 வானிலை அறிக்கை. இவ்விரு நிகழ்ச்சிகளையும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். ராதா ஜெயலட்சுமி ஆகியோரின் பாட்டு இடம்பெறும். நாளை மாலை 4 மணிக்கு ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா அவர்கள், கதை இயக்கம் கே பாக்யராஜ் அவர்கள். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது. இதில் குயில் என்ற தலைப்பில் பாடல்கள் இடம்பெறும். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 6 மணிக்கு திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7 மணி முதல் 7:15 மணி வரையிலும், 8 மணி முதல் 8:58 மணி வரையிலும் இடம்பெறுவது திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. இதில் விழுப்புரம் மாவட்டம் அற்பிசம்பாளையம் கிராம உழவர் எஸ் சத்யமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு பொது சேவையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. நாளை இரவு 10:35 தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 சிந்தனை மலரை தொடர்ந்து முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவைகள் யாவும் நமது முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். FM ரெயின்போ அலைவரிசையில் நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02, 8:30 இனிய நேரம். தலைப்பு குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க ஒருவர் மட்டும் விட்டுக் கொடுக்க வேண்டுமா? நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் RJ அருள். 8:55 சாய்பாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. முற்பகல் 11:02 வளமான பாரதம். பிரதான் மந்திரி சூரிய கார் முஃப்த் பிஜிலா யோஜனா. பாரத பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த சித்திரத்தின் முதற் பகுதி. அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் AB எலிசபெத் அவர்கள். நாளை பிற்பகல் 1:02 ஹாய் சிநேகிதியே சமையல் குறிப்புகள். 2:15 ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். 2:20 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ஹெலோ டாக்டர். உலக மூட்டு வழி தினம் குறித்த நேயர்களின் சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறார் புதுச்சேரி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் உதவி பேராசிரியர் டாக்டர் வி கார்த்திக் அவர்கள். இதுவரை இந்த மாலை ஒலிபரப்பிலும் நாளையும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25. திரையிசை கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் வைஷாலி குரல்களில் வருவது சந்திரமுகி படத்திற்கான பாடல்.

0: திரேசை கேட்டீர்கள். இனி தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்வதற்கு திருக்குறளில் ஏராளமான கருத்துகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். யுக்ரைன் உடனான மோதலுக்கு சுமூக தீர்வு காண ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆசிய ஸ்கூல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளி பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்வதற்கு திருக்குறளில் ஏராளமான கருத்துகள் உள்ள

0: உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், மாணவர்களுக்கு உகந்த கருத்துக்களை திருவள்ளுவர் கூறிச் சென்றிருப்பதாக குறிப்பிட்டார்.
1: நண்பர்களே, மகான் சந்த் திருவள்ளுவர் ஜிக்கோ பி யாத் கருங்கா.
2: மகான் திருவள்ளுவர் மாணவர்களுக்கு மிக உகந்த கருத்துக்களை அறிவுரைகளை அவர் விட்டு சென்றிருக்கிறார். வாழ்க்கை முழுவதும் புதிது புதிதாக கற்க விரும்பும் அனைவருக்கும் திருக்குறள் அற்புதமான ஒரு வழிகாட்டி. மகான் திருவள்ளுவர் தனது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற குறளிலே நாம் எப்படி சிறப்பான முறையிலே கற்க வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கிறார். மேலும் நாம் கற்றவற்றின்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிறார். இதெல்லாம் மாணவர்களுக்கு ஒரு கற்பித்தல் தானே.
0: தமிழ் இலக்கியத்தின் ஆளுமையாக திகழ்ந்த மகாகவி பாரதியார் காசியில் வாழ்ந்த காலத்தில்தான் அவரது மனதில் மகத்தான தாக்கம் உருவானதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
1: ஆப் சபீனே மகாகவி பாரதியார் கோ பி கூப் படா ஹோகா. அச்சமிலை அச்சமிலை.
2: தமிழ் இலக்கியத்திலே மேலும் ஒரு மகத்தான ஆளுமை என்று சொன்னால் மகாகவி பாரதியார் தான் அது. அவருடைய ஆளுமை அமைவிலே காசிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. இளம் வயதிலே அவர் காசியிலே வசித்து கல்வி கற்றார். இன்றும் கூட காசி வாழ் மக்கள் அனைவரும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை மிகவும் அன்போடும் பாசத்தோடும் நினைவு கூறுகின்றார்கள். அவருடைய சொற்களான அச்சமில்லை அச்சமில்லை என்பவை அச்சமின்றி வாழ நமக்கு உத்வேகம் அளிக்கின்றன.
0: உலகம் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் ஆற்றல் இந்திய இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடம் இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர், நாட்டின் எதிர்காலத்தை வழிநடத்திச் செல்லும் வலிமை மாணவர்களிடம் உள்ளதாகவும் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்களின் பங்களிப்பு அவசியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடு தங்களுக்கு வழங்கியுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி நாட்டின் முன்னேற்றத்திற்கு பாடுபடுமாறும் மாணவர்களை அவர் கேட்டுக் கொண்டார். கல்விச் சூழல் மாறிவரும் வேளையில் நாட்டில் புதிய ஐஐடி, ஐஐஎம் மற்றும் எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரிகள் உருவாக்கப்பட்டு வருவதையும் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். இளைஞர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டுமென்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணத்தின் ஒரு பகுதியாக வாரணாசியில் இன்று சைக்கிள் பயணம் மேற்கொண்ட அவர், இளைஞர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார். உடற்பயிற்சியை நாள்தோறும் மேற்கொள்வதன் அவசியத்தையும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்ப்போம் என்ற மையக்கருத்தின் அடிப்படையில் நடைபெற்ற இந்த சைக்கிள் பயணத்தின் முடிவில் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று மத்திய சமூக நீதித்துறை இணை அமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விரைவில் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். காஷ்மீரில் முழு அளவிலான வளர்ச்சியை ஏற்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த திரு ராம்தாஸ் அத்வாலே, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் முறைகேடு ஏதும் நடைபெறவில்லை என்றார். நியாயமான காரணங்களின் அடிப்படையிலேயே வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதால் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் பதவி விலக தேவையில்லை என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறினார். ரயில்வேயில் காலியாக உள்ள தொழில்நுட்பம் சாராத பணியிடங்களுக்கான அறிவிப்பை அந்தந்த மண்டல ரயில்வே தேர்வு வாரியங்கள் வெளியிட்டுள்ளன. இதன்படி பட்டதாரி நிலையிலான டிக்கெட் பரிசோதகர், சரக்கு ரயில் மேலாளர், இளநிலை கணக்காளர் மற்றும் முதுநிலை கணக்காளர் உள்ளிட்ட 3548 பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பதவிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்குள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: இந்தியா ரஷ்யா

0: ரஷ்யா இடையேயான கடற்படை கூட்டு பயிற்சியில் பங்கேற்பதற்காக INS சஹ்யாத்ரி ரஷ்யாவின் வெலாடிவோஸ்டோக் சென்றடைந்தது. மத்திய அரசின் மகாசாகர் கொள்கையின் அடிப்படையில் கடல்சார் துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்த கூட்டு பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இந்திரா 2026 என்ற பெயரிலான இந்த பயிற்சி நாளை மறுநாள் தொடங்கி வரும் 18 தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த பயிற்சியின் இடையே இருநாட்டு கடற்படையினரும் தத்தமது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதுடன் தற்போதைய சூழலில் பின்பற்ற வேண்டிய நவீன போர் முறைகள் குறித்தும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே கடற்படையின் மற்றொரு கப்பலான INS திரிசூல் இந்தியா இங்கிலாந்து கடற்படை கூட்டு பயிற்சியில் பங்கேற்பதற்காக இங்கிலாந்தின் பிளைமவுத் சென்றடைந்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் செல்லப்பிராணிகள் மற்றும் பறவைகளுக்கான மருந்துகளை விற்பனை செய்வதற்கென 375 நியாய விலை மருந்தகங்கள் திறக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மேற்குவங்க கால்நடை பராமரிப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மத்திய அரசின் கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்த மருந்தகங்கள் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தாவிலும் 30 மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் 344 வட்டாரங்களிலும் தலா ஒன்று வீதம் இவை திறக்கப்பட உள்ளன. இந்த மருந்தகங்களில் நாய் உள்ளிட்ட செல்லப்பிராணிகளுக்கான தடுப்பூசிகள் மற்றும் இதர மருந்து பொருட்கள் குறைந்த விலையில் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்டின் ராசல் கைமா கடற்பகுதியில் தீ விபத்துக்குள்ளான எண்ணெய் கப்பலில் பணியாற்றிய இந்திய மாலுமிகள் 22 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக துபாயில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. கப்பலில் தீப்பற்றிய தகவல் அறிந்ததும் ஐக்கிய அரபு எமிரேட்டின் கடலோர காவல்படையினர் சம்பவ பகுதிக்கு சென்று மாலுமிகளை மீட்டு வந்திருப்பதாக தூதரக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட் அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளதாகவும் இந்திய மாலுமிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட மாலுமிகளுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதோடு அனைவரும் நல்ல உடல்நிலையுடன் இருப்பதாகவும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் உடனான மோதலுக்கு சுமூக தீர்வு காண ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் கூறியுள்ளார். ஆண்ட்ரூஸ் ராணுவப்படை தளத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யுக்ரைன் உடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்ய அதிபர் அக்கறை செலுத்தினாலும் யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கி அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளாமல் தாமதித்து வருவதாக குற்றம் சாட்டினார். ரஷ்யாவுடனான மோதல் குறித்து 2 ஆண்டுகளுக்கு முன்பே உடன்பாடு எட்டப்பட்டிருந்தால் யுக்ரைனுக்கு சாதகமாக இருந்திருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரான் பிரச்சினை காரணமாக சர்வதேச அளவில் நிலவும் எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் விலை உயர்வை சமாளிக்க அமெரிக்காவுக்கும் பிற உலக நாடுகளுக்கும் டீசல் விநியோகம் செய்ய ரஷ்யாவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதையும் திரு டொனால்ட் டிரம்ப் சுட்டிக்காட்டினார். ஆசிய ஸ்கூல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ரஷ்யாவின் துலாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 11 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ராஜேஸ்வரி மற்றும் யக்ஷினியும் தங்கப்பதக்கம் வென்றனர். 9 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அன்வி ஹிஞ்ச் 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 7 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் விமலன் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 47.3 ஓவரில் 275 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 276 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலியா ஏ அணி 46.2 ஓவரில் 226 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மலேசியாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா தற்போது மலேசியாவை எதிர்த்து ஆடி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்வதற்கு திருக்குறளில் ஏராளமான கருத்துகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். யுக்ரைன் உடனான மோதலுக்கு சுமூக தீர்வு காண ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆசிய ஸ்கூல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 7:25:39.

தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை விடுத்துள்ள ஊட்டச்சத்து மிக்க குறுந்தானியங்கள் சாகுபடி குறித்த அறிவிப்பு. சத்து மிகுந்த குறுதானிய சாகுபடியை ஊக்குவித்து உற்பத்தியை பெருக்கி நுகர்வோரிடம் அதன் பயன்பாட்டினை பரவலாக்கி ஊட்டச்சத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்தலே இதன் நோக்கமாகும். அந்த வகையில் முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள இருப்பது குதிரைவாளி சாகுபடி. இதன் ரகங்கள் MTU 1, அத்தியந்தல் 1, கோ 2. இதன் காலநிலை குதிரைவாளி வெப்பம் சார்ந்த பகுதிகளில் நன்கு வளரக்கூடியது. இது மாறுபட்ட தட்பவெப்ப நிலைகளையும் தாங்கி வளரக்கூடியது. மணல் கலந்த களிமண் நிலங்களில் நன்கும் வளரக்கூடியது. நிலம் தயாரித்தலில் 2 முறை உழுது சமப்படுத்த வேண்டும். விதை அளவு 3-4 கிலோ பர் ஏக்கருக்கு தேவைப்படும். விதைகளை தூவுதல் முறையில் அல்லது பார் முறையில் 3-4 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்கலாம். இடைவெளியில் வரிசைக்கு வரிசை 25 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். உர மேலாண்மையில் நிலம் தயார் செய்யும் போதே 1 ஏக்கருக்கு 2-4 டன் தொழு உரம் இட வேண்டும். தழை மற்றும் சாம்பல் சத்தினை 16:12:20 கிலோ பர் ஏக்கர் என்ற விதத்தில் அடியுரமாக இட வேண்டும். நீர் மேலாண்மையில் குதிரைவாளி பயிருக்கு நீர்ப்பாசனம் தேவையில்லை. வறண்ட சூழ்நிலை நிலவும் போது மட்டும் கதிர் வரும் தருணத்தில் பாசனம் செய்யலாம். மழை பொழியும் காலங்களில் நீர் தேங்காமல் வெடித்துவிட வேண்டும். களை மேலாண்மையில் விதைத்தை 25-30 நாட்கள் வரை களை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சாமை. இதன் ரகங்கள் அத்தியந்தல் 1, விதை அளவு வரிசை நடவுக்கு 4 கிலோ பர் ஏக்கருக்கும் விதைப்பான் மூலம் விதைப்பதற்கு 5 கிலோ பர் ஏக்கருக்கும் தேவைப்படும். விதை நேர்த்தியில் 1 கிலோ விதைக்கு 2 கிராம் திறம் அல்லது கார்பன் டைசம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நிலம் தயாரித்தலில் சிறிய இரும்பு கலப்பை அல்லது நாட்டு கலப்பை கொண்டு 2-3 முறை நன்றாக உழ வேண்டும். உரமிடுதலில் அடியுரமாக தொழு உரம் 5 டன், தழிச்சத்து 18 கிலோ, மணிச்சத்து 9 கிலோ பர் ஏக்கருக்கு என்ற வீதத்தில் இட வேண்டும். வரிசை நடவு முறையில் 25:10 என்ற சென்டிமீட்டர் அளவிலும் நேரடி விதைப்பு மூலம் செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளியும் இருக்க வேண்டும். களையெடுத்தலில் விதைத்த 15வது நாளிலும் 40வது நாளிலும் 2 முறை களையெடுக்க வேண்டும். பயிர் களைத்தல் முறையில் 20வது நாளில் நெருக்கமாக வளர்ந்த செடிகளை களைக்க வேண்டும். அடுத்ததாக திணை. இதன் ரகங்கள் கோ 6 கோ 7, விதையளவு வரிசை நடவு முறையில் 4 கிலோ பர் ஏக்கருக்கும் விதைப்பான் மூலம் விதைப்பதற்கு 5 கிலோ பர் ஏக்கருக்கும் தேவைப்படும். விதை நேர்த்தியில் 1 கிலோ விதைக்கு 2 கிராம் திறம் அல்லது கார்பன் டைசம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நிலம் தயாரித்தலில் நிலத்தினை சிறிய இரும்பு கலப்பை அல்லது நாட்டு கலப்பை கொண்டு நன்றாக உழ வேண்டும். உரமிடுதல் அடியுரமாக தொழு உரம் 5 டன் பர் ஏக்கருக்கும் தழைச்சத்து 18 கிலோ பர் ஏக்கர், மணிச்சத்து 9 கிலோ பர் ஏக்கருக்கு தேவைப்படும். நேரடி விதைப்பில் செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். களையெடுத்தல் முறையில் விதைத்த 15வது நாளிலும் 40வது நாளிலும் களையெடுக்க வேண்டும். விதைத்த 20வது நாளில் நெருக்கமாக வளர்ந்த செடிகளை களைத்தல் வேண்டும். அடுத்ததாக வரகு. இதன் ரகங்கள் அத்தியந்தல் 1, தானா வேப்பா 86, விதை அளவு வரிசை நடவுக்கு 4 கிலோ பர் ஏக்கருக்கும் விதைப்பான் மூலம் விதைப்பதற்கு 5 கிலோ பர் ஏக்கருக்கும் தேவைப்படும். 1 கிலோ விதைக்கு 2 கிராம் திறம் அல்லது கார்பன் டைசம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நிலம் தயாரித்தல் முறையில் சிறிய இரும்பு கலப்பை அல்லது நாட்டு கலப்பை கொண்டு நன்றாக உழ வேண்டும். உரமிடுதலில் அடியுரமாக தொழு உரம் 5 டன், தழிச்சத்து 18 கிலோ, மணிச்சத்து 9 கிலோ பர் ஏக்கருக்கு தேவைப்படும். நேரடி விதைப்பில் செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். களையெடுத்தல் முறையில் விதைத்த 15வது நாளிலும் 40வது நாளிலும் களையெடுக்க வேண்டும். பயிர் களைத்தலில் விதைத்த 20வது நாளில் நெருக்கமாக வளர்ந்த செடிகளை களைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு விடுத்துள்ள இந்த அறிவிப்பு தெரிவிக்கின்றது. இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: உழவர் உலகம்
1: பண்ணையெல்லாம் பொன்கொழி கச்சையை திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே.
0: இன்றைய நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பும், அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.

0: நேயர்கள் முதலில் உழவருடன் சந்திப்பில் விழுப்புரம் மாவட்டம் அற்பிசம்பாளையம் கிராம உழவர் என் திலகவதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: பசுமை நிறைந்த கிராம சூழல்ல பாரம்பரிய நெல் ரகமான கருப்பு கவுனிய 5 ஏக்கர் நிலப்பரப்புல சாகுபடி செய்து சிறந்த மகசூலையும் வருமானத்தையும் பெற்று வரும் உழவர் ஒருவர் தான் இன்று நமது உழவருடன் சந்திப்பு நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கிறோம். நேயர்களே வணக்கம்மா.
2: வணக்கம் சார்.
1: எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்கம்மா?
2: 5 ஏக்கர் சார்.
1: 5 ஏக்கர் நிலத்திலையும்
2: முன்ன மாப்பிள்ள சம்பா போட்டேன், இப்போ வந்து கருப்பு கவுனி.
1: கருப்பு கவுனி நெல் சாகுபடியை தேர்ந்தெடுக்க என்ன காரணம்?
2: மாப்பிள்ள சம்பா, கிச்சடி சம்பா, தூய மல்லி, ஒன்னொன்னா மாத்தி மாத்தி போட்டு இருக்கோம் சார்.
1: 5 ஏக்கர் நிலத்திலையும் பலவித நெல் ரகங்களை போடுறீங்க.
2: ஆமா சார்.
1: அதுவும் பாரம்பரிய ரகம்.
2: ஆமா சார்.
1: அதுல இப்ப வந்து கருப்பு கவுனி பயிரிட்டு வரீங்க.
2: ஆமா சார்.
1: கருப்பு கவுனி சாகுபடிக்கு நிலத்தை எப்படி தயார் செய்யறீங்க? நிலத்தின தன்மை எப்படி இருக்கணும்?
2: ஃபர்ஸ்ட் புழுதி ஓட்டிடுவோம் சார். புழுதி ஓட்டிட்டு நல்லா அந்த பில்லெல்லாம் காய வச்சிடுவோம். அதுக்கப்புறம் சேடை ஓட்டுவோம். சேடை ஓட்டிட்டு இந்த அதுக்குள்ள நாத்து விடுவோம். கொஞ்சமா எடுத்து ட்ரே உள்ள தான் சார். 20 கிலோ சார். அதை ரெடி ஆகிறதுக்குள்ள இதை சேடை ஓட்டி சமப்படுத்தி அப்புறம் இதை எடுத்து நடுவோம் சார். மிஷின் வச்சு தான் சார்.
1: சேடையெல்லாம் இதில் ஓட்டுறீங்க?
2: டிராக்டர் சார்.
1: கிராமத்துலலாம் ஏர் மாடு வச்சு உழவு ஓட்டுவாங்க இல்லையா?
2: இல்லை சார், இப்போ மாடும் இல்லை ஏரும் இல்லை சார். இப்போ யாரும் செய்யவும் தெரியாது.
1: விதையெல்லாம் எப்படி தேர்வு செய்கிறீங்க? எங்கே போய் வாங்கிட்டு வரீங்க?
2: விதையை வந்து சார் அண்ணன் வாங்கினார் சார். அண்ணங்கிட்டது நான் வாங்கினேன். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு அந்த மிஷினில் ஒரு 5 மூட்டைக்கிட்ட ஃபஸ்ட்டு தனியாக பிடிச்சி வச்சுருவோம். அப்புறம் மறுபடியும் உழற நெல்லை தான் எடுப்போம் விதைக்கு. அப்போ தான் கலப்பு இல்லாமல் இருக்குது. அதை நல்லா காய வச்சு பத்திர பண்ணி வச்சிடுறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து நான் தோட்டுறோம்.
1: இந்த கருப்பு கவுனி எத்தனை நாள் பயிருமா?
2: அது வந்து 160 நாளாக இருக்கலாம் சார். சில சமயத்தில் 150 நாளாக இருக்கலாம். நடுறது வந்து ஒரு 15 நாள் நட்டுணும். இல்லாட்டி உயரமாகிடுது, 6 அடி வரைக்கும் வரும் சார். அதனால் அது வந்து சீக்கிரம் நட்டுணும். வெளி இடத்துல பார்த்தோம் சார், 45 நாளில் அதை கொஞ்சம் அறுத்து வைக்கிறாங்க அந்த சோலையை மட்டும்.
1: ஓ, சோலை என்ன இப்போ மேலேயா?
2: மேலே.
1: வரமாட்டேன்றாங்க
2: எங்க ஊர்ல.
1: எந்த வேலைக்கு போறாங்க?
2: 100 நாள் வேலைக்கு போயிடுறாங்க.
1: 125 நாள் வேலை.
2: அதுக்கு போயிடுறாங்க. மற்ற பிள்ளைங்க சின்ன வயசு பசங்களாம் எல்லாம் படிக்க போயிடுறாங்க. ஆள் கிடைக்கிறது கஷ்டமா, பற்றாக்குறை.
1: அதனால மிஷின் வச்சு நடுறது.
2: மிஷின் தான்.
1: அது ஒன்றும் உங்களுக்கு தொந்தரவு இல்லை.
2: அது ஈஸியாக ஒரே நாள் வந்து நட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதாவது 2 நாள் ஆகுது.
1: நட்டு எத்தனை நாள்ல தண்ணி பாய்ச்சணும்?
2: ஃபர்ஸ்ட்டு நிலத்தை வேப்பம் புண்ணாக்கு, மல்லாட்டை புண்ணாக்கு இதெல்லாம் போட்டுட்டு அதோட நாங்கள் நட்டுடுறோம். நட்டுட்டு ஒரு 15 நாள் கழித்து சின்ன களை எடுக்கிறோம். ஏன்னா இதில் களை வந்து அவ்வளோ வரல. ஏன்னா நாங்கள் வந்து ஏற்கனவே இதெல்லாம் மண்ணை பதப்படுத்தினால கொஞ்சம் களை குறைஞ்சிருக்கு.
1: இடுப்பொருட்களை என்ன கொடுக்குறீங்க? இயற்கை உரமா?
2: நாட்டுப்புழுக்கு, நசிக்கு, மல்லாட்டை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு எல்லாத்தையும் நசிக்கி போட்டுறோம் சார்.
1: நீங்கள் ஒரு இயற்கை விவசாயியா?
2: ஆமாம் சார்.
1: ரசாயன உரங்களாம் இடுறது
2: இல்லை? இல்லை சார், முன்னாடியே இட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம அண்ணன் வந்த பிறகு நாங்கள் இடக்கூடாதுன்னு ஒரே பிடி வரோம் சார். அதாவது அவர் ஒரு ஆசிரியர் சார்.
1: நல்ல ஒரு கொள்கைமா. ஏன்னா இயற்கை விவசாயம் பண்ணால் நல்லது. கருப்பு கொண்டு வந்து எத்தனை நாள் சாகுபடிமா? எந்த பருவத்தில் பயிரிடுறீங்க?
2: தை மாதம் இந்த சம்பா பட்டம் தான் சார் நல்லா இருக்கு. மற்ற பட்டத்தில் வந்து நல்லா விளைஞ்சி வரமாட்டேன். அதை செஞ்சு பார்த்தா அது கொஞ்சமாக வந்தது. அப்போ தான் இதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு செஞ்சு செஞ்சு பொங்கல் சமயத்தில் இருக்கும்.
1: ஒரு வருஷத்துக்கு எத்தனை போகம்?
2: 2 போகம் தான் சார். கருப்பு கவுனி இல்லைனாக்கா 3 போகம் சார்.
1: செடிகளுக்கு இடையே எவ்வளோ இடைவெளியெல்லாம் வர்றீங்க?
2: இடைவெளி வந்து 1¼ அடி. அதை உள்ளார் வந்து ஒரு கை மிஷின் மாதிரி வச்சுருக்கோம் சார். அதை விட்டு எடுக்கிறோம். அது வந்து 15,000. இப்போ புதுசாக வாங்கினது, ஆள் இல்லாத சமயம் அதை மாதிரி பண்ணிக்கிறது.
1: களை எடுக்கிறதெல்லாம் மிஷினா?
2: மிஷின்.
1: அதுக்கு ஆள் பற்றாக்குறையெல்லாம் அது மிஷினில் பண்ணுறீங்க. அறுவடைக்குள்ளே எத்தனை முறை இடுபொருட்கள் கொடுக்குறீங்க?
2: ஆட்டுப்புழுக்கை, மல்லாட்டை புண்ணாக்கு இதெல்லாம் நசுக்கி போட்டு அதை வந்து மேலே தூவுறோம் சார். தூவிட்டு வரும்பொழுது கொஞ்சம் பயிர் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து செலவு அதிகம் இல்லை சார். பூச்சின்னு வந்துட்டால் தான் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு வந்து பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நசுக்கி அதை வடிகட்டி அதை வந்து

0: ஸ்ப்ரே அடிக்கிறோம் சார்.
1: களைகள் பூச்சி இதெல்லாம் தென்படுதா?
0: வேப்பம் கொட்டையை நசுக்கி கொஞ்சோண்டு வேப்ப எண்ணெயை ஊற்றி நொணாத்தழை நொச்சித்தழை இதெல்லாம் நசுக்கி அது உள்ளார போட்டு அதை ஸ்ப்ரே பண்ணுறோம் சார்.
1: ஸ்ப்ரே தான் தண்ணியில் விடுறது இல்லை
0: இது வரைக்கும் விடலை சார். அது ஏன்னு தெரியல, விடலை. இப்படி ஸ்ப்ரே வச்சு அடிச்சிடுறோம்.
1: அடிச்சிடுறீங்க. வேற ஏதாவது சேதம் விளைவிக்குதா பயிரை? எலி
0: குட்டி போடும் போதே தவிர்க்கணும். அதை குட்டி நிறைய போட்டோடனே அது எங்க போனாலும் சுத்த ஆரம்பிச்சிருக்கு. பன்றி வந்து உளுந்து பரண்டாக்குறதுக்கு
1: விவசாயிகள் அந்த கிராமம் உங்க ஊரு கிராம விவசாயிகள் என்ன பண்றீங்க?
0: வெடி வைக்கிறோம் சார். நடு சாமத்தில் போய் ஒரு ரெண்டு வெடி வெடிக்க வேண்டியது, அது வந்த பயந்துட்டு ஓடிடும். பகல்ல வந்து அதுவே நம்மளை ஒரு சமயம் பார்த்துட்டு போகுது சார். ஒரு நாளைக்கு போகிறேன், மூணு பண்ணி லைனாக நிற்கிறாரு, என்னை கண்டுட்டு ஓடுறாரு. நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு அந்த பண்ணியை பார்த்தேன். ஒரு சிமெண்ட் கலர் மாதிரி இருக்குது சார்.
1: காட்டு பன்றி,
0: காட்டு பன்றி.
1: எத்தனை முறை தண்ணி பாசுறீங்க?
0: நம்ம சாதாரண பயிருக்கு வைக்கிற மாரி தண்ணி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நல்லா இருக்குன போய் நடுறோமா, அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பூச்சி இருந்தால் தண்ணியை வடிகட்டணும். பூச்சி இல்லைன்னா நம்ம ஆவரேஜாக வச்சுக்கிட்டே இருக்கலாம். காய்ச்சலும் பாய்ச்சலும் தான் இருக்கும்.
1: அறுவடை வந்துருச்சுன்னா எத்தனை நாளுக்குள்ளே ஸ்டாப் பண்ணிடணும் தண்ணி கட்டுறதை?
0: இது வந்து 140 நாள்லேருந்து நம்ம கவனிச்சாக்கா அப்போ நல்ல முத்தி இருக்கும். 160 நாளும் ஆகும், 150 நாளும் இருக்கலாம், 140 நாளையும் விளைஞ்சா இருக்கலாம் சார். இன்னைக்கு தான் செய்யணும்னு நம்ம சொல்ல முடியாது. அறுக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தண்ணியை நிறுத்திடணும்.
1: இப்போ நெல்லாம் நிலத்தில் பார்க்கும்போது கதிர் இல்லாமல் நல்லா விளையுதா? நெல் மணிகள் நல்லா வருதா?
0: பரவாயில்ல சார். இப்போ தான் நாங்கள் வந்து அதெல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வாட்டி நடுறது எப்படியும் ஒரு குறைஞ்சது 10 மூட்டையாக தான் இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை சார். அது ஆவரேஜ் தான், ரொம்ப அதிகம் கிடையாது. 20 மூட்டை விளைஞ்சா நல்ல அருமையான நெல் சார்.
1: கருப்பு கவுனியில் 1 ஏக்கர் போடுறீங்கன்னு வச்சுங்களா, அதுக்கு கருப்பு கவுனி சேடை ஓட்டுனதுலேருந்து அறுவடை வரைக்கும் எவ்வளோ செலவு ஆகுதுமா? அதில் என்னென்ன செலவெல்லாம் வருது?
0: ஃபஸ்ட்டு வெத்தச்சு 40 நாள் கழிச்சு நல்லா ஓட்டிடுறோம் சார். அதில் வந்து நம்ம தீனி வந்து ரொம்ப இழுக்கலை. 1 ஏக்கர் வந்து முடிச்சு எடுக்க 20,000 ஆயிடுது.
1: கருப்பு கவுனியில் பொதுவாக என்னென்ன சத்தெல்லாம் அடங்கியிருக்கு, அப்புறம் எந்தெந்த முறையில் சாப்பிடலாம், அதாவது சாதம் ஜி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் யார் யாரெல்லாம் சாப்பிடலாம், குழந்தையும் சாப்பிடலாம் வயசானவங்களும் சாப்பிடலாம், இதெல்லாம் சொல்லுங்களேன்.
0: கருப்பு கவுனி அரிசி சார், அதில் வந்து புரத சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது சார். இதிலே பெஸ்ட்டு என்னென்னா, அந்த அரிசியை முத நாள் ஊற வச்சிடணும் சார், அது டக்குன்னு வேகாது. மறுநாள் காலையில் எடுத்து வேக வச்சு வெடிச்சிருக்கும், அதை என்ன செய்யணும், போட்டு கொஞ்சம் அரைச்சிடலாம். முத நாள் ஊற வைக்கிறோம், மறுநாள் வேக வைக்கிறோம், அதை பழைய சாதமாக ஆக்கி அந்த கஞ்சியை வடித்து அதிலேயே ஊற்றி அதோடு சாப்பிடும் பொழுது இந்த உஷ்ணத்துக்கு நல்லது, சுகர் பேஷண்ட்டு இதை சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் தரலாம் சார். இட்லி அருமையாக இருக்குது. அதேமாதிரி அரிசியை போட்டுட்டு உளுந்து போட்டு நம்ம அரைச்சி மறுநாள் புளிக்க வச்சு செய்யும் பொழுது அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வெள்ளை அரிசி இட்லியை வந்து தண்ணியில் போட்டால் முழுகாது, இந்த அரிசி முழுகும் சார்.
1: இப்போ கருப்பு கவுனி அரிசிக்கு சந்தையில் எப்படி விலை இருக்குது? சாதாரண அரிசிக்கும் அதுக்கும்
0: சந்தையில் வந்து 150-200 ரூபா வரைக்கும் போகுது சார். நமக்கு சாப்பிடும்பொழுது ஒரு திருப்தியும் கிடைக்குது, ஒரு வாசனை நல்லா இருக்கு, ஒரு எனர்ஜி கிடைக்கும் சார். இரும்பு சத்து ப்ரோட்டீன் எல்லாம் அதில் கிடைக்கும் பொழுது அதை எல்லாரும் விரும்பி வாங்குறாங்க. உற்பத்தி பண்ண முடியல. இந்த வாட்டி இப்போ நட்டுருக்குறோம், அதில் ஒரு 10 மூட்டை வருமானு எதிர்பார்க்குறோம். அது 1 ஏக்கருக்கு 10 மூட்டை வந்தால் ஓரளவு சமாளிச்சிடலாம்.
1: இப்போ அறுவடைக்கு பிறகு கருப்பு கனி வந்து எப்படி விற்பனை பண்ணுறீங்க? சேமித்து வச்சு கொஞ்ச நாள் விலை வந்த அப்புறம் கொடுக்குறீங்களா, இல்லை அருகாமையில் இருக்கிற உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சேமிப்பு கிடங்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் போய் விற்பனை பண்ணுறீங்களா, எப்படிமா அந்த விற்பனை வாய்ப்புகள் பற்றி சொல்லுங்களேன்.
0: இப்போ நம்ம எந்த நெல் அறுத்தாலும் சார் அண்ணன் வந்து 3 மாதம் வச்சு தான் சார் செய்வார். ஏன்னா அப்படியே போட்டாக்கா அது நல்லது இல்லை, அதை கொஞ்சம் பழகணும், அதுக்கப்புறம் தான் சார் கொடுப்பாரு. அதை நெல்லாக கூடிய வரைக்கும் தரமாட்டேன்றார். கொஞ்சமாக இருக்கனால அரிசியை ஆக்கி அதை வந்து பேக்கெட் பண்ணி அதை சென்னைக்கு அனுப்புகிறாரு.
1: நீங்களும் அதுபடி தான் பண்ணுறீங்க?
0: நானும் அதே தான் சார் செய்கிறேன். என்ன நெல்லாக கொடுத்துட்டா அது வந்து ஒரு லோடு தர முடியாது. இப்போ இது 20 மூட்டை 30 மூட்டைனாக்கா அப்போ அது எடுக்க மாட்டாங்க. ஆனால் இயற்கையாக வாங்குறவங்களும் தேடுறோம் சார். நாங்கள் அவங்க கிடைச்சா அப்படியே நாங்கள் விலை வச்சு கையில் கொடுத்துடலான்னு.
1: நெல் அறுத்தாச்சு, அதுக்கு அடுத்தது நிலத்தை எப்படி அப்படி சும்மா போடுறீங்களா, அடுத்து ஆரம்பிக்கிறீங்களா?
0: வைக்கல சுற்றிட்டு அப்படியே ஒரு வாரம் இருக்கும். அப்புறம் புழுதி ஓட்டிடுவோம். புழுதி நல்லா ஓட்டிட்டு நல்லா மண்ணை பரத்தி விட்டுடுவோம். பரத்தி விட்டுட்டு நல்லா காயும். அதுக்கப்புறம் தக்கப்பூண்டு விதைப்போம் சார். இல்லைன்னா சமயத்தில் வந்து தக்கப்பூண்டு விதைக்காமல் மல்லாட்டை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் போட்டுடுறோம். இதில் எதனா ஒன்று செஞ்ச பிறகு தான் அடுத்த பயிர்.
1: அந்த வைக்கோல் என்ன பண்ணுறீங்க?
0: நெல் வாங்குறவங்க வைக்கோல் வாங்குறவங்க தனித்தனியாக இருக்காங்க. வைக்கோல் வாங்குறவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு கட்டுக்கு 150-120 ஒரு சமயம் நல்ல விலை போகும், ஒரு சமயம் விலை குறையும்.
1: முன்னெல்லாம் வைக்கோல் வந்து ஆள் வச்சே கட்டுவாங்க.
0: ஆமாம் சார்.
1: இப்போ ஏதோ மிஷினில் வச்சு ரோலர் சுற்றி
0: அங்கேருந்து மிஷின் வருது சார். ஒரு நூலை போட்டு அழகாக ரோல் ரோலாக சுற்றி வச்சிடுது. வந்து ஆளுங்க டக்குன்னு தூக்கி வண்டியில் ஏற்றிட்டு

0: போயிட்டே இருக்கிறாங்க. இத்தனை ஏக்கர் இருக்குப்பா, இத்தனை கட்டு இருக்குனாக்கா வந்து அவங்க காசு கொடுத்துட்டு எடுத்துடுறாங்க. ஒரே நாளில் அதெல்லாம் காசு வந்துடும் சார்.
1: நீங்கள் ஏதாவது ஊடு பயிர் எதனா போடுறீங்களா?
0: ஊடு பயிர் இது உள்ளார
1: போட முடியாது சார். காட்டு மணல்கள் வீரான ஏரியாலாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் ஒரு விவசாயிகள்லாம் ஊடு பயிரோட பண்ணுறாங்க.
0: வரப்பில் போட்டு
1: வரப்பில் கருப்பு கவனி போன்ற பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி செய்ய விரும்பும் இளம் விவசாயிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லும் அறிவுரைகள் ஆலோசனைகள் சொல்லுங்களேன்.
0: இயற்கை விவசாயம் ரொம்ப நல்லது, அதாவது நோய் நொடி இல்லாம நம்ம தவிர்க்கலாம். சும்மா பூச்சி மருந்து போட்டு அதை இதை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்றத விட இயற்கை விவசாயத்துக்கு எல்லாரும் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் மனசு வைக்கிறதுக்கே எங்கள் அண்ணன் மதிவாணனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா அவருக்கு எனக்கு இதில் நிறைய பிரச்சனை வந்திருக்கு, இதை எடுத்து சொன்னது அவர் தான்.
1: படித்த இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா
0: சார்,
1: அவங்களாம் இப்போ விவசாயத்துக்கு வராங்க, குறிப்பாக இயற்கை விவசாயத்துக்கு வராங்க. அவங்களெல்லாம் வந்து இதில் விவசாயம் பண்ணோன்னா நல்ல லாபம்.
0: ஃபஸ்ட் நம்ம 4-5 பயிர் தான் வைக்கிறோம், அது வந்து 20 அப்படி வரும்பொழுது ஆசையாக இருக்குது சார். அதை சந்தோஷமாக பார்ப்பாங்க ஐடி ஃபீல்டு பிள்ளைங்க. இப்போ நாங்களே விவசாயம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் சலிப்பாக இருந்தாலும் அந்த பிள்ளைங்க வந்து எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார்.
1: உங்களை போல் கருப்பு கவனி சாகுபடி செஞ்சால் நல்ல லாபம் இல்லைங்களா?
0: பரவாயில்ல சார்.
1: உழவர் பெருமக்களே, பாரம்பரிய நெல் ரகங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கருப்பு கவனி சாகுபடியில் சிறந்த மகசூலையும் வருமானத்தையும் பெற்று வரும் உழவரின் அனுபவங்களை தெரிந்தோம். இயற்கையோடு இணைந்து பாரம்பரியத்தை பாதுகாத்து நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயத்தில் முன்னேறுவோம். உங்களை சந்தித்து பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைய உழவுடன் சந்திப்பு நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். என்னை போன்ற விவசாயிகளுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து எங்களை பேட்டி எடுத்து ஆகாசவாணி வானொலி நிலையத்துக்கு ரொம்ப நன்றி சார்.
2: நேயர்கள் இதுவரை உழவருடன் சந்திப்பில் விழுப்புரம் மாவட்டம் அற்பிசம்பாளையம் கிராம உழவர் என் திலகவதி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். தொடர்வது பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணை செய்தியில் ஆண்டு முழுவதும் லாபம் கொடுக்கும் வாழை இலை சாகுபடி குறித்து தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக இலை உற்பத்திக்காக வாழை பயிர் செய்யப்படும் நிலத்தில் போதுமான நீர்ப்பாசன வசதி அவசியம். பண்டிகை காலங்கள், முகூர்த்த நாள்கள், கோயில் விழாக்கள் ஆகியவற்றின் போது வாழை இலையின் தேவை அதிகமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் உணவகங்கள், தினசரி அன்னதானம் நடக்கும் கோயில்கள் போன்றவற்றுக்கு ஆண்டு முழுவதுமே இலை தேவை இருக்கும். அதனால் கேட்டரிங் பணி செய்பவர்கள், உணவகம் நடத்துபவர்கள் போன்றோருடன் நாம் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் நிலையான விற்பனைக்கும் பிரச்சினை இருக்காது. நிலையான சந்தை வாய்ப்பு இருந்தால் மட்டுமே வாழை இலை சாகுபடி செய்யும் விவசாயிகள் வெற்றி பெறவும் முடியும். வாழை இலைக்கென பிரத்யேகமாக சில ரகங்கள் உள்ளன. அதனால் ரக தேர்வு மிக முக்கியம். இலைக்கென சிறந்த ரகமாக கருதப்படுவது பூவன் ரகம். தமிழகத்தின் பல பகுதிகளிலும் இலைக்கென இந்த ரகம்தான் சாகுபடி செய்யப்படுகிறது. பூவன் ரக இலைகள் மென்மையாகவும் எளிதில் கிழியாத வகையில் இலகு தன்மை கொண்டதாகவும் இருக்கும். நீண்ட தூரம் வாகனங்களில் கொண்டு சென்றாலும் இலைகள் வாடாமல் இருக்கும். பூவனுக்கு அடுத்தபடியாக கற்பூரவல்லி, மொந்தன் ஆகிய ரகங்களையும், முப்பட்டை, சக்கை போன்ற உள்ளூர் நாட்டு ரகங்களையும் இலை உற்பத்திக்கு பயன்படுத்தலாம். இவற்றின் இலைகளும் எளிதில் கிழியாது. இந்த ரகங்களின் இலைகள் நீளமாகவும் கருகாமல் பளபளப்பாகவும் இருக்கும். இவை தமிழகத்தில் இலை உற்பத்திக்காகவே அதிகம் பயிரிடப்படும் முதன்மை ரகங்கள். வணிக நோக்கில் இலை உற்பத்தி செய்ய விரும்பும் விவசாயிகள் ஒரே வயதுடைய, நோயற்ற, நன்கு வளர்ந்த பக்க கன்றுகளை அல்லது தரமான திசு வளர்ப்பு கன்றுகளை தேர்ந்தெடுத்து நடவு செய்யலாம். இலை சாகுபடிக்கு நல்ல வடிகால் வசதியுள்ள மணல் கலந்த வண்டல் மண் அல்லது குறுமண் ஏற்றது. மண்ணின் அமிலக்காரத்தன்மை சுமார் 6 முதல் 7.5 என்ற அளவில் இருக்கலாம். தொடர் மழைப்பொழிவால் தண்ணீர் தேங்கும் நிலம், அதிக களிமண் நிலம்,

மற்றும் அதிக உவர் நிலங்களை தவிர்க்க வேண்டும். நடவுக்கு முன் மண் பரிசோதனை செய்து அதன்படி உரமிட வேண்டும். இலை உற்பத்திக்காக வாழையை பயிர் செய்வதால் குறுகிய இடைவெளியில் அதிக கன்றுகளை நடவு செய்யலாம். பொதுவாக வாழை சாகுபடிக்கு 6-7 அடி இடைவெளி விட்டு நடவு செய்வார்கள். ஆனால் இலை உற்பத்திக்கு அடர் நடவு முறையில் 4.5 அடி இடைவெளியே போதுமானது. இந்த இடைவெளியில் சுமார் 2150 கன்றுகள் வரை நடவு செய்யலாம். இவ்வாறு நடவு செய்தால் அதிக அளவு இலைகளை உற்பத்தி செய்து வருமானமும் பார்க்கலாம். அடர் நடவு முறையில் பயிர் இடைவெளியை சரியாக கடைபிடிக்க வேண்டும். சீரான இடைவெளி இருந்தால்தான் காற்றோட்டமும் சீராக இருக்கும். காற்று உட்புகுந்து வெளிவர முடியாத சூழ்நிலை இருந்தால் நோய் மற்றும் பூச்சிகளால் ஏற்படும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இதனால் தெளிவான இலைகளை உருவாக்க முடியாமல் நஷ்டம் ஏற்படவும் வாய்ப்புண்டு. அதேபோல குறைந்த இடைவெளி விடும்போது அதிக காற்று வீசினால் இலைகள் கிழியும் அபாயமும் குறைவுதான். அதனால் இலை சாகுபடிக்கு அடர் நடவு முறையில் அதிக எண்ணிக்கையில் கன்றுகளை நடவு செய்வது மிக மிக அவசியம். அப்போதுதான் நமக்கு அதிக இலைகள் கிடைக்கும். பலத்த காற்று அடிக்கும் சமயத்தில் இலைகள் கிழிவதை தடுக்க தோப்பை சுற்றிலும் காற்று தடுப்பு மரங்களை வளர்க்கலாம். அதிக காற்று வீசக்கூடிய கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் இலை விவசாயம் செய்ய விரும்பும் விவசாயிகள் காற்று தடுப்பான்களை கண்டிப்பாக அமைக்க வேண்டும். வாழை தோப்பை சுற்றிலும் 4 எல்லைகளிலும் அகத்தியை உள்வரிசையிலும் சவுக்கு அல்லது யூகலிப்டஸ் போன்ற உயரமாக வளரும் மரங்களை வெளிவரிசையிலும் காற்று தடுப்பான்களாக நடவு செய்யலாம். தமிழ்நாட்டில் ஆனி ஆடி அதாவது ஜூன் ஜூலை மாதங்களும் மார்கழி தை அதாவது டிசம்பர் ஜனவரி மாதங்களும் இலைவாழை நடவுக்கு உகந்த மாதங்கள். பாசன வசதி இருக்கும் இடங்களில் அந்தந்த பகுதிகளில் நிலவும் காலநிலைக்கேற்ப மற்ற மாதங்களிலும் நடவு செய்யலாம். முழு நிலத்திலும் ஒரே நாளில் நடவு செய்யாமல் 15-30 நாட்கள் இடைவெளியில் நடவு செய்தால் தொடர்ந்து இலை அறுவடை செய்து சந்தைக்கு அனுப்ப வசதியாக இருக்கும். வாழை இலைகளின் விலை தினசரி மாறக்கூடும். எனவே நடவுக்கு முன் உள்ளூர் சந்தைகளில் உள்ள வியாபாரிகளிடம் 1 மாத தேவை அளவையும் கொள்முதல் விலையையும் உறுதி செய்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு முறை நடவு செய்தால் பக்க கன்றுகள் மூலம் 3-4 ஆண்டுகள் வரை தொடர்ந்து இலைகளை அறுவடை செய்யலாம். வாழைக்கு தொடர்ச்சியான நீர்ப்பாசன வசதி மிகவும் அவசியம். இது வறட்சியை தாங்காது. நீர் ஆதாரம் அதிகமுள்ள பகுதிகளில் இலைக்கான விவசாயத்தில் ஈடுபடுபவர்கள் திறந்தவெளி வாய்க்கால் பாசன முறையை கடைபிடிக்கிறார்கள். நீராதாரம் குறைவான பகுதிகளில் வாழைக்கேற்ற மண்கண்டம் இருந்தால் சொட்டு நீர் பாசனம் அமைக்கலாம். இதன் மூலம் 3 மடங்கு நீரை நாம் சேமிக்க முடிவதோடு மரங்களின் வளர்ச்சியும் சீராக இருக்கும். அதிகமான இலையை உருவாக்க மண் எப்போதும் ஈரமாக இருக்க வேண்டும். ஆனால் நீர் தேங்கக்கூடாது. மண்ணின் ஈரப்பதத்தை காக்க வாழை சருகு, வைக்கோல் அல்லது கரும்பு தோகையை மூடாக்காக பயன்படுத்தலாம். இது களைகளை தடுக்கவும் உதவும். தொழு உரம், கம்போஸ்ட், வேப்பம் புண்ணாக்கு போன்ற அங்கக உரங்களை பயன்படுத்தி மண்ணை தொடர்ந்து வளமாக்கலாம். இந்த உரங்களை வாழையின் அடிப்பகுதியை சுற்றியுள்ள மேல்மண்ணில் சீராக கலந்து பாசனம் செய்யலாம். மண் பரிசோதனை அடிப்படையில் தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து ஆகியவை சமசீராக கிடைத்திட 2 மாதங்களுக்கு 1 முறை மண்புழு உரம், தென்னை நார் கழிவு, பண்ணை கழிவு ஆகியவற்றில் ஏதாவதொன்றை ஏக்கருக்கு 500 கிலோ அளவில் இடலாம்.

0: நேயர்களே, நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இடம்பெறுவது உழவருடன் சந்திப்பு. இதில் விழுப்புரம் மாவட்டம் அற்பிசம்பாளையம் கிராம உழவர் எஸ். சத்யமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணைச்செய்தி ஆகியவை இடம்பெறும். கேட்க மறவாதீர்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான

0: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
5: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
6: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நாளை காலை 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க உறவுகளை பேணுதல் குறித்து கருத்துக்களை வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நாளை காலை 7:02 மாணவ விளையாட்டுக் களம், மாணவர்கள் விளையாட்டில் சாதனை படைக்க பயிற்சியே பலம். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் விடுதலை வீரர் ஆர் சீனிவாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் டி துரை அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். நாளை காலை 7:25 நலமாய் வாழ, சிக்கன் குனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள். நாளை காலை 8:30 சக்தி உலா, வாழ்வழிக்கும் வனதுர்கை. தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்கை பரமேஸ்வரி அம்மன் ஆலயம், படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால். நாளை காலை 9:00 அரங்கேசி நிகழ்ச்சியில் திருச்சூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். நாளை நமது முதன்மை அலைவரிசையில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகளில் சில நினைவூட்ட கேட்டீர்கள்.
4: பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு
7: கூர்ந்திட,
4: இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கிடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:09. திரை இசை கேட்கலாம். டூயட் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் டி கே கலா பாடியிருக்கும் பாடல்

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஐ லவ் இந்தியா படத்திற்கான பாடலை. வரும் பாடலுக்காக ஒலிக்க வரும் குரல்கள் குழுவினருடன் எஸ் ஜானகி. பாடல் வரும் நேரம் 8:29:44.

0: இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சென்னையில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடக்கி வைத்த பின்னர் டெல்லி புறப்பட்டு சென்றார். சென்னை விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், மாநில பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பிரதமரை வழி அனுப்பி வைத்தனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சென்னை வருகையால் தமிழகத்தின் வளர்ச்சி மேலும் வலுப்பெறும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள பதிவில், சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகள், அம்ரித் பாரத் ரயில் நிலையங்களின் திறப்பு விழா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள், உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து துறைகளில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்கும் புதிய உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தேவையின்றி தலையிடுவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஐநாவுக்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மனித உரிமைகள் ஆணையம் உலகின் பல்வேறு பகுதிகளில் நடத்தி வரும் ஆர்ப்பாட்டங்கள் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்றும் மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என கூறியுள்ள தூதரகம் அமைதியான முறையில் ஒன்று கூட அரசியல் சாசனம் அனுமதித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய ரயில்வேயில் 3548 பணியிடங்களுக்கு தேர்வுகள் நடத்தப்பட இருப்பதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டிக்கெட் மேற்பார்வையாளர், ஜூனியர் கணக்கு உதவியாளர் மற்றும் தட்டச்சர், மூத்த எழுத்தர் உள்ளிட்ட பிரிவுகளில் இந்த தேர்வுகள் நடத்தப்பட உள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகளையும், அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியையும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் உள்ளம் கவர்ந்த கல்வன் படத்திற்கான பாடலை. வரும் பாடலை பாடியிருப்பவர்கள் இளையராஜா, ஜெயச்சந்திரன்.
1: என் மனசை பறி கொடுத்து ஓ மனசு

பசுமரத்தாணி போல உங்கள் மனதோடு நிறைந்திருக்கும் இனிய கானங்களை கேட்டு மகிழும் இந்த நிகழ்ச்சி சங்கீத வானிலை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஒரு தாயின் சபதம் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடலை.

திட்டே கத்தா திட்டிக்கத்தா திட்டிக்கத்தா கதிகனதா திருதகிருதோ தகிருதா திட்டே கத்தா திட்டிக்கத்தா திட்டிக்கத்தா கதிகனதா.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:08. நிகழ்ச்சி நிரல். நமது முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க. உறவுகளை பேணுதல் குறித்து கருத்துக்களை வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். எள் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்து உரையாடலின் நிறைவு பகுதி இடம்பெறும். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் உரையாடுவர். 6:55 சூழல் அறிவோம். சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு 2026 உரையின் தொடர்ச்சி வழங்குபவர் டி அரவிந்தராஜா அவர்கள். நாளை காலை 7:00 சிந்தனை மலர். 7:02 விளையாட்டுக் களம். மாணவர்கள் விளையாட்டில் சாதனை படைக்க பயிற்சியே பலம். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் விடுதலை வீரர் ஆர் சீனிவாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் டி துரை அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. சிக்கன்குனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02, 8:45 தகவல் தளம். நாளை காலை 8:30 சக்தி உலா வாழ்வழிக்கும் வனதுர்கை. தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்கை பரமேஸ்வரி அம்மன் ஆலயம். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் திருச்சூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியில் எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், உமையால்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கடம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். நாளை காலை 10:02 கேட்டாலை இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். முற்பகல் 11:02 நேயர் நேரம். நாளை இடம்பெறக்கூடிய தலைப்பு உடலினை உறுதி செய். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துபவர் சசிகலா. நண்பகல் 12:00 டெக் குரு அறிவியல் முத்துக்கள் உரை வழங்குபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து அறிவியல் ஆசான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். சித்திரம் எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். குரல் வண்ணம் மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் டி கே எஸ் கலைவாணன் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். நாளை பிற்பகல் 1:00 மகளிர் நேரம். சமையல் குறிப்புகள் 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் ஹிந்தி பாடம். 2:55

வானிலை அறிக்கை. இவ்வொரு நிகழ்ச்சிகளையும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ராதா ஜெயலட்சுமி ஆகியோரின் பாட்டு இடம்பெறும். நாளை மாலை 4 ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா அவர்கள், கதை இயக்கம் கே பாக்யராஜ் அவர்கள். 5 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் குயில் என்ற தலைப்பில் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி.

0: இதில் விழுப்புரம் மாவட்டம் அற்பிசம்பாளையம் கிராம உழவர் எஸ் சத்தியமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணைச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு பொது சேவையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. 10:35 தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 சிந்தனை மலரை தொடர்ந்து முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். இதுவரை நாளை நமது முதன்மை அலைவரிசையில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani, the news read by Reshma Tiwari. Prime Minister Narendra Modi has said India's progress draws strength from its rich cultural heritage, scientific achievements, and modern infrastructure. The Prime Minister was speaking after inaugurating and laying foundation stones of development projects worth over 13,000 crore rupees across Tamil Nadu at an event held at IIT Madras today. The projects span road and rail transport, port infrastructure, petroleum and scientific research.
2: This is a historic day for Tamil Nadu. Today's program involves projects worth 13,000 crore rupees. We are inaugurating many completed projects and laying foundations for new ones. Some will make daily travel easier, others will strengthen industry and trade. Together, they will create jobs for young people across Tamil Nadu. I congratulate the people of the state on this occasion.
1: Earlier in the day, Mr. Modi inaugurated the Poonamalli Vadapalani stretch of Phase 2 of the Chennai Metro Rail project, built at a cost of around 4,900 crore rupees. The Prime Minister and Chief Minister C. Joseph Vijay jointly flagged off the new metro services and travelled on the train. Prime Minister Narendra Modi also attended Golden Jubilee celebrations of Jai Gopal Garudiya Hindu Vidyalay in Chennai today. Addressing the students, the Prime Minister said the world is looking for solutions to emerging challenges and expressed confidence that India's youth have the talent and potential to provide them. The Supreme Court today directed authorities to ensure that people gathering peacefully are not illegally detained and that the free movement of people is allowed, subject to traffic regulations. It also called for a review of barricading arrangements in Delhi and directed the centre to ensure that metro services operate according to their normal schedule and that internet services remain uninterrupted, subject to law and order requirements. It further directed that lawyers must not be obstructed from discharging their professional duties. Issuing notice to the centre on a plea seeking initiation of contempt proceedings against authorities over alleged violations of its directions, the Supreme Court said it would hear all parties and ensure that no inconvenience was caused. India today called out Office of the High Commissioner for Human Rights, OHCHR, for its double standards and approach of extreme selectivity when it comes to public positions, while rejecting the organization's remarks on yesterday's events in New Delhi. In a statement, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal described the OHCHR's remarks as unwarranted and unacceptable.
3: The OHCHR has an approach of extreme selectivity when it comes to public positions. Violent responses to protests in our neighborhood have gone uncommented, as indeed have law enforcement actions in its own vicinity. Such double standards only erode the credibility of its standing and contribute to the loss of faith in multilateralism.
1: An Indian national injured in the attack on Riyadh's King Khalid International Airport in Saudi Arabia has died, taking the total death toll to 13. In a social media post, the Indian embassy in Riyadh said the injured Indian national succumbed to his injuries today. It added that

0: 10 Indians were among around 300 people injured in the attack that took place yesterday. In view of the current situation, the Indian Embassy in Riyadh reiterated its earlier advisory for the Indian nationals in Saudi Arabia to remain alert and vigilant and stay indoors as necessary. The 9-day festival of Sharadiya Navratri began with religious fervor and devotion across the country today. People worship goddess Durga in her 9 forms during the festival. Thousands of devotees thronged temples to offer prayers and seek blessings as special rituals, traditional ceremonies and devotional celebrations marked the auspicious occasion. In cricket, India defeated West Indies by 14 runs in the third T20 International at the Holkar Stadium in Indore today. Chasing 224 runs for victory, West Indies could manage to score 209 for 7 in stipulated 20 overs. Earlier, West Indies won the toss and opted to bowl. Put into bat, India were all out for 223 in the stipulated 20 overs. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:10. நேயர்களே, நமது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பை நிறைவு செய்யும் முன் சிந்தனை மலர். சமதர்ம சமுதாய கோட்பாட்டின் மூலம்தான் ஏற்றத்தாழ்வற்ற பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். வினோபா பாவே அவர்களின் இந்த சிந்தனையோடு முதன்மை அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். நிலைய நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ரசித்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிலையத்தில் நேரம் 11:10:41. வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.